ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, பார்த்தபத மாதம் 15 நாள், ஸ்ரீ பார்வபவ வருடம் ஆவணி திங்கள் 20 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை, 101.8 பண்பலை வரிசையில் நியூஸ் ஆன் ஏர் எப் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் 5:56, நிகழ்ச்சியின் துவக்கமாக நேரில் கேட்கலாம் மங்கள இசை

கோகிலத்வணி ராகத்தில் ஒலித்தது இன்றைய மங்கள இசை. நீர்கள் இனி கேட்கலாம் குரளமுதம் ஊட்டியஃபம் 101.8. அதிகாரம் 7, மக்கட்பேறு, குறள் எண் 5. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இந்த குறளின் பொருள், பிள்ளைகள் பெற்றோரின் உடம்பை தீண்டும்போது அது உடலுக்கு இன்பம் தருகிறது, மற்றும் அவர்கள் பேசுவதை கேட்கும்போது இன்பம் உண்டாகிறது, செவிக்கு இன்பம் உண்டாகிறது. குறளமுதம் கேட்டோம் ஊட்டியஃபம் 101.8. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேரில் கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். நிலை ஊட்டியஃபம் 101.8 இன்று காலை 6:05 அறிவிப்பை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் முனைவர் ந. சாவித்ரி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் ஒரே பயிர் முறையும் நில பயன்பாடும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி.எம். சகானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: ஒன்று 1:45 மாநில செய்திகள், 1:55 துறைகாணம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை வாழ்வியல், 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து இன்றைய மேட்னி டைம் நிகழ்ச்சி பாடல்களை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல்கள் என்பதை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு காலக்கண்ணாடி நாடகம், எழுதியவர் ஆர் பி விசேஷ் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து பொன்மாளை பொழுது வாடா மலர், நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவை சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பசுமாடு வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியைச் சேர்ந்த உழவர் சி மணிவண்ணன் அவருடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 10:00 ரவிவாஷி அகில் பாரதி சங்கீத சபா நிகழ்ச்சியில் என் ஆர் பிரசாத் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை ஊட்டி எஃப்எம் 101.8 ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். இணைந்திருங்கள் நாள் முழுதும் இனிமையான நிகழ்ச்சிகளுக்காக ஊட்டி எஃப்எம் 101.8. Prime Minister Narendra Modi has urged young Indians to dream even bigger than previous generations and build global consulting, accounting, financial and legal firms capable of leading the world. Mr. Modi said, "Today Indians are leading the top companies of the world, so why can't companies built by Indians lead the world?" The Prime Minister was addressing centenary celebrations of Sri Ram College of Commerce at Delhi University yesterday evening. Mr. Modi said, "India's 7.8% quarterly growth amid global uncertainty reflects its economic strength." He said, "India has come a long way from policy paralysis to policy dynamism." He said, "The world is watching India become the fastest growing major economy."
1: दुनिया भारत को फ्रजाइल फाइव बता रही थी, आज दुनिया भारत को फास्टेस्ट ग्रोइंग मेजर इकोनॉमी बनते हुए देख रही है। अभी हफ्ते भर में ही भारत की इकोनॉमी को लेकर कई सारी पॉजिटिव खबरें आई है। 7.8% क्वार्टरली ग्रोथ ने देश का जोश बढ़ाया है और इसी बीच जापानीज क्रेडिट रेटिंग एजेंसी ने भारत की रेटिंग अपग्रेड कर दी है। ये 7.8% की ग्रोथ भी ऐसे समय में आई है जब वेस्ट एशिया का युद्ध चल रहा है।
2: Presenting hard economic data to counter persistent critics, the Prime Minister detailed that between April and June, electricity production increased by 9%. Mr. Modi said overall vehicle sales surged by over 20% during the period, driven by 20% growth in two-wheelers and nearly 30% in three-wheelers. He stressed that an 8% increase in steel and cement consumption proves that construction, housing and commercial activity are expanding rapidly. Mr. Modi shared that smartphone exports now exceed 2.5 lakh crore rupees, while domestic defense production has hit an all-time high of nearly 2 lakh crore rupees. Contrasting past struggles with today's achievements, the Prime Minister emphasized that terrorism has been defeated with armed forces confidently striking enemies in their own homes and peace restored from Jammu and Kashmir to the northeast. President Draupadi Murmu has appointed Dr. Dinesh Sharma as the Lieutenant Governor of the Andaman and Nicobar Islands. Dr. Sharma will succeed Admiral Devendra Kumar Joshi, retired, who was serving as Lieutenant Governor of the Islands since October 2017. Dr. Sharma is presently a Rajya Sabha MP from Uttar Pradesh and has also served as Deputy Chief Minister of the state. Union Home Minister Amit Shah arrived in Goa last night on a 3-day visit, during which he will chair the 28th meeting.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.
2: கல்வி என்பது ஒரு மனிதனை முழுமையாக்குவது. உடல் மற்றும் மன வளர்ச்சியில் சிறந்தவனாகவும் நல்ல ஒழுக்கமுடையவனாகவும் நற்பண்புகள் நிறைந்தவனாகவும் ஆக்குவது. கல்வியே ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வமாகும். எனவேதான் வள்ளுவரும் கல்வியின் சிறப்பினை உணர்த்த கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை என பல அதிகாரங்களை அமைத்துள்ளார். கல்வி பற்றிய சிந்தனை திருவள்ளுவரின் ஆழ் மனத்தில் இருந்ததால்தான் பல அதிகாரங்களில் இதன் சிறப்பை வலியுறுத்தி கூறியுள்ளார். அதனால்தான் திருக்குறளும் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. எனவேதான் மகாகவி பாரதியாரும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி புகழ்கின்றார். பாரதியின் வழியிலே வந்த கவிஞர் தாரா பாரதியோ, ஐயனே வள்ளுவனே, மூப்பில்லா தமிழுக்கு முப்பால் கொடுத்தவனே, யாப்பில் நீ புனைந்த ஈரடியால் தமிழன்னை பூ போல நடந்து புவனமெங்கும் சுற்றி வந்தாள் காப்பு, தமிழுக்கு உன் கவிதைகளை வணங்குகின்றேன் என்று வள்ளுவரின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல வள்ளுவனார் வலியுறுத்தி கூறிய கல்வியின் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றன. தனிப்பாடல் ஒன்றில், வெள்ளத்தால் போகாது, வெண்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவுபடாது, கள்ளர்க்கோ மிகவரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ. இப்பாடலின் பொருள், கல்வி வெள்ளம் வந்தால் அடித்து செல்லக்கூடியது அல்ல, நெருப்பினாலும் எரியக்கூடியது அல்ல, மன்னர்களாலும் கூட கவர முடியாது, யாருமே திருட முடியாது என்பது இப்பாடலின் பொருளாகும். மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் குறையாது, திருடர்களாலும் திருட முடியாது. இக்கல்விக்கு பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இத்தகைய அழிவற்ற செல்வம் நம் உள்ளத்தில் இருக்க அதனை அறியாமல் மக்கள் உலகெங்கும் பொருளை தேடி அலைவது ஏன் என்று இப்பாடல் வினா எழுப்புகிறது. சங்க இலக்கியமான புறநானூற்று பாடலோ, உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறுகிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? ஆசிரியருக்கு துன்பம் வந்த காலத்தில் உதவியும் பொருள் கொடுத்தும் அவரிடம் பணிந்து நின்றும் கல்வி கற்பதே ஒருவருக்கு சிறந்தது. வெற்றி வேர்க்கை என்னும் நூலிலும், கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியர் கூறுகிறார். வறுமை காரணமாக பிச்சை எடுத்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும், எத்தகைய சூழலிலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும் வலியுறுத்துகின்றனர் சான்றோர்கள். கல்வியின் சிறப்பை பல்வேறு இலக்கியங்கள் வலியுறுத்தினாலும் வள்ளுவனார் 1¾ அடியிலேயே அழகாக எடுத்துரைக்கின்றார். அதுவும் அனைவராலும் விரும்பக்கூடிய திருக்குறளிலே, கற்றதன் வழி வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் மிக மிகச் சிறப்பு. அந்த குறள் என்ன தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. இக்குறளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இது ஒரு துணைக்கால் எழுத்து இல்லாத குறள். இந்த ஒரு குறள் போதும் கல்வியின் சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை ஐயம் திரிபர கற்பானாக, அவ்வாறு கற்றானாயின் கல்வியில் கற்றவாறு நடந்து கொள்வானாக. கற்பது மட்டும் கல்வி அல்ல, கற்ற வழி நடக்க வேண்டும். நம் சொந்த காலில் நிற்க வைப்பது கல்வி என்பதை உணர்ந்ததால்தான் துணைக்கால் எழுத்து இல்லாத குறளை அமைத்துள்ளார் வள்ளுவனார். எனவே கல்வியின் சிறப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.

0: ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. நேர்கள் கேட்கலாம் அருளிசை ஊட்டியஃபம் 101.8. தடைகளும் கவலைகளும் இறைவன் நம்மை பண்படுத்த தரும் வாய்ப்புகள். அதை நாம் கையாளும் விதம் நம்மை இன்னும் பண்படுத்தும். இந்த அழகான சிந்தனை வரிகளுடன் அருளிசை நிகழ்ச்சியை துவங்கலாம். ஊட்டியஃபம் 101.8
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

கேஜே ஏசுதாஸ் குரலில் ஒலித்தது அந்த பாடல். ஊட்டியஃபம் 101.8 அருளிசை நிகழ்ச்சியின் துவக்கமாக நம் உள்ளுணர்வு சொல்லும் நாம் செய்வது பிறருக்கு நன்மையா தருமா இல்லை கவலையை தருமா என்று. பிறர் வார்த்தைகளை விட உள்ளுணர்வு நம்மை நன்றாக வழிநடத்தும். அருளிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்க கேட்கலாம் இந்த சிந்தனை வரிகளுடன்.

0: ஒருவர் தான் செய்த தவறுக்காக வருந்துவதே அவரின் முதல் வெற்றி. அந்த வருத்தம் நம்மை அடுத்த தவறு செய்யாமலும் அடுத்த வெற்றிக்கு வழிவகுக்கும் படிகளாக அமையும். இந்த சிந்தனை வரிகளுடன் ஊட்டியம் 1.8 இன்றைய அருளிசை நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
1: உங்கள் ஊட்டியம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: ഗുഡ് മോർണിംഗ് നീൽ ഗ്രീസ്.
1: குட் மார்னிங். நீலகிரிஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: ஊட்டி FM 101.8 நிலத்தி நேரம் 6:40. நீர்கள் இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் மற்றும் வானிலை சார்ந்த அறிவிப்புகள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
4: நேர்களை, உங்கள் ஆகாசவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 இன்று இரவு 7:30
5: கொட்டகை வந்து மாடுகள் இருக்கும் கொட்டகை வந்து தூய்மையாக வச்சுக்கணுங்க. அதை தொடச்சி கழுவி தரையாக இருந்தால் நல்லா சுத்தமாக கூட்டி அதை எப்போவும் காஞ்ச மாதிரியே வச்சுக்கணுங்க. அடுத்து வந்துங்க, கொட்டாய் எப்போவும் சூரிய ஒளி இருக்கிற இடத்துல தான், மாடுகளுக்கு சூரிய ஒளி படுற மாதிரி தான் வைக்கணுங்க. அடுத்தது இந்த சாணமும் கோமியத்தையும் தேங்க விடக்கூடாதுங்க, அதனால் வந்து கொசு அதிகமாக வருங்க. டெய்லியும் நாளுக்கு நாள் ஏதாவது மஞ்சள் தண்ணியோ இல்லை நமக்கு வசதி இருந்த லைசாலோ ஏதோ தெளிச்சோம்னா உள்ள கொசுங்களோ இல்லை ஈங்களோ இருக்காதுங்க. எப்போவும் மாடுங்களை வந்து சுத்தமாக வச்சுக்கணும்.
4: நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியைச் சேர்ந்த உழவர் மணிவண்ணன் அவர்கள் பசுமாடு வளர்ப்பை பத்தி இன்னைக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில பேச போறாரு, கேட்க தவறாதீர்கள்.

0: நீலகிரி மாவட்டத்திற்கான இன்றைய வானிலை சார்ந்த அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று 7 மில்லிமீட்டர் வரை மழை பெறப்பட வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 90% குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும். வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் இருக்கலாம். கனமழைக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. பொதுவான ஆலோசனைகள்: மழை நேரங்களில் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க பரிந்துரைக்கப்படுகிறார்கள். பட்டாணி பயிரில் பியூசேரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டாசிம் கிலோ ஒன்றிற்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழையில்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். நீர்கள் இதுவரை கேட்டது வானிலை சார்ந்த அறிவிப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள். இன்னும் சில நொடிகளில் நேர்கள் கேட்கலாம். மணி 6:45 மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மனநலம் என்பது உற்பத்தி திறன், வாழ்க்கை தரத்துடன் நெருங்கி தொடர்புடையது என்று குறிப்பிட்டார். இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்ற பாதையை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்கின்றனர் என்று அவர் கூறினார். இளம் தலைமுறையினரிடையே மனநல பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இத்தகைய சவாலை எதிர்கொள்ளும் வகையில் தேசிய மனநல திட்டத்தை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2,000-க்கும் அதிகமான மருத்துவமனைகள் மூலம் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் ஏழை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் இதய வாழ்வு சார்ந்த அறுவை சிகிச்சைகளில் முடிவுகளை துல்லியமாக பதிவு செய்யும் வகையில் தேசிய அளவிலான பன்முக பதிவு மையம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளதற்கு திரு அருண்ராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 1.7 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 1,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட உணவு கிடங்கை அவர் திறந்து வைத்து பேசினார். பொது விநியோக திட்டம், பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கான உணவு திட்டங்கள், அம்மா உணவகங்கள், மாணவர் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தடையின்றி விநியோகிக்க இந்த கிடங்குகள் உதவிடும் என்று அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் கடந்த 1ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து இன்று கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு வழியாக கல்லணையை வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இந்த நீர்வரத்து பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பாசன வாய்க்கால்கள் மூலம் வயல்களுக்கு தண்ணீர் சென்றடைவதால் விதைப்பு, நடவு உள்ளிட்ட விவசாய பணிகளை தீவிரப்படுத்த முடியும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தண்ணீர் கடைமடை பகுதிகள் வரை தடையின்றி சென்றடைய வேண்டும், போதிய அளவில் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். காவிரி நீர் வரத்தால் நீண்ட நாட்களாக தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருந்த டெல்டா விவசாயிகளிடையே மகிழ்ச்சியும், சம்பா சாகுபடியை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
0: மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை 3 நாட்களுக்குள் நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அனுமதியின்றி சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கான துணைநிலை ஆளுநராக டாக்டர் தினேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: ஊட்டியம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.
5: குட் மார்னிங், நீல்கிரீஸ். குட் மார்னிங் நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
6: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: இயற்கையின் மொழி.
1: ஒரே பயிர் முறையும் நில பயன்பாடும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரே பயிர் முறையும் நில பயன்பாடும். நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பயிர் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரே பயிர் முறை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்ணிட்ட வர்றதே வந்துட்டு இந்த யூகாலிப்டஸ் பைன் ட்ரீ மட்டும்தான். எங்கே நம்ம பார்த்தாலும் இந்த ரெண்டு ட்ரீஸை பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தில். பொருளாதார மதிப்பு இருந்தாலும் சூழலியல் ரீதியில் இவை வந்துட்டு பசுமை பாலைவனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சோலா காடு தண்ணீர் பாஞ்சாய் போல பிடித்து வைத்து மெதுவாக வெளியிடும். அதே மாதிரி இந்த யூகாலிப்டஸ் தோட்டம் அப்படிங்கிறது தண்ணீர் விரைவாக உறிஞ்சக்கூடிய ஒரு மரங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த மரத்தை வந்துட்டு நம்மளுடைய அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு நீலகிரி மாவட்டத்தில். தற்போது பார்த்தீங்கன்னா இந்த யூகாலிப்டஸ் மரங்களெல்லாம் வளர்க்கறதுக்கான அனுமதி நமக்கு கொடுக்கல. இது என்னதான் மழைக்காலத்தில் தண்ணி அதிகம் உறிஞ்சுவதனால இதனுடைய பெனிஃபிட் என்னன்னா நம்ம ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ளட்டு இந்த மாதிரி பேரிடர்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மரங்கள் ஒரு முக்கிய பங்களிப்பாக ஏற்பட்டுச்சு. என்னதான் நம்மளுக்கு அதிகமாக மழை வந்தாலும் இந்த பேரழிவுலேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த யூகாலிப்டஸ் ட்ரீ அப்படிங்கிறது முக்கிய பங்களிப்பு வகுத்து இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை தடை செஞ்சதுனால நமக்கு இன்னுமே வந்துட்டு இரண்டாவது நெருக்கடியில் நம்ம இருக்கிறோம். யூகாலிப்டஸ் தோட்டத்தை டோட்டலி வந்துட்டு அழிச்சிட்டாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த மரங்கள் வந்துட்டு கண்ணு கட்டின தூரத்துக்கு தென்படலை நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். நமது ஓடை காய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை பிடிக்கும் நிலத்தை தண்ணீரை குடிக்கும் நிலமாக நம்ம மாற்றினது தான். அதாவது நம்ம நிலத்தை வந்துட்டு எப்பவுமே தண்ணியை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய ஒரு நிலமாக மாற்றி வச்சுருக்கிறோம். அந்த அளவுக்கு வறட்சி நமக்கு வந்துட்டு நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. இந்த யூகாலிப்டஸ் ட்ரீயும் சரி பைன் ட்ரீயும் சரி இது ரெண்டுமே வந்துட்டு இப்போ இருக்கிற வெஜிடேஷனில் வந்துட்டு இந்த வறட்சி ஏற்படுறதுக்கு இந்த மரங்களும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்டடி சொல்லுது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி அந்த மரங்களை அழிச்சிட்டோம் ஓகே ஃபைன், பட் நம்ம வந்துட்டு அதுக்கு பதிலாக வேற சிறந்த தன்மை உள்ள செடிகளை மரங்களை நம்ம வந்துட்டு மென்மேலும் நடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரே பயிர் முறை அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் மக்களுக்கு நல்லதை கொடுக்கறதா இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் நம்ம வறட்சிக்கு உள்ளாகி இருக்கிறோம். மக்கள் மட்டும் இல்லை விலங்குகளும் வறட்சியை எதிர்நோக்கி தான் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த வறட்சியை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மரங்களை அழிச்சிட்டோம் ஆனால் அதுக்கு பதிலாக வேற புது மரங்களை நடுறதுக்கு அரசாங்கம் வந்துட்டு ஒரு முக்கிய பங்களிப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி.
1: ஒரே பயிர் முறையும் நில பயன்பாடும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
5: இன்றைய நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
6: ஃபர்ஸ்ட், ஹோமியோபதி அப்படின்றது உலக சுகாதார அமைப்பு அதாவது WHO-னால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். ஸோ அடுத்து கேட்குற பொதுவான கேள்வி, அதிகமாக கேட்கப்படுற ஒரு கேள்வின்னு சொல்லலாம், அதாவது எந்தெந்த நோய்க்கு ஹோமியோபதியில் நல்ல தீர்வு இருக்கு. இது நிறைய பேர் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி. மருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் காலவெளியே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும், அவ்வளோ வேகமாகவும் ஹோமியோபதி வேலை செய்யும். ஏன் எல்லா ஹோமியோபதி மருந்தும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் ஒரே மருந்து 1-க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்துகிற தன்மையோடு இருக்கும். ஸோ அதனால் சில நேரத்தில் ஒரு வயிறு பிரச்சனைக்கோ இல்லை ஒரு சைனஸ் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைனஸ் கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரு அல்சர் கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரே மருந்து வேலை செய்யும். ஸோ அதனால தான் ஒரே மருந்து வேற வேற நோய்களுக்கு சில நேரங்களில் கொடுக்கப்படுது. இதுக்கு காரணம், ட்ரீட் பண்ண போகிறது உங்களுடைய அதாவது உங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணுமே தவிர உங்கள் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு மைக்ரைன்னு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மைக்ரைனுக்கு மட்டும்தான் நாங்கள் மருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா அப்போ அது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டாக்டர்கிட்டே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களுக்கு ஓகே தலைவலியா இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட வரும்போது இந்த மைக்ரைன் அப்படின்றது மட்டும் நாங்கள் பார்க்க மாட்டோம். நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதன், அதாவது மைக்ரைனால அஃபெக்ட் ஆன ஒரு மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ உங்களை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதாவது ஒரு டிப்பிக்கல் கேஸ் டேக்கிங்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட் டைம். ஸோ முதல்ல நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, இப்போ மைக்ரைனுக்குன்னு வந்திருக்கீங்கன்னா மைக்ரைன் எந்த பக்கம் இருக்குது, எந்த நேரத்தில் அதிகமாகுது, என்ன பண்ணால் குறையுது, மைக்ரைன் வரும்போது வேறு எதுவும் தொந்தரவு இருக்கா, லைக் வந்து சிலர் வாமிட் பண்ணுவாங்க, சிலர் தலை சுத்தல் இருக்கும், ஸோ இந்த மாதிரி வேறு எதுவும் அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்கா. அடுத்து வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ், லைக் உங்கள் பசி எப்படி இருக்குது, தண்ணி தாகம் எப்படி இருக்குது, மோஷன்லாம் நல்லா போகிறீங்களா, யூரின் நல்லா போகிறீங்களா, உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி பொதுவான உடல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும். அதுக்கடுத்து உங்கள் மனம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், அதாவது ஏதாவது ஒரு மென்டல் ட்ராமா இருந்ததா, அதுக்கப்புறம் தான் நோய் உருவாச்சா அப்படின்னு கேட்போம். இல்லைனா வந்து எமோஷ்னலாக இல்லை பிஹேவியரலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு சேஞ்ச் ஃபீல் பண்ணுறீங்களா. சிலர் சொல்லுவாங்க இந்த நோய் வந்ததுலேருந்து ரொம்ப கோவப்படுறேன், இல்லை இந்த நோய் வந்ததுலேருந்து ரீசனே இல்லாமல் அழுறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மனதளவில் ஏற்பட்ட சேஞ்சஸ், சில டெண்டன்சிஸ் அண்ட் டிஸ்போசிஷன், அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில டெண்டன்சிஸ் எதுவும் இருக்கா, இது வரைக்கும் என்னென்ன நோய் வந்தது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, என்னென்ன மருந்துகள் இப்போதே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி உங்களோட பர்சனல் ஹேபிட்ஸ், ஸ்மோக் பண்ணுவீங்களா, ட்ரிங்க் பண்ணுவீங்களா, நான் வெஜிடேரியனா வெஜிடேரியனா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்போம். ஸோ இதெல்லாமே கேட்டு உங்களை பற்றி ஒரு முழுமையான ஒரு புரிதல் ஏற்படும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பேசிக்காக எல்லா டாக்டரும் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுறதாகட்டும், டயட் சேஞ்சஸ் ஆகட்டும், இல்லை ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே சொல்வோம். ஸோ ஃபைனலாக உங்கள் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எந்த மருந்தோடு அது ஒட்டுப்போகுதுன்னு பார்த்து அது வந்து உங்களுக்கு மருந்து எடுத்து கொடுப்போம். ஸோ இவ்வளோ விஷயங்களும் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு டைமாக தான் இருக்குது. ஸோ வேறு எந்த ரீசனும் இல்லை, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நாங்கள் உங்களுக்கு சரியான மருந்து தான் கொடுக்குறோம். வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை, உங்களுடைய பர்சனல் குவெஸ்சன்ஸ் கேட்குறதுக்கோ இல்லை உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இது தான் மெயின் ரீசன்.
3: நலமுடன் வாழ.
5: இதுவரை ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: உங்கள் ஊட்டியபம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்த சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் போலி செய்திகள் குறித்து வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து ஃபேக் நியூஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது. ஃபேக் நியூஸ்னா போலி செய்திகள். ஒரு காலகட்டத்துல செய்தி நமக்கு வர்றது வந்து எப்படி வந்துச்சுன்னா, நியூஸ் பேப்பர்ஸ் மூலியமாவும் டெலிவிஷன் மூலியமா தான் வந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல சில நிமிஷத்திலேயே நம்மளோட நியூஸ் வந்து சீக்கிரமா பரவுது. எது மூலியமானா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், டெலிகிராம், இந்த ஆப்ஸ் மூலியமா சீக்கிரமாவே பரவுது. இது ஒரு வழியில பார்த்தா இது நல்லதுதான். ஆனா இதே வந்து சில பேர் வந்து தப்பா பயன்படுத்தி போலியான தகவல்களை பரப்ப பாக்குறாங்க. அதனால நம்ம எப்படி அது போலியான தகவல்ன்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்ன்றத பாக்கலாம். ஃபேக் நியூஸ் அப்படின்னா என்ன? உண்மையா இல்லாத தகவல்களை உண்மைன்னு சொல்லி பரப்புறது, அதுதான் ஃபேக் நியூஸ். அதுல உதாரணத்துக்கு போலியான செய்திகள் இருக்கலாம், அதுல வந்து நம்மளோட போட்டோஸை மாத்தி இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயத்த செஞ்சிருக்கலாம். இப்போ வந்து லைக் நியூஸ்ன்றது ரொம்ப சீக்கிரமாவே பரவும். நம்ம சும்மா ஒரு நார்மலா நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ்ல உண்மைன்னு நம்பி நம்ம ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருப்போம். ஆனா அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் அது வந்து உண்மை இல்லாதது. வந்து நம்மளுக்கு லேட்டரா தான் நம்மளுக்கு தெரியும் அது உண்மை இல்லைன்றது. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, போலியான தகவல்களை அவங்களே உருவாக்கி அதுக்கப்புறம் அதை வந்து ஷேர் பண்றாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. நம்மளுக்கு தெரியாம நம்ம ஒருத்தருக்கு உதவும் அப்படின்ற தகவலை ஷேர் பண்றதும், ஒருத்தர் போலியா உருவாக்கி ஷேர் பண்றதும் ரெண்டுமே வேற வேற விஷயம். இன்னொன்னு ஒன்னு, ஃபேக் நியூஸ்ல என்ன நடக்கும்னா, பழைய போட்டோஸை வந்து இப்ப எடுத்த மாதிரி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க. அது இப்ப நடந்திருக்கவே நடந்திருக்காது. அதை வந்து பழைய சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து எடுத்து ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல போஸ்ட் பண்றது. அது எப்படின்னா டீப் ஃபேக் மூலமா பண்றாங்க. டீப் ஃபேக்னா என்னன்றத பாக்கலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ இல்ல போட்டோ இல்ல ஒரு குரலை வந்து உருவாக்கலாம். டீப் ஃபேக்ன்றது உண்மை மாதிரியே இருக்கும், ஆனா அது உண்மை கிடையாது. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எடிட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ, போட்டோ இல்ல வாய்ஸா இருக்கலாம். அதனால எப்பவுமே நம்ம ஒருத்தருக்கு தகவலை வந்து ஷேர் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அந்த தகவல் உண்மையானதா இல்ல பொய்யானதா இல்ல டீப் ஃபேக் மூலமா கிரியேட் செஞ்சதான்றத நம்ம ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கணும்.
0: சட்டம் அறிவோம்.
1: நேயர்கள், இதுவரை போலி செய்திகள் குறித்து வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: நிலையினும் சில நொடிகளில் மணி 7:15 தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கும் உதவிடும் ஆசிரியர்கள் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்களாக கருதப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், மாணவர்களிடையே சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவித்தல், அவர்களின் ஆர்வத்தை தூண்டுதல், கேள்விகள் கேட்கும் மனப்பான்மையை வளர்த்தல், விவாதிக்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துதல் ஆகியவை கற்பித்தல் பணியின் மிகவும் பயனுள்ள அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கற்பித்தல் பணி ஆசிரியர்களின் பொறுப்பு என்பதுடன் தங்களது செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் மூலம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மரபுகளின் சிறப்பை மதித்து மனித குலத்தின் நலனுக்காக உழைக்கும் மாணவர் தலைமுறைகளை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் 100ஆண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம் மொபைல் போன் உற்பத்தி வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம் வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வடக்கு பகுதியில் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள காந்திவழியில் 2வது திறன் மேம்பாட்டு மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசினார். நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவை முழுமையாக அழகுபடுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், கடலூர் சாலை திட்டம் மும்பை வடக்கு பகுதியின் தோற்றத்தை மாற்றியமைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் துணைநிலை ஆளுநராக பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதற்கான நியமன ஆணையை குடியரசுத் தலைவர் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது மாநிலங்களவை பதவிக்காலம் வரும் நவம்பர் 25ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. மாநிலங்களவையின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் துணை முதலமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின்போது அந்நாட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை மீண்டும் ரஷ்யா தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அமெரிக்க தூதர்கள் திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் திரு ஜரட் குஷ்னர் ஆகியோருடன் திரு விளாடிமிர் புட்டின் பேச்சு நடத்தினார். இதனை அடுத்து இரு நாடுகளின் தலைவர்களும் தலைநகரங்கள் மீதான தாக்குதல்களை 72 மணி நேரத்திற்கு நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டனர். மேலும் அமைதி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதர்கள் இன்று யுக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான், தில்லி, மும்பை உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்டுள்ள பதிவில், உச்சநீதிமன்ற கொலிஜியம் அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா நேபாள நாடுகளின் மீட்புக் குழுக்கள் நேபாளத்தில் உள்ள சிலிமி சுரங்கத்தில் உள்ள இடிபாடுகள் நீர் சேற்றை அகற்றும் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகளை எளிதாக்கும் வகையில் அருகிலுள்ள சியாஃப்ரூஸ் பேசையிலிருந்து சுரங்கப்பாதை நுழைவாயில் வரை சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான நிலப்பரப்பு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு காரணமாக கனரக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆகஸ்ட் 26 வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இணைப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக தேவிகாட் பகுதியில் ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சீதாபுரா தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக கடந்த மாதம் 30 தேதி நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வை எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நேற்று நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. மருத்துவ படிப்பிற்கான தேசிய தேர்வுகள் வாரியத்தால் இந்த நுழைவுத் தேர்வு ஜெய்ப்பூரில் உள்ள 5 தேர்வு மையங்களில் பாதுகாப்பான, நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் நடைபெற்றது. இந்த தேர்வை பாதிக்கப்பட்ட 2445 மாணவர்கள் எழுதியதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 18-21, 21-11 மலேசியாவின் ஆசிரியன் தான் இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரஃபி சாம்பியன் போட்டியில் இந்திய அணி 21-12 என்ற புள்ளிக்கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது.

0: இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஒட்டி எஃப்எம் 101.8 நிலத்தில் நேரம் 7:25.

0: இருந்தாலும் அதை தடுக்கும் விதமாக இந்திய அரசினால் லான்ச் பண்ணப்படக்கூடிய இந்த HPV வேக்சின், இதைத்தான் நம்ம பேச போறோம். அதற்கு முன்னாடி எந்த ஒரு வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்
1: உணர்ச்சி தரும் பாடல்கள்.
0: நிலைந்த குட் மார்னிங் நிலையில நான் சொன்னேன், நாம பேச போறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்பது மிக சின்ன விஷயம் கிடையாது. இது ஒரு வைரஸ்னால உருவக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த HPV அப்படின்னா ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படின்னுங்கிற ஒரு பாலியல் சார்ந்த ஒரு வைரஸ் நோயாக கருதப்படுது. இது மிக முக்கியமாக பாலியல் கான்டாக்ட், அதாவது நம்முடைய உடலுறவுக்கு முன்னாடியே வந்து இந்த HPV வேக்சினை வந்து நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 9-14 வயதுக்குள்ள இந்த வேக்சினை வந்து போட்டுறது நல்லது பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் ரீதியான உணர்வுகள் எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த குழந்தைகள் வந்து அடலசன் ஏஜ் அப்படின்னுங்கிற அந்த டீனேஜ், இந்த ஏஜுக்கு வர்றப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வைரஸ் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா 9-14 வயது அந்த நேரத்தில் தான் பரவுது. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக செக்ஸுவல் கான்டாக்ட் இருந்தால் தான் பரவுமா அப்படின்னா அது கிடையாது. இது வந்து அதாவது கர்ப்பப்பை வாயில் இந்த வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலே இந்த புற்றுநோய் பரவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து செக்ஸுவல் ஒர்க்கர்ஸ் தான் போட்டுக்கணும், இல்லை வந்து அந்த மாதிரி எந்த விதமான இல்லை கான்டாக்டில் இருக்கவங்க தான் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுல உடல் வச்சுருக்கவங்க தான் போடணும்னு இல்லை. இதை தடுக்கும் விதமாகவே நம்முடைய கவர்மெண்ட் வந்து இந்த வேக்சினை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து பேசுவதற்கே நாம் வந்து நிறைய ஆலோசிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்திய அரசு இந்த வேக்சினை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதனுடைய முக்கியத்துவத்தை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதை தாண்டி இந்த வேக்சினேஷன் கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பிப்ரவரியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்முடைய இந்திய அரசு நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இதை ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து இப்ப ரொம்ப முழு விருதியில வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நம்முடைய நீலகிரி மாவட்டத்துக்கும் இந்த வேக்சினேஷன்ங்கிறது வந்திருக்கு. அதை பற்றி பேசலாம். ஊட்டி 91.8 நாம் இப்போ ஒரு நல்ல ஒரு சாங் கேட்டுட்டு ஃபாலோட் பை இதை பற்றி பேசலாம்.
2: இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு ஓடிஎஃப்எம் 101.8.

0: 91.8 இது
1: குட் மார்னிங் மில்கிரீஸ்.
2: என்னமா கேள சத்தம்
3: பேசிட்டு இருக்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
4: ஹலோ, குட் மார்னிங் லீலீஸில். நான் ரெடி சொல்லியிருந்தேன், நாம் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வயதிலிருந்து 14 வயது இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு அதிகமாக இருக்கிறது, பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் இது இந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் எதற்காக இல்லை எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இதற்கான பரவக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கல. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியராக வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, இந்த HPV இன்ஃபெக்ஷன் யாருக்கு இருக்கோ அவங்களோட தொடர்பில் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருப்பதற்கான இந்த வைரஸ் தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி மிக முக்கியமாக அவங்க பரிந்துரைக்கக்கூடியது, இந்த நோய் வந்து HIVக்கு அடுத்து இந்தியாவில் வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு. ஏன்னா வந்து நம்முடைய போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா HIV அப்படிங்கிறது நம்முடைய மனித குலத்தை ஒரு ஆட்டி படைத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று இப்பொழுது இந்த பெண் குழந்தைகளை ஆட்டி படக்கக்கூடிய விஷயம் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்தவுடனே வந்து நம்ம நினைக்க வேண்டியது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபிசிக்கல் காண்டாக்டில் இருந்தோம் அப்படின்னுங்கிறது கிடையாது, அதன் மூலியமாக பரவலாம். இல்லை என்றால் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வைரஸ் இருப்பதனால வந்து இந்த புற்றுநோய் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரையும் தப்பாக நினைக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. அதற்கடுத்து மிக முக்கியமாக சிறுமிகளை நாம் கண்டிப்பாக பாதுகாக்கணும். முக்கியமாக ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு இந்த வேக்சினேஷனுங்கிறது கண்டிப்பாக போடணும் அப்படின்னுக்காங்க. அதை தாண்டி எத்தனை டோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அதையும்

0: பரிந்துருக்காங்க. ஒரு டோஸ் போட்டால் போதுமா அப்படின்னா பத்தாது. அதை தாண்டி இந்த ஒரு டோஸ் அப்படிங்கிறது எப்போ போடணும் அப்படிங்கிறது இருக்குது. பிலோ 7 இயர்ஸ் அதுவும் வந்து பரிந்துரைக்கப்படலை. எபோவ் 14 இயர்ஸும் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து அட்வைஸ் பண்ணேன். மிக முக்கியமாக பரவக்கூடிய இந்த நேரத்தில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நோய் பரவாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி நாம் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாதுகாப்பற்ற உடலுறு மலர் அதிகமாக பரவுது. எப்படி வந்து நம்ம HIVக்கு வந்து ஒரு பாதுகாப்பான உடலுறவை பற்றி கவர்மெண்ட் வந்து சொன்னாங்களோ, அதுபோல் இந்த பாதுகாப்பற்ற உடலுறவுனால இந்த HPV வைரஸ்ங்கிறது பதவுது. அதனால் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ மிக முக்கியமாக இந்த வேக்சின் வந்து விலை உயர்ந்த வேக்சின். ஸோ இந்த விலை உயர்ந்த வேக்சின் எல்லாருனாலையும் வந்து ஆஃபர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் கவர்மெண்ட் வந்து இதை ஒரு இனிஷியேஷனாக எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த வேக்சினேஷனை பற்றி நாம் மிக முக்கியமாக பேசுகிறது பார்த்திங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வேக்சினேஷன் சென்டர்ஸில் வந்து இந்த வேக்சினை வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பேபி ஹாலில் வந்து இந்த வேக்சினேஷனை வந்து கண்டிப்பாக போட்டுக்கிட்டுருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பேபி ஹாலை காண்டாக்ட் பண்ணோம். பேபி ஹால் ஊட்டியில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்டுக்கு மேற்பகுதியில் இருக்குது. அந்த பேபி ஹாலில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பெண் குழந்தைகள், மிக முக்கியமாக 13 வயது குழந்தைகள், அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த வேக்சினேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார், இந்த வைரஸ் வந்து பரவுது இல்லை வந்து இந்த பரவுனதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மிக முக்கியமாக இந்த வைரஸின் மிக பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் பரவுவதற்கான அறிகுறிகளே எதுவும் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு HIVல பார்த்தீங்கன்னா ஒரு பிறப்பு உறுப்புகளில் வந்து அரிப்போ இல்லை வந்து ஒரு கலர் சேஞ்சஸ் அந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் இந்த HPV இந்த வைரஸில் வந்து மிக முக்கியமாக எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆனால் புற்றுநோய் வந்தது பிறகு இந்த அறிகுறிகளை வந்து நாம் பார்க்கலாம். அதாவது கட்டிகள் ஏற்படுவது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் வருமுன் காப்பது என்பது தான் இந்த முக்கியமான திட்டத்தினுடைய நோக்கம். அடுத்து நம்முடைய நேயர்களுடைய மிக முக்கியமான கேள்வி அப்படின்னு சார், இந்த HPV வேக்சின் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. அதாவது 99% எந்த ஒரு மருந்தையும் வந்து நாம் 99% நம்மளாம் முடியும். 1% வந்து நமக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நாம் என்ன அப்படின்னு பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பாதுகாப்பான உடலுறவு முறைகள்ங்கிறது மிக முக்கியமாக பரிந்துரைக்கப்படுகிறது. HIV டிசீஸை போலயே அவர்களோட வந்து, அதாவது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருப்பவர்களோ இல்லை இந்த வைரஸ் பரவல் மூலையோ கை குலுக்குவதனாலோ இல்லை வந்து அவங்களோட வந்து ஒரே தட்டில் சாப்பிடுவதனாலேயோ வந்து இந்த மாதிரி விஷயங்களால் இந்த வைரஸ் கண்டிப்பாக பரவாது. அதையும் வந்து கவர்மெண்ட் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி பயப்பட வேண்டாம். ஊட்டி 101.8 நீங்கள் கேட்டிருக்கீங்க குட் மார்னிங் லேடிஸ். நான் உங்கள் அன்பு நண்பன் RJJP.
1: ஊட்டி 101.8 இது
2: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
3: என்னமா கீழே சத்தம் பேசிட்டீங்க
4: மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆங்கிலம் ஆன் ஏர்.
6: நேர்களே, கடந்த வாரம் நம்ம ஆங்கிலம் ஆன் ஏர் நிகழ்ச்சியில ஷுட் மஸ்ட் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படின்றதையும் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பு. அது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம், அது பெரியவங்களாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் என் கூட பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு பேக் எடுக்கணும், என்னோடய பேக் மேலே இருக்குது, அதை நான் எடுக்கணும். உங்ககிட்ட வந்து ஏ அந்த பேக் எடு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது என்னோடய பேகு, எவ்வளோ திமிருப்பார் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நடப்பீங்க. அப்போ அந்த இடத்துல நான் என்னன்னு சொல்லணும், எனக்கு கொஞ்சம் இந்த பேக் எடுத்து தரீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். எதனால் அப்படின்னா, அதுதான் மரியாதை.

கதை. அது மட்டும் இல்லாமல் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பேசுகிறப்போ மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அதைத்தான் நம்ம கற்றுக்க போகிறோம். மரியாதையாக பொலைட், பொலைட் அப்படின்றது பணிவு, POLITE, பொலைட். பொலைட்டாக சில விஷயங்களை நம்ம எப்படி கேட்கலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்றத நம்ம இப்போ நான் கற்றுக் கொடுக்க போகிற சில விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண பார்க்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுறதில்ல, அதை யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான நேரமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். யாருக்கிட்டையாவது நம்ம உதவி கேட்குறோம் அப்படின்றப்போ ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் இதை எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க, ப்ளீஸ் கெட் மீ சம் வாட்டர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறது தயவு செய்து. அடுத்தது உதவி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்றப்போ என்ன சொல்லணும், ஆ சரி நீ செஞ்சிட்ட போ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நன்றி சொல்லணும் இல்லைங்களா, நன்றி சொல்கிறது தானே தமிழர் மரபு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்தது முக்கியமான இன்னொரு மேஜிக்கல் வேர்ட், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி. நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் நம்ம நிறைய விஷயங்களில் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். மிஸ்டேக்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அப்போது சாரி, ஐ ஆம் சாரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க, அந்த இடத்த வந்து கூட்டமாக கொஞ்சம் பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு நடுவில் நடக்க முடியாது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்லலாம். இப்போது மரியாதையான கனிவான வாக்கியங்கள் சிலது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. அடுத்தது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹெல்ப். தேங்க்யூ நமக்கு தெரியும் நன்றி, ஸோ மச் அப்படின்னா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹெல்ப், உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது யூ ஆர் வெரி கைண்ட், இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, அதாவது இன்னொருத்தவங்களை புகழறதோ இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதோ நேச்சுரலாக வராது. ஆனால் இது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த விஷயம் திரும்பி நடக்கும். யூ ஆர் வெரி கைண்ட் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அன்பானவங்க, இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ யாரோ ஒருத்தவங்கக்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேசுகிறீங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அப்போ தேங்க்யூ சொல்கிறதோட நிறுத்தாமல் யூ ஆர் வெரி கைண்ட் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க அன்பானவங்க அப்படின்னு சொல்கிறப்போ அது நம்ம மேலே இருக்கிற இன்னொரு நம்ம மேலே இருக்கிற இம்ப்ரெஷனை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றி கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க தேங்க்யூ சொல்கிறப்போ நீங்கள் வெறும் வெல்கம் மட்டும் சொல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் சொல்லலாம். யூ ஆர் வெல்கம் கரெக்டு தான். இன்னொன்று மை ப்ளெஷர், இட் இஸ் மை ப்ளெஷர், PLEASURE, ப்ளெஷர். ப்ளெஷர் அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். இப்போது உங்களுக்கு உதவுறது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இட்ஸ் மை ப்ளெஷர், உங்களுக்கு உதவி செஞ்சது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இட்ஸ் மை ப்ளெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இது மட்டும் இல்லாமல் எனி டைம் அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு தேங்க்யூ சொல்கிறப்போ என்ன உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு தெரியல, நான் எப்போவுமே வெல்கம் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னா எனி டைம் அப்படின்னு சொல்லலாம். எனி டைம் அப்படின்னா எப்போவும் அர்த்தம், எப்போ வேணால் நீங்கள் என்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம எனி டைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு அது காதில் சரியாக விழலை, இன்னொரு டைம் பேசுங்க நம்ம கேட்குறதுக்கு சங்கடப்படுறோம் அப்படின்றப்போ என்ன சொல்லலாம்னா பார்டன் மீ I didn't hear that. Pardon me, I didn't hear that. Didn't. D-I-D-N. ஒரு apostrophe T. இது வந்து உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக போகும், அதனால் வேண்டாம். I did not hear that. I did not hear that. அப்படின்னா எனக்கு கேட்கல. Pardon me அப்படின்னா மறுபடியும் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறது pardon me அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது have a wonderful day. ஒருத்தவங்க கிட்டே பேசி முடிச்சிட்டிங்க, இப்போ நீங்கள் பாய் பாய் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா ஹாவ் அ வண்டர்ஃபுல் டேன்னு சொல்லலாம். அப்படின்னா உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. இப்போது யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ தேங்க்யூ ஸோ மச் மட்டும் சொல்லாமல் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், உங்களுக்கு டைம் எடுத்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நேயர்களே, இப்போது இன்றைக்கி நம்ம சில மேஜிக்கல் வேர்ட்ஸ் அதான்

அதாவது இங்கிலீஷில் எப்படி நம்ம வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட மரியாதையாக ஒரு நல்ல மேனர்ஸோடு பேசுறது அப்படின்றத நிறைய வாக்கியங்கள் மூலம். அடுத்த வாரமும் இந்த தலைப்போட இன்னொரு பகுதியை தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்ட எல்லா வாக்கியங்களையும் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வேர்ட் ஆஃப் தி டே ஒரு புதுமையான வார்த்தை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருந்தாலும் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வார்த்தை கிராட்டிட்யூட் GRATITUDE கிராட்டிட்யூட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நன்றி உணர்வு அப்படின்னு அர்த்தம். கிராட்டிட்யூட் நன்றி உணர்வு. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சொல்கிறப்போ நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து கிராட்டிட்யூட் அப்படின்னு சொல்லுவோம். Always show your gratitude. Always show your gratitude. அப்படின்னா எப்போவுமே உங்களோட நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க அப்படின்னு அர்த்தம். I appreciate your gratitude. I appreciate your gratitude. நான் உன்னோட நன்றி உணர்வை பாராட்டுறேன். நேர்களே, இன்றைக்கே நம்ம ஆங்கிலமான நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான பணிவான வார்த்தைகளை நம்ம கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நன்றி உணர்வுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்றதையும் கற்றுக்கிட்டோம். அடுத்த வாரமும் இந்த தலைப்போட பகுதி 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா. அமைப்பில் உதவி ஆர் சோன்யா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

சொல்லணும் அப்படின்னா ஒரு சாதாரண சுற்றுலா இடம் மட்டும் இல்லைங்க, அது இயற்கையின் சக்தியை உணர வைக்கும் ஒரு இடம். அது நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்தும் இடம். ஒரு நாள் ஒகேனக்கலுக்கு போனா உங்க வாழ்க்கையே ரெஃப்ரெஷ் ஆயிருங்க. பாறைகளுக்கு நடுவில் விழுகிற அந்த தண்ணி, அந்த சத்தம், குளிர்ந்த காற்று, இவை எல்லாம் சேர்ந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். போட் ரைட்ல வர அந்த த்ரில், ஃபிஷ் ஃப்ரைல கிடைக்கிற அந்த சுவை, மக்களுடைய சிரிப்பு, இவைதாங்க ஒகேனக்கலோட உண்மையான அழகு. ஒரு நாள் உங்க வாழ்க்கையில டைம் எடுத்துக்கோங்க, ஒகேனக்கலுக்கு போங்க. நீங்க அங்க பார்க்க மட்டும் இல்ல, அந்த இடத்தோட ஃபீலிங்கையும் அனுபவிக்க. என்னென்றால் சில இடங்கள் நம்ம பாக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, அதை உணர்வதற்காக. சோ நேச்சரை ஃபீல் பண்ணுங்க, எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, லைஃப ஹாப்பியா ரன் பண்ணுங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ஒகேனக்கல் அப்படின்ற ஒரு சூப்பரான இடத்த பத்தி பார்த்தோம். கண்டிப்பா அங்க போய் எல்லாருமே விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான பிளேஸோட உங்களை சந்திக்கிறோம். இத்தனோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி இல்ஷியா பிராங்க்லின்.

ஊட்டி 91.8 நிலத்தினம் 8:08 ஆயிடுச்சு. நாம பேசிட்டு இருந்தோம் இன் குட் மார்னிங் லிலிஸ்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பத்தி தான் நாம பேசிட்டு இருந்தோம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த HPV வேக்சினேஷன். அதை வந்து கவர்மெண்ட் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பேபி ஹாலில் வந்து இதற்கான வேக்சின் போட்டுட்ருக்காங்க. 13 வயது பெண் குழந்தைகள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரீ வேக்சினுக்கான டைமை கேட்டுட்டு நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். நான் சொன்னது மாதிரி ஒரு டோஸ் பத்தாது, 2 டோஸ் பூஸ்ட் டோஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். இதை வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்து செஞ்சிட்ருக்கு. இந்த வேக்சினை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் இந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து வேக்சின் இல்லை ஒரு மருந்து ஏதாவது சாப்பிட்னா அந்த நோயே வராதா அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து வருமுன் காப்பதற்கான ஒரு வழிமுறைகள். அதற்காக தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பீரியாடிக் செக்கப் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். இந்த பீரியாடிக் செக்கப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கைனகாலஜிஸ்ட்டை இது எப்படி வந்து நம்முடைய பெண்கள் வந்து 35 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கு டாக்டர் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிறாங்களோ, வருடத்திற்கு 2 முறை அப்படின்னு சஜஸ்ட் கொடுத்துருக்காங்களோ, இது போன்று இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் நாம் வருடத்திற்கு அட்லீஸ்ட் 1 முறையாவது பெண் கைனகாலஜிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கிறதுங்கிறது சஜஸ்ட் பண்ணப்படுது. இதையெல்லாம் தாண்டி இந்த HPV வேக்சினையும் போடுங்க. ஸோ எல்லா நடவடிக்கைகளும் எதிர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் ஹெல்த் குட் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய உடல் நலத்திற்கான ஒரு விஷயமாக நம்முடைய அரசு எடுத்து நடத்திட்டுருக்கு. ஸோ ஸ்டேட்யூன், இது உங்கள் UTF 91.8. கண்டிப்பாக வேக்சினேஷன் போடுவோம், நம்முடைய பெண் குழந்தைகளை நாம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு UTF 91.8 குட் மார்னிங் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் ஒன்று கேட்கலாம். ஸ்டேட்யூன்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: ஒலித்தது குசி திரைப்பட பாடல் உங்கள் ஊட்டி FM 91.8.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: ரெடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
6: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: சுகந்தர் சிங் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் ஒளி தந்த பாடல் வானத்தை போல திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஊட்டி FM 101.8 டிரைவ் டைம் பீட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஊட்டி FM 101.8 ஸ்டுடியோல டைம் 8:44.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க.

0: யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்போம்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக, இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
3: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: சங்கர் மகாதேவன் வசுந்தரா தாஸ் குரலில் ஒலித்த அந்த பாடலுடன் இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவேறுது. உங்கள் ஊட்டி FM 91.8 நிலத்தின் நேரம் 9 மணி. ரெட்ரோ ராங்கல் ஒலிக்கும் நேரம் இது. உங்க ஊட்டி 91.8 ரெட்ரோ ராங்கல. இன்று நடிகை ரோஜாவினுடைய திரைப்பட பாடல்கள், அந்த பாடல்களை தொகுத்து வழங்க நான் நிகழ்ச்சியில் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: எங்க இருக்க
3: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் KYC-யும் அப்டேட் பண்ணனும்.
2: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? KYC-ல எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
4: மத்த சேஞ்சஸ்க்கு
2: வீட்டுல இருந்தே வீடியோ KYC அல்லது ஆதார் OTP அடிப்படையிலான eKYC மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே KYC-யை புதுப்பிக்கணும்.
4: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
2: RBI சொல்கிறது,
5: KYC உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
1: OTFM 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல். சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால். ஒரு வயதான குரு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். ஒரு ஆள் அவரை தேடிட்டு வந்தான். வந்து அவர் முன்னாடி நின்னான். ஐயா, நான் உங்களுக்கு சீடனாக ஆயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அந்த குரு நிமிந்து பார்த்தார். இதை பார்ப்பா, அது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னா. ஆமாம், நீ ஒரு சீடனை ஆகணும்னா உன்னுடைய அகங்காரத்தையெல்லாம் விட்டுடணும், தியானத்தில் முழுமையாக ஈடுபடணும், இது மாதிரி இன்னும் பல காரியங்களை ஒழுங்காக செய்யணும், ஒரு ஈடுபாட்டோடு செய்யணும். அது மட்டும் இல்லை, இதையெல்லாம் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு செய்ய வேண்டியிருக்கும். அப்படி உன்னால் முடியுமா அப்படின்னார். வந்தவன் யோசிக்க ஆரம்பித்தான். சீடனாகிறதுலேயும் இவ்வளவு சிரமம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. யோசிச்சுக்கிட்டே அந்த குருவை பார்த்தான். அவர் சாய்வு நாற்காலியில் இருந்த நிலைமையை பார்த்தான். சரிங்க சுவாமி, சீடனாகிறது இவ்வளவு கஷ்டம்னா அது வேணாம், அதுக்கு பதிலாக உங்களை மாதிரி ஒரு குருவாக ஆயிடுறேனே அப்படின்னா. குரு சிரித்தார். நீ சொல்கிறதும் சரிதான், குருவாகிறது சுலபமான வேலை தான் அப்படின்னார். இதை கேட்டதும் அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். கஷ்டப்படாமல் குருவாகிடலாம் போல் இருக்குதே அப்படின்னு கணக்கு போட்டான். பிறகு அந்த குரு சொன்னார், நீ குருவாகிட்டா பல சீடர்களுக்கு தலைவனாக ஆகணும், அவங்கள வழி நடத்தி செல்லணும். அது கஷ்டமாச்சே, ஏன்னா பல பேர் கோபப்படுறவங்களாக இருப்பாங்க, சில சமயம் சண்டை கூட போட்டுக்குவாங்க, சொல்கிறத கேட்க மாட்டாங்க, பணிவு இருக்காது, இப்படிப்பட்டவங்களையெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சே என்னார். என்ன சுவாமி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க குருவாகிறது சுலபம்னு அப்படின்னா. ஆமாம், அது சரிதான். இப்போ என்னையே பாரு, நான் எவ்வளோ ஓய்வாக இருக்கிறேன். ஆனால் ஒன்று, ஒருத்தன் பல சீடர்களை வந்து வழி நடத்தி செல்லணும், அல்லது ஒரு சீடன் ஆயிடணும், இப்படி ரெண்டில் ஒன்று ஆனாதான் நல்லது அப்படின்னார் அவர். அவன் இப்போ ரொம்ப குழம்பி போயிட்டான். ஏன்னா மாற்றி மாற்றி ஒவ்வொரு விதமாக சொல்கிறாரேன்னு. சுவாமி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரெண்டுமே கஷ்டமான காரியமாக தான் தோணுது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல, அதனால் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த குரு சொன்னார், நீ பல சீடர்களின் தொல்லைகளுக்கு ஆளாகிறத விட நீயே முதல்ல சீடனாகி தொல்லைப்படுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா அப்போ நீ உன்னுடைய பிரச்சனையை மட்டும்தான் கவனிக்க வேண்டியிருக்கும், குருவாயிட்டீங்கன்னா பல பேருடைய பிரச்சனையில் தலையிட வேண்டியிருக்கும் அப்படின்னார். ஒரு உண்மையான குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவுங்கிறது ரொம்ப பயன் கருதாத ஒரு அன்பு கலப்பு, ரெண்டு இயற்கையான முழுமை நெருங்கி வந்து ஒன்றோட ஒன்று கலக்கிறது. அது நீங்கள் கேள்வி கேட்டால் எப்படி அது முழுமை இருக்க முடியும், அதில் முழுமைங்கிறது ஒரு அமைதியான நிலை. இந்த காலத்து குரு சீடர்கள்லாம் வேறு மாதிரி. ஒரு குரு தன் சீடன்கிட்ட சொன்னார், இந்த பார்ப்பா, நீ இந்த உலகத்தில் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டே, பன்றி மேய்க்கிறது கூட லாயக்கு இல்லை அப்படின்னார். அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னா. நான் சீடன் என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்காரு குரு. உங்களை மாதிரியே ஒரு குருவாயிடுறனே அப்படின்னானா அந்த சீடன்.
0: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இளையராஜா இசையில் பாடல் ஒலிக்க கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

வீர திரைப்படத்திற்காக ஒழித்தது மனு மற்றும் சித்ரா குரலில். அந்த பாடல் இளையராஜா இசையில் வாலியினுடைய பாடல் வரிகளோடு. ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நினைத்தாலே. ரெட்ரோ ராகங்கள் ஒலிக்கும் நேரம் 9:29.

தினதினமும் காலை 9:30 நாம பார்த்துட்டு இருக்கோம் உழவர் உது சந்தை காய்கறி பழ நிலவரங்களை. அந்த வகையில் ஊட்டி உழவர் சந்தையினுடைய காய்கறி பழ நிலவரங்களை பார்த்தலாம். இன்று உதகை உழவர் சந்தையில் இன்று காய்கறி விலை நிலவரங்கள் முதல்ல பார்க்கலாம். கத்திரிக்காய் விலை கிலோ 1 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது. வெண்டைக்காய் 45 ரூபாய். தக்காளி நாட்டு ரகம் 28 ரூபாய். ஆப்பிள் ரகம் 36 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அவரைக்காய் 64 ரூபாய்க்கும், 40 ரூபாய்க்கு புடலங்காயும், 48 ரூபாய்க்கு பீர்க்கங்காயும், 30 ரூபாய்க்கு சுரைக்காயும், 50 ரூபாய்க்கு பாகற்காயும் விற்கப்படுகிறது. கொத்தவரங்காயினுடைய விலை இன்று உழவர் சந்தையில் 40 ரூபாய் என்ற அளவில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பூசணிக்காய் மற்றும் அரசாணிக்காய் தலா 20 ரூபாய் என்ற அளவில் கிலோ ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பச்சை மிளகாய் விலை 44-45 ரூபாயாகவும், சின்ன வெங்காயம் 80 ரூபாய் என்ற அளவிலும் கிலோ ஒன்றுக்கு விற்கப்படுகிறது. பெரிய வெங்காயத்தினுடைய விலை 65 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் கிலோ ஒன்றுக்கு 34 ரூபாய் என்ற அளவில் உள்ளது. 65 ரூபாய் என்ற அளவில் தேங்காய் ஒரு கிலோ விற்கப்படுகிறது. மாங்காயினுடைய விலை 100 ரூபாய் என்ற அளவிலும், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சர்க்கரைவள்ளி கிழங்கு 45 ரூபாய் என்ற அளவில் உள்ளது. உருளைக்கிழங்குடைய விலை 50-40 வரை தரம் வாரியாக பிரிக்கப்பட்டு விற்கப்படுகிறது. மேரக்காய் இன்று உதகை உழவர் சந்தையில் 25 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுது. முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட்

0: நாற்பது ரூபாய்க்கும் பீட்ரூட் 50 ரூபாய்க்கும் நூல் கோல் 40 ரூபாய் என்றளவில் உள்ளது. டர்னிப்பினுடைய விலை 45 ரூபாய். 25 ரூபாய்க்கு முட்டைக்கோசும் 45 ரூபாய்க்கு காலிஃப்ளவரும் 120 ரூபாய் என்றளவில் பட்டாணியும் விற்கப்படுகிறது. வெள்ளப்பூண்டினுடைய விலை இன்று 200 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. 180 லிருந்து 200 ரூபாய் வரை தரம்பாரியாக. இஞ்சி கிலோ ஒன்றிற்கு 90 லிருந்து 150 வரை விற்கப்படுகிறது. கரி பீன்ஸ் 60 ரூபாய்க்கும் புஷ் பீன்ஸ் 60 லிருந்து 70 ரூபாய்க்கும் டபுள் பீன்ஸ் 50 லிருந்து 60 ரூபாய் என்றளவில் விற்கப்படுகிறது. ஊட்டி அவரணியுடைய விலை 100 லிருந்து 120 வரை தரம்பாரியாக. குடைமிளகாய் 60 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கும் ப்ரொக்கோலி 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேரில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உதகை உழவர் சந்தையினுடைய காய்கறி பழ விலை நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம். ஊட்டி எஃப்எம் 91.8 கருவேப்பிலை 40 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 50 ரூபாய், அனைத்து கீரை வகைகளும் கிலோ 60 ரூபாய் என்ற அளவில் உள்ளது. வாழை தண்டினுடைய விலை 10 ரூபாய்க்கும் வாழை இலை அடுக்கு 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழை பூ 10 ரூபாய்க்கும் மெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய். அடுத்ததாக மக்காச்சோள கதிர் 1க்கு 30 ரூபாய் என்ற அளவில், எலுமிச்சம்பழம் 210 ரூபாய் என்றளவில் இன்று விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. நாம கேட்டுட்ருக்கோம் ஊட்டி எஃப்எம் 91.8 ரேட்டோ ராகங்களில். இன்பெட்வீனில் ஒரு பிரேக்காக வந்து உதகை உழவர் சந்தை காய்கறி பழ நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக பல விலை நிலவரங்களை நாம் பார்க்கலாம். கொய்யா 80 லிருந்து 70 ரூபாய்க்கும் பப்பாளி 50 ரூபாய் என்றளவில், மாதுளம்பழம் 140 லிருந்து 120 வரை விற்கப்படுகிறது. திராட்சை கிலோ ஒன்றிற்கு 100 ரூபாய். வாழைப்பழம் பூவன் வெரைட்டி 50 ரூபாய்க்கும் ரஸ்தாலி வெரைட்டி 70 ரூபாய்க்கும் மோரிஸ் 45 ரூபாய்க்கும் நேந்திரம் 55 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. செவ்வாழை கிலோ ஒன்றிற்கு 90 ரூபாய் என்றளவில் உள்ளது. வாழைப்பழம் கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் ஆப்பிள் 220 ரூபாய், ஆரஞ்சு 130 ரூபாய், சாத்துக்குடி 110 ரூபாய், அன்னாசி பழம் 80 ரூபாய் என்றளவில் விற்கப்படுகிறது. ஊட்டி எஃப்எம் 101.8 இதுவரை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரங்களை கேட்டோம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நிலையுடைய கவனத்திற்கு இன்று காலை 11:02 எப்போதும் போல எண்ணங்களின் வணங்கள் நிகழ்ச்சி நம்ம ஊட்டி FM 91.0 இருக்கும். அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஒரு வித்தியாசமான தலைப்பு, ஒரு சுவையான தலைப்புன்னு சொல்லலாம். தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன்னு என்ன தவித்த தருணங்கள், அதைத்தான் வந்து நாம் இன்றைக்கி தலைப்பாக கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எங்கேயாவது தவிச்சிருக்கீங்களா? அதைத்தான் நாம் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் தலைப்பாக கொடுத்துருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உள்ளூர் நேயர்கள் 9344909018 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342909108, புதிய நேயர்கள் 8300019108. நேர்கள் இந்த எங்களை சரியாக பயன்படுத்தினா நீங்கள் வந்து கரெக்டாக லைன் போட்டுச்சு, கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்து ஊட்டியஃபமோட பகிர்ந்துக்கலாம். இப்போது நேர்கள் எல்லாம் வந்து போட்டி போட்டு சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஊட்டியஃபம் பண்ண லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உள்ளூர் நேர்கள் இந்த எண்களையும் வெளியூர் நேர்கள் அந்தந்த எண்களையும் தொடர்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். புது நேர்கள் உங்களுக்காக பிரத்யேக எண்கள் பார்த்தீங்கன்னா 8300019108. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊட்டியஃபம் 91.8 தினமும் வந்து நம்முடைய மகளிருக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக பிறகு 12:10 சிநேகிதியே நல வாழ்வில் நம்பிக்கை குரல் அப்படின்னு சொல்லிட்டு மகளின் மற்றும் பங்கு பெறும் நிகழ்ச்சி. இதற்கு வந்து எண்கள், இதே எண்களை பயன்படுத்தலாம். உள்ளூர் வெளியூர் மற்றும் புதிய நேயர்கள் இந்த எண்களை பயன்படுத்தலாம். ஆனால் இது வந்து பிரத்யேகமாக மகளிர்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிப்ஸ், அதாவது டெய்லி நீங்கள் வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களுடைய அழகு டிப்ஸ், உங்களுடைய குக்கிங் டிப்ஸ், மற்றும் இது பணம் சேவ் பண்ணக்கூடிய டிப்ஸு, மற்றும் குழந்தைகளை வந்து வளர்க்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகக்கூடிய டிப்ஸ், இதெல்லாம் எல்லாமே வேலைக்கு போகக்கூடிய டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக பகிர்ந்துக்கலாம். ஸோ மகளிருக்கான நேரம் இது பிற்பகல் 12:10. சார், நான் வந்து நிறைய சாங் கே அப்படின்னா நிறைய வந்து நம்மள்கிட்ட வந்து ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. 2:30 இன்றைக்கி மேட்னி டைமில் வந்து செம்மையான பாட்டு வாரணம் ஆயிரம் திரைப்படத்தை நாம் பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து தமிழ் பாட்டு தவிர எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பிற்பகல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் பன்மொழி திரைப்பட பாடல், ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு எல்லா சாங்கையும் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சியில். அதற்கு அடுத்து நான் நாடக பிரியர் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா, மாலை 4 காலக்கண்ணாடி நாடகம், எழுதியவர் வந்து ஆர்.பி. விசேஷ் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகேயன் தேவன், படைப்பு ஆகாஷவாணி மதுரை. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நம்முடைய உழவர்களுக்காகவும் அந்த நிகழ்ச்சி இருக்குது. 7:30 தோட்டமும் தொழில் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பசுமாடு வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியைச் சேர்ந்த உழவர் சி. மணிவண்ணனோட நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் இதெல்லாம் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் மியூசிக் பிரியராக இருந்தால் இன்று 12:00 ரவிபாஷி அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் என்.ஆர். பிரசாத் அவர்களுடைய பாட்டு இடம்பெற கேட்கலாம். ஸோ ப்ரோக்ராம் அள்ளி வழங்கிட்டு இருக்கு ஊட்டி FM 101.8 கிள்ளி வழங்காம இணைந்திருங்க ஊட்டி FM 101.8 நாள் முழுதும் இனிமையான பயனுள்ள சூப்பரான நிகழ்ச்சிகளுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் அஜய் ஜேபி.
1: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: அருண்மொழி பவதாரணி குரலில் ஒழித்தது ராசியா திரைப்பட பாடல். இளையராஜாவினுடைய இசையில் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 9:45 ரெட்ரோ ராங்கல்ல நீங்க கேட்டிருக்கீங்க ஹீரோயின் ஸ்பெஷல். ஸ்டே டியூன், இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது. ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
1: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
2: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
3: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

0: ஊட்டி 101.8 நாம கேட்டுட்ருக்கோம் ரெட்ரோ ராகங்கள். ஹீரோயின் ஸ்பெஷலாக நடிகை ரோஜாவினுடைய திரைப்பட நடித்த பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் சந்தித்த வேலை திரைப்படம் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல், தேவாவுடைய இசையில் வைரமுத்துடைய பாடல் வரிகள் ஒலிக்க கேட்டோம். ஊட்டி 101.8 ரெட்ரோ ராகங்களுடைய அடுத்த பாடல் ஒலிக்கும் நேரம் ஷார்ப்பா 10 மணி. ஸ்டே டியூன், இது உங்கள் ஊட்டி 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி.

ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் சூப்பராக இணைஞ்சு அழகாக பாடல் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஏழையின் சிரிப்பில். இந்த படத்துக்காக ஒன்னிமேனன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. தேவாவினுடைய இசையில் கே சுபாஷினுடைய வரிகள் அவை. 10:05:29 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள். இனி நான் உங்கள் ஆர்ஜே ஷர்மிலி. அடுத்த பாடல் உங்களுக்காக.

கேட்ட அந்த பாடல் என் ராஸ் என் ஆசை ராசாவே படத்தில் இடம்பெற்றது. அருண்மொழி சித்ரா பாடினது. தேவாவினுடைய இசையில் கஸ்தூரி ராஜாவினுடைய வரிகள் அவை.

0: சின்ன ராசா படத்துக்காக இந்த பாடல் கேட்டோம். உன்னிகிருஷ்ணன் பாடியது தேவாவினுடைய இசையில். பாடலினுடைய வரிகள் பழனி பாரதிக்கு சொந்தமானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள், உங்கள் ஊட்டியம் 101.8.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

அசுரன் பட பாடலது சுரேஷ் பீட்டர் சுஜாதா குழுவினர் பாடியது. ஆதித்யன் இசையில் யுகபாரதியினுடைய வரிகள் அவை. 10:22:44 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹீரோயின் ஸ்பெஷல் உங்கள் ஊட்டியம் 101.8.

காதல் கவிதை படத்துக்காக புஷ்பவனம் குப்புசாமி சௌமியா பாடினது அந்த பாடல். இளையராஜாவின் இசையில் அகத்தியனுடைய பரிகளவை. நேர்களே, உங்கள் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி சைக்கிள் ஓட்டி பழக்கும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள். அது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நன்மையை தருகிறது. எடை குறைப்பு என்பதற்காக நாம் பல இடங்களில் சுற்றித் திரிகின்றோம், பலவற்றை வாங்கி உண்கின்றோம், பல இடங்களுக்கு சென்று பயிற்சிகளை எடுத்துக்கொள்கின்றோம், அதற்காக அதிகப்படியான செலவுகளை கூட செய்கின்றோம். இவற்றிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள சைக்கிளிங், அதாவது சைக்கிள் ஓட்ட பழகிக் கொள்ளுங்கள். மிதிவண்டி ஓட்டுவதால் நம்மளுடைய இரத்த ஓட்டம் சீராகிறது, இதய துடிப்பு சீராகிறது, தசைகள், அதாவது இடுப்பு தசைகள், தொடை தசைகள், இவையெல்லாம் வலு பெறுகின்றன. இவற்றின் மூலமாக நாம் நலம் பெற முடியும். ஆகவே நீங்களும் சரி உங்களுடைய குழந்தைகளும் சரி சைக்கிள் ஓட்டுவதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். என்ன, அதிகப்படியான வண்டிகள் செல்லும் வழியிலிருந்து உங்கள் குழந்தைகளை தடுத்து அல்லது நீங்கள் உடன் இருந்து அவர்களுக்கு சைக்கிள் பழக்கிக் கொடுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு மனதைரியம் கிடைக்கும், உடல் வலிமை பெறும். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பூங்காவனம். இன்றைய பூங்காவனத்தில் டீச்சர்ஸ் டாக் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் நீலகிரி மாவட்ட தனியார் பள்ளிகள் பொறுப்பு கல்வி அலுவலர் பார்த்தசாரதி அவர்கள், உதகை எம்பாலாடா ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வி ரங்கநாதன் அவர்கள், உதகை பாலகொலா டாக்டர் KJG மெமோரியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் யஷ்வந்த் வாசுதேவன் அவர்கள், உதகை யூனிக் மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியை காயத்ரி தேவி அவர்கள், உதகை கிறிஸ்த் ரெக்ஸ் சீனியர் செகண்டரி பள்ளியின் ஆங்கில பாட ஆசிரியை KM சாந்தி அவர்கள், அறிவியல் பாட ஆசிரியை KNirmala அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பார்த்தசாரதி. தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். ஆசிரியர் குரல் அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுடைய நன்மைக்காக என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிக்கணும்னு

0: கேட்டுக்கிறோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளியிலிருந்து வந்திருக்கின்றேன். ஒரு சிறிய கவிதையுடன் ஆரம்பிக்கின்றேன். அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து இன்பம் தமிழ் கொண்டு ஈடிலா கல்வி அளித்து உண்மை வளர்த்து ஊக்கம் தந்து எண்ணத்தை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏணியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து அவ்வையில் நின்றவர்கள் அஃது எங்கள் ஆசிரியர்கள்.
0: சூப்பர் சார். இப்போ இதுல ஒரு டிஃபரன்ஸ் கவனிச்சிங்களா? யாராவது நேயர்களுக்கு புரியணுன்றக்காக கேக்குறவங்கள்ட்ட, இவர் வாசிச்ச இந்த கவிதையில ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுதா? தெரியலையா? அகர வரிசையில் எழுதியிருக்காரு, கரெக்டா சார்? ஆனா ஆவண வரிசையில் இருக்காரு. வாழ்த்துக்கள் சார்.
2: வணக்கம். என் பெயர் யஷ்வந்த். டாக்டர் கேஜேஜி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் பள்ளி முதல்வர். இப்போ ஏன் டீச்சர் ஆனீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இன்டர்ன்ஷிப்பில் எனக்கு வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு 15 நாள் குழந்தைகளுக்கான பாடங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. ஐ மீன் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள், நான் காலேஜ் படிக்கிறப்போ என்கிட்ட வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருச்சு. அப்போது வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் ஒரு பேஷனாக எடுத்து நான் பண்ணுறப்போ, ஐ மீன் எஸ்பெஷலி ஜென்ஸ், இன்னும் நிறைய வீட்டில் வந்து டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ தே வாண்டட் தெம் டு சூஸ் சம் அதர் ப்ரொஃபஷன், எது நல்லா இருக்குது, இது இதை விட இது பெட்டராக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்டேட்டஸ் குவோ எது பிரேக் பண்ணுதுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு 6 வயசு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகுது. எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, சீரியஸாக இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் டீச்சராக போறீங்களா, நீ பிஎட் படிக்க போறியா, நீ இதை தான் பண்ண போறியான்னு கேட்குறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே பதில் சொல்ல முடியல. நம்ம 6 வயசு குழந்தை வீட்டுக்குள்ளே வந்த உடனே வீட்டில் ஒரு சின்ன ஒரு டெம்பரரி சார்ட் மாதிரி, நம்ம ஒரு பிளாக் போர்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பிளாக் போர்டு முன்னாடி வந்து அதோட யூனிஃபார்மை கழட்டி போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அம்மாவோட ஷால் எடுத்து அந்த ஷாலை மாட்டிக்கிட்டு ஒரு ஸ்கேல கையில் எடுத்துக்கிட்டு டோன்ட் டாக் சிட் டவுன் அப்படின்னு சொல்லுதுன்னா, அப்போ அந்த குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்துச்சு. அந்த குழந்தையோட இன்ஸ்பிரேஷன் அந்த டீச்சராக இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தை அதை தான் லேர்ன் பண்ணியிருக்கு. சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணியிருக்கோ, கண்டென்ட் லேர்ன் பண்ணியிருக்கோ தெரியல, அந்த டீச்சரோட பாடி லாங்குவேஜ் பிஹேவியர் நான் சொன்ன இதனால தான் நான் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வில் பி அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ எனக்கு இவங்க தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கிறப்போ, ஸோ எந்த டீச்சருமே வந்து இன்ஸ்பிரேஷன் டீச்சர்ஸ் தான். ப்ரொஃபஷனலிசம் 100% மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இதுக்கான மெக்கானிசம்ஸ், இதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் டீச்சர்ஸ்க்கு வந்து இருக்குது. அதை தேடி போய் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எடுக்க முடியும்னா, நாளைக்கு வந்து நம்மள மாதிரி டீச்சர்ஸ் வந்து இது வந்து அதிகப்படியாக உருவாக்க முடியும்னா, எவ்ரி டீச்சர் வில் பி பெனிஃபிஷியல்.
0: ஒரு விஷயத்தை நான் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு பையன் வந்து ரொம்ப நாளாக முடிவெட்டாமே வந்தான். அவங்ககிட்ட கேட்டேன், ஏன்டா முடிவெட்டல அப்படின்னு கேட்டேன். எங்கள் சித்தப்பா மாலை போட்டிருக்காருன்னா, சரி எப்படா மலைக்கு போவாருன்னு கேட்டேன். சார் 48 நாள் சார், ஒரு மண்டலம் சார். நான் 1.5 மாசத்துக்கு மேலே வருதே தான், பரவாயில்ல 48 நாள் ஒரு மண்டலம் தெரிஞ்சிருக்கிற ரொம்ப சந்தோஷம். 48 நாள் கழிச்சு நீ வந்து முடி வெட்டிடுவான்னு அனுப்பி விட்டுட்டேன். அவன் போயிட்டான். 48 நாள் கழிச்சு நானும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு அவன் மாலை போட்டு வரான். இப்போ என்ன நடக்குது பள்ளிகளில், வாட் இஸ் கோயிங் ஆன்? அதுதான் இங்கே பெரிய $1 மில்லியன் க்வெஸ்சன். இப்போ அந்த முடி வெட்டுறது பற்றி நம்ம பேசுறோம் இல்லையா, அது கண்டிப்பாக இந்த இடத்துல பேசி ஆகணும். ஏன்னா பெரும்பாலும் இப்போ நம்ம பத்திரிகைலாம் பார்க்குறோம், நிறையா ஹெச்எம்ஸ் வந்து ஒரு பார்பரை கூப்பிட்டு ஸ்கூல்லேயே முடிவெட்ட சொல்கிறாங்க. முடிவெட்ட சொல்லி கண்டிச்சதுனால ஒரு பையன் வந்து தவறான முடிவு எடுக்கிறான், இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இப்போது தலைமுடியை அவன் முடிவு வச்சுட்டுறதுனால அதுக்கும் ஆஸ் அ டீச்சர்ஸ், ஆஸ் அ பிரின்சிபல்ஸ், ஆஸ் அ கரஸ்பாண்டன்ஸ் உங்கள்ட்ட வைக்கிற கேள்வி இது. ஒரு பையன் வந்து இப்படி முடிவெட்டிட்டு வந்தால் என்ன பிரச்சனை? திருமதி காயத்ரி அவர்கள் இருக்கிறார்கள், மேடம் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன.
3: சார் வணக்கம்.
0: தலை நிறைய முடிவெட்டிட்டு வந்தா அதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்கா?
3: சம்பந்தம் இருக்கு.
0: சம்பந்தம் இருக்குன்றீங்க, என்ன மாதிரி சம்பந்தம் சொல்ல முடியுமா?
3: அவனுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த முடியில, அதாவது என்ன நினைக்கிறான்னா அவனுடைய பர்சனல் லுக் இஸ் பேஸ்ட் ஆன் இஸ் ஹேர்னு
0: நினைக்கிறான்.
3: அது வந்து ரொம்ப இமோஷன். அதை நீங்க டச் பண்ணாலோ, லைக் இவங்க எல்லாம் கட் பண்ணிருக்காங்க, பட் ஸ்டில் அதை டச் பண்ணாலோ இல்ல அதை சொன்னாதான் அவனுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது.
0: இல்ல இதுல இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ்
3: பர்சன்
0: அவங்களும் ரோல் மாடலா எடுத்திருக்காங்க. அப்ப அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க கூடலூர் பக்கம் எல்லாம் போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிற குழந்தைங்க வந்து ஃபுட்பால்ல வெறியா இருக்கிறான். தே ஆர் வாட் யூ கால் டோட்டலி கிரேஸ் பிஹைண்ட் ஃபுட்பால். அங்க வந்து எந்த நடிகருக்கும் கட் அவுட் நீங்க பார்க்க முடியாது, ஆனா வேர்ல்டு கப் டைம்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கட் அவுட் இருக்கும். ஸோ அவன் தொழக்கூடிய, அவன் ரோல் மாடலா எடுத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஃபுட்பால் பிளேயருடைய முடிய அவன் அப்படியே காப்பி கேட் பண்ணிட்டு வரான். அப்ப இட் ஹர்ட்ஸ் ஹிஸ் சென்டிமெண்ட் இல்லையா? அப்ப இது எப்படி மாணவர்களுக்கு புரிய வைக்கிறது?
3: நிறைய க்ரூமிங் செஷன்ஸ் இப்போ நான் காமிச்சிருக்கேன் சார். நிறைய சிஇஓஸ் எல்லாம் எப்படி வராங்க, அவங்க உண்மையான க்ரூமிங்ங்கிறது என்ன, நடக்கும்போது வாட் இஸ் த வாக், அந்த மாதிரி காமிக்கணும். நம்ம திட்டக்கூடாது, நம்ம பனிஷ் பண்றதெல்லாம் திட்டக்கூடாது. ஜஸ்ட் அவனுக்கு எந்த இமோஷனையும் டச் பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல சொன்னாங்க, அவங்க ஒரு புக் ரிலீஸ் பண்றாங்க, அது நல்ல விஷயம், உயிரில் கலந்த ஆசிரிய பணி இந்த புக் ரிலீஸ். அப்ப அங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் சொன்னார், இவரு உயிரில் கலந்த ஆசிரிய பணி இவங்களுக்கு இருந்திருக்கு, ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்ப இருக்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் உயிருக்கு பயந்த ஆசிரியர் பணியின்

0: சொல்லணும் அப்படின்னு ஒரு இது சொன்னார், ஒரு நகைச்சுவைக்காக சொன்ன ஒரு விஷயம்.
1: மாணவர்களை அந்த அளவுக்கு நம்ம
0: இல்ல, நமக்கு அப்படி இல்ல. அவனே சொல்றான், மேம் நீங்க இமோஷனை ட்ரிகர் பண்ணாதீங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள். கூட்டு பேசினா ஹி வில் டு,
1: சொல்லலாம் இல்லையா தம்பி? இது வந்து பள்ளிக்கூடம், இட் இஸ் யூ ஹேவ் டு பி யூனிஃபார்ம், எல்லாரும் ஒரே மாதிரி வரணும், ஏற்றத்தாழ்வு உருவத்திலும் இருக்கக்கூடாது உள்ளத்திலும் இருக்கக்கூடாது அப்படின்றத போதிக்கிறது தான் இது இடம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னா பசங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா?
0: புரிஞ்சிக்கிறது இல்ல சார்,
1: புரிஞ்சுக்கிறது இல்ல.
0: அதுதான் சொல்றேன் சார், அவங்களுக்கு எக்ஸாக்ட் க்ரூமிங் செஷன் சில டைம் இறங்கி கூட அந்த லாங்குவேஜ்ல பேச வேண்டியது வரும்.
1: அடுத்ததாக திருமதி நிர்மலா அவர்கள்,
2: நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அப்ப அவங்களுக்கே முடியாம நம்ம கிட்ட வந்து, மேம் நீங்க சொன்ன என் பையன் கேப்பான், கொஞ்சம் சொல்லி பாருங்க, கொஞ்சம் கைட் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம அந்த பையனை நல்லா கைட் பண்ணி மென்டர்.
0: அவனுக்கு வந்து நீங்க சொன்ன மாத்த இந்த சோசியல் மீடியால பாக்குறா இல்லைங்களா, அது வந்து நெஜம்னு நினைக்கிறா. லைக் இப்ப நீங்க இந்த காலத்து குழந்தைங்களும் உன்னுடைய எய்ம் என்னன்னு கேட்டா, மேம் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துடணும் மேம் அவனுடைய இதே வந்து. ஆனா இன்னொன்னு ஒரு சைட் பாக்கணும் சார், நம்ம அவன் போன் வச்சிருக்கிறதுனால அவன் செக் டெக்ஸ்ட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்றது இல்ல. ஆக்சுவலி நீங்க பையனை கூப்பிட்டு நீ என்னடா பண்றன்னு கேட்டா அவன் அவ்வளவு விஷயம் சொல்லுவா சார் போன்ல. நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், அவன் நல்லா சொல்லுவா, மேம் எங்க அப்பா தான் நிறைய ரீல்ஸ் பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நமக்கு பார்க்க தெரியாதவங்க தான் ரீல்ஸ் எல்லாம். அவங்க பாத்தீங்கன்னா இது எப்படி கிரியேட் பண்ணணும், இதை எப்படி எடிட் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், அதுக்கான ப்ரமோஷன்ஸ் என்ன. நாங்க நிறைய அவங்க மைண்ட் டைவர்ட் பண்ணி வச்சிருக்கோம், உங்க டேடியோட பிசினஸ் நீ ப்ரமோட் பண்ணி கொடுறா அப்படி பண்றாங்க, நல்லா பண்றாங்க சார். சோ ஆக்சுவலி அவனுக்கு வந்து the way of teaching is completely changed. சில இடத்துல நீங்க சொன்ன மாதிரி it taking them away,
2: சின்ன விஷயத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தாலும் I'm depressed.
0: ஆனா இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ் சார் அவங்களுக்கு. அப்புறம் அவனுக்கே புரியல என்ன பண்ணணும்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஒரு செமினாருக்கு போகும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, 5th வரைக்கும் சார், 5th வரைக்கும் அந்த குழந்தைக்கு கண்டென்ட் தெரிஞ்சா போதும். இட் இஸ் நாட் தட் ஹி ஹஸ் டு ரைட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், கண்டென்ட் தெரியணும்னா அவன் லாங்குவேஜ்ல சொன்னாலும் நீ மார்க்கு கொடு. இப்போ ஒரு பிளான்ட் அபவுட் பிளான்ட் எழுதின பையனுக்கு ஃபுல் மார்க் கொடுங்க, ஒரு பையன் பிளான்ட் எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா ஃபுல் மார்க் கொடுங்க, டிரா பண்ணா ஃபுல் மார்க் கொடுங்கங்கிறாங்க. Are we okay with all those things?
1: No, it's a million dollar question.
0: No, sir. That's why this is a big challenge.
3: I'll come over this. See, change alone is constant, sir. இந்த மாற்றங்கள் நடந்துகிட்டே வருது. இது இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து அப்ரப்டா சொல்ல முடியாது, பட் இந்த மாற்றங்கள் நடக்குது. ஸோ அட் தி சென்ட்ரல் லெவல், அட் தி ஸ்டேட் லெவல், இதை நோக்கி நம்ம வந்து நகர ஆரம்பிச்சிட்டோம், நடந்துகிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கான பதில் கூடிய சீக்கிரமே வரும். பேப்பர் பென் டெஸ்ட் இல்லாமல் டெஸ்டிங் நடக்கலாம், நாளைக்கு ஆன்லைனில் டெஸ்டிங் நடக்கலாம், நாளைக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி ஒரு குழந்தை ஒரு எக்ஸாம் எடுக்கலாம், இல்லை லைக் நாளைக்கு ஒரு குழந்தை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸோ அந்த சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ வென் இட் கம்ஸ் டு டிசிப்ளின், வென் இட் கம்ஸ் டு தி க்ரூமிங், இதெல்லாம் நீங்கள் பேசுகிறப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சேஞ்சஸ் வரும் தான். பெரியவங்க நம்ம ஏஜில் இருக்கிறவங்களே ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி டே டு டே ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுறீங்களா, இல்லை ட்ரெடிஷ்னலாக நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ் தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை, வி சேஞ்ச் மாறுறோம். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறுறப்போ குழந்தையோட ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து ஒரு லுக் வைஸோ இல்லை இதோ வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஒரு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதை வந்து பெரியவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுதுங்க சார். ஒரு அவங்க அப்பாட்டியோ ஒரு அம்மாட்டியோ, ஏன்னா லேர்னிங் பிகின்ஸ் அட் ஹோமுங்க சார், வீட்டில் தான். ஸோ ஒரு குழந்தை ஸ்கூலுக்குள்ளே முடிவெட்டாமல் வரேன்னா அப்பா அம்மாவை தாண்டி அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே வர்றதில்லை, இல்லை அவங்க சொந்தக்காரங்களை தாண்டி வீட்டுக்குள்ளே வர்றதில்லை, அவங்களுக்கு அது தெரியுமா, அதாவது அதில் அவங்களுக்கு உடன்பாடு இருக்கான்னு சொல்லி அதோட விடுறது பெஸ்ட்டுன்னு தான் நான் தோணுது. ஏன்னா நீங்கள் அந்த வேலையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டீச்சிங் ஏர் பண்ணுறது. இப்போது ஒரு காலத்தில் வந்து டீச்சிங் லேர்னிங் டெஸ்டிங்கோட முடிஞ்சிருச்சுங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க சார். டீச்சிங் லேர்னிங் டெஸ்டிங் ரிப்போர்ட்டிங் ரீடீச்சிங் ரீலேர்னிங் ரீடெஸ்டிங் அன்லேர்னிங்
1: ஆல்சோ.
3: இதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு வந்து சேலஞ்சாக இருக்கிறப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே அதிகமாக போக வேண்டான்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.
0: இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ காலையில் ஹேக்கெட் இல்லைன்னா பனிஷ் பண்ணுறது இல்லை, எதுக்குன்னா பனிஷ் பண்ணி நில்லுன்னு சொல்லி ஒன் டே வேஸ்ட் பண்ணி நம்ம டென்ஷன் ஆகிறதுக்கு யூ சிட் இன் சைட். நீங்க சொன்ன மாதிரி தான், யூ லுக்கிங் ஹேண்ட்ஸம், நல்ல கோம்பு பண்ணிட்டு வா சொல்லிட்டு
3: உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணி போனேன்
4: சார். இன்னொரு கருத்து, இந்த நிகழ்ச்சி மூலம் நான் வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அசைன்மெண்ட்டோ ஏதோ கொடுத்தோம்னா அதில் வந்து ப்ராப்பராக நம்ம கொடுத்துருப்போம், நம்ம வந்து அதை டீச் பண்ணியிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஒரு மேக்ஸின் நம்ம கொடுக்குறோன்னா நம்ம ஒரு அந்த ஃபார்முலா போட்டு அதை ஒரு இதெல்லாம் போட்டு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கெல்லாம் போட்டு தான் கொடுத்துருப்போம். அது மூலியமாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருப்போம், அதை அவங்க வீட்டில் போட்டுட்டு வரணும். இப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் இப்போ மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி போடுறாங்க, அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து லைப்ரரி யாருமே போகிற மாதிரி தெரியல, எந்த மாணவருமே லைப்ரரிங்கிறது மறந்துட்டாங்க. நம்ம அறிஞர் அண்ணாலேருந்து எல்லாமே

0: முக்கியமான மேதைகளாக நம்ம நாட்டில் அப்துல் கலாம் எல்லாமே வந்து லைப்ரரி போய் தான் பெரிய பெரியவங்களாம் வந்திருக்காங்க. நம்ம இந்த ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம கண்டிப்பாக லைப்ரரி போகணும். அப்போ நமக்கு வந்து லைப்ரரி போக முடியல, நம்மக்கிட்ட மொபைல் தான் இருக்குது, கம்ப்யூட்டராக இருக்குன்னா நீங்கள் வந்து இ லைப்ரரியில் போய் பார்க்கலாம். ஏன்னா அது இ லைப்ரரி போனீங்கன்னா அதில் வந்து தெளிவாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம யூடியூப்புங்க யாரோ ஒருத்தர் அதை அறக்குறை செய்தியாக இருக்கலாம், நம்ம அதை பார்த்துட்டு வந்து படிக்கிறனால நமக்கு வந்து அது இடைஞ்சல் தான்.
1: யூடியூப்ல பாக்குறது ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியிருக்கு, உண்மையானது தெரியாது, தவறான கருத்துக்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதான் எல்லா இடத்துலயும் நம்ம சொல்றது மாதிரிதான், புத்தகம் சொல்லி இது வாசிக்கலாம் என்று, செல்போன் சொல்லி இது வாசிக்கலாம் என்று இல்லைங்களா, அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா பியூட்டி என்னன்னா அந்த வாக்கியத்தை பார்த்ததே செல்போன்ல தான், அதுதான் அங்க வாட்ஸ்அப்ல வந்த வாக்கியம் தான் அது. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப செல்போன் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா நமக்கு இருக்கும் இல்லையா? அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கா, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா?
2: டீச்சர் வந்து மறுபடியும் அதில் என்ன ரோல் ப்ளே பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோன்றது எனக்கு புரியல. இப்போ நானும் பார்க்குற பேரண்ட்லாம் வந்து ஃபோன் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறான் சொல்லுங்க சார்னு சொல்கிறாங்க. ஃபோன் கொடுக்கறது பேரண்ட்டு, ஃபோன் வாங்குறது பேரண்ட்டு.
1: அப்போ அது நமக்கு ஒரு சேலஞ்சா இல்லையா?
2: அந்த சேலஞ்சை ஒரு சொசைட்டி மூலயமா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலயமா நம்ம வந்து நம்ம ரீச் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸை. நம்ம வந்து டீச்சர்ஸ் ரீச் பண்ணி பெருசாக நம்மளால் வந்து அதோட அவுட்கம்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியாது, ஆனால் பேரண்ட்ஸை ரீச் பண்ணணும். இது இதன் மூலயமா பேரண்ட்ஸுக்கு தெரிவிச்சுக்கலாம் ஸ்கிரீன் டைம் எவ்வளோ இருக்கணுன்றது. ஒரு பேரண்ட்டுக்கு வந்து எல்லா பேரண்ட்டுமே இது ஒரு லேர்னிங்காக தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெட்டர்னு தோணுது. இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இல்லைனாலுமே ஆகாஷ்வாணி இது மூலயமா நம்ம வந்து பேரண்ட்டை ரீச் பண்ணி ஒரு நாளைக்கு இதுதான் இப்படி தான் இருக்கணுன்றது வந்து எவ்வளோ பேரண்ட் நம்மளால் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ பேரண்ட் நம்ம ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா இது எங்கே போய் முடியுதுன்னா சார், இதையுமே வந்து திருப்பி டீச்சர் தலையிலேயே வைக்கிற மாதிரி இருக்குது.
3: என்ன பண்றீங்க? கிளாஸுக்கு நெக்ஸ்ட் டே வரும்போது அவருடைய லிசனிங் ஸ்கில் வந்து பாதிக்குது, இட் அஃபெக்ட்ஸ் அஸ், திரும்பி நமக்கு தான் வருது, அதுதான் ப்ராப்ளம். அப்புறம் ரீசெண்ட் ரிசர்ச்ல நாங்கள் ஒரு கேசஸ் டீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜஸும் ஆல்மோஸ்ட் ஆல் த மெசேஜஸ் ஆர் சென்ட் ஃப்ரம் 3 o'clock டு 5 o'clock. அப்போ தான் மெசேஜ் பண்ணுறான், அது அப்பாவோட ஃபோன் எடுத்து அவங்க டீப் ஸ்லீப்ல இருக்கிற டைம். ஸோ இந்த இடத்துல பேரண்ட் ஆர் ஆல்சோ ஹெல்ப்லெஸ். ஸோ அவன் வந்து கிளாஸ்ல உட்காரும்போது ஹவு வில் ஹி லிசன், அவனுக்கு தூக்கம் இல்லைங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ், அதனால தான் திரும்பி நமக்கு வருது. அண்ட் அதுல வந்து அவன் நிறைய மோட்ல சேஞ்ச் ஆகுறான், நிறைய உடம்பு சரியில்லாம, லைக் டிப்ரெஷன் இஸ் ஒன், செல்ஃப் ஹர்ட்டிங், அவரையே ஹர்ட் பண்ற ஒரு விஷயம், ஹர்ட்டிங் அதர்ஸ், அதுதான் எக்ஸ்ட்ரீம். அதுவும் இல்லாம சில டெக்னிக்ஸ் நான் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த டெக்னிக் ஒர்க் ஆயிருக்கு, இட்ஸ் கால்ட் பானட்ராமிக் டெக்னிக். அப்படின்னா என்னன்னா அவரோட கண்ட்ரோல் பண்ணாத 25 minutes ஒன்ஸ் செட் அன் அலாரம் அண்ட் செக் த மொபைல். அதுக்கப்புறம் யூ மேக் இட் அஸ் 30 minutes, தென் மேக் இட் அஸ் 45 minutes. ஸோ ஒரு கொஸ்டின், ஒரு அசைன்மெண்ட் எழுதுறேன்னா அலாரம் செட் பண்ண 25 minutes, உன்னால பார்க்க முடியாம இருக்காது. ஸோ செட் அண்ட் கீப் அசைட் 25 minutes, டேக் இட், சீ த நோட்டிபிகேஷன்ஸ், வாட் எவர் உனக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிசினஸ் டீல்ஸ் இருக்காது. இப்போ நம்மனா சார் இருக்காரு பார்த்துட்டே இருக்கணும், கூகுள் டிரைவ் வந்துட்டே இருக்கு, கூகுள் லைவ் வந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு சார். எங்களுக்கும் சார் டீச்சர்களுக்கும் இது டச்.
2: உண்மையாலுமே எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சினா நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சது இதுதான் சார். அதாவது
1: பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டோம்,
2: இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நான் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கா ஒரு டீச்சர் சார், என்னோட டியூட்டி வந்து இஸ் டு டீச். இது கூட ஒட்டி வர லேர்னிங், அதுக்கப்புறமா வர டெஸ்டிங் ரிப்போர்ட்டிங், இதெல்லாம் நான் பண்றேன். ஆனா இப்போ இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு டேட்டா டிரிவன் அப்ரோச்சுக்காக டீச்சர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணப்படுறாங்களோன்றது ஒரு வருத்தத்தையோட.
1: அது அப்படி கிடையாது, டேட்டா டிரிவனுக்காக டீச்சர்ஸ் யூஸ் பண்ணப்படுவதில்லை, மாணவர்களுடைய ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அவங்களுக்கு போய் சேர வேண்டிய நலத்திட்டங்கள் போய் சேருதா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வசதிகளும் போய் சேருதா அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணிட்டு
2: இருக்கோம் சார். ஒரு நாளைக்கு சுமார் 30 to 1 hour ஒரு மணி நேரம் வரையும் ஒரு டீச்சர் வந்து டேட்டாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த டீச்சர் நோட்புக் எப்போ கரெக்ஷன் பண்ணுவாங்க, அந்த டீச்சிங் லேர்னிங்ல எப்போ கான்சென்ட்ரேட்
1: பண்ணுவாங்க? இல்ல அதுக்கு தான் சொல்றோம், டீச்சர்ஸ் வந்து அத பண்ணனும்னு சார் என்ன கூப்பிட்டு வச்சு
3: இது நம்ம தனியா பேசிக்கலாம்.
1: இல்ல அது பரவாயில்ல, நதிங் ராங் இன் தட், அதுவும் ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி டிஸ்கஷன் தானே. அப்படி ஒரு தவறான ஒரு புரிதல் ஒன்று இருக்கு. அதுக்குன்னா நிர்வாகத்தால் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒவ்வொரு பள்ளியிலையும் நோடலா ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருங்க அந்த டேட்டாவை கொடுக்கறதுக்கு.
2: நான் வந்து காமன் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸோட சேர்த்து தான் சார் எல்லாம் சொல்றேன். இப்போ ஒரு சென்சஸ் எடுக்கணும்னா ஒரு டீச்சர் போய் சென்சஸ் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கான்னு கேட்கறேன்.
1: அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், அது இன்னைக்கு நேத்து வந்த விஷயம் இல்ல. டீச்சர் ஏன் சென்சஸ் பயன்படுத்துறோம் அப்படின்னா, பெரும்பாலும் அரசு பணியில் அரசு ஊழியர்களில் டீச்சர்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி மற்ற துறைகளை கம்பேர் பண்ணும்போது. ரெண்டாவது, ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த மாணவர்களாலும் அந்த சுற்று வட்டாரத்திற்கு பெற்றோர்களாலும் நன்கு அறியப்படுபவர். அப்படி தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால இந்த வீட்டில் இவ்வளவு பேர் இருக்காங்களான்ற ஒரு ஜெனுவன் டேட்டா நமக்கு கிடைக்கின்றிருக்காகத்தான், சரிங்களா? அது ஒரு பெரிய சேலஞ்சாக நம்ம பார்க்க முடியாது. இன்னொன்று, டேட்டா ட்ரிவன், நீங்கள் சொன்னது போல் டேட்டா கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால தான் டேட்டா சயின்ஸே இருக்குது. அதை வச்சு நம்ம பசங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டேட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டால், அரசாங்கம் எதிர்கால திட்டத்தை வகுப்பதற்காகவும் எந்த அளவுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணுன்றதுக்காகவும் டேட்டா, அது ஒரு பெரிய கடல். அந்த டேட்டா கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டேட்டா மூலமாக தான் ஃபியூச்சர் திட்டங்களை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அது தவிர வேற என்ன சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்றதா நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ டிப்ரெஷன் சொன்னோம் இல்லையா, இப்ப டீச்சர்ஸ்க்கு டிப்ரெஷன் இல்லையா? பாருங்க மேடம், ரொம்ப இருக்குன்றாங்க, பாக்குறதுக்கு பயமா இருக்கு. எப்படி மேடம், என்ன டிப்ரெஷன்?
3: இவர் சொன்னமா சார், இட் இஸ் நாட் 24/7 நம்ம இருக்கணும். இப்போ 4 மணிக்கு போயிட்டாங்க, நம்ம வேலையை விட்டுட்டோன்ற மாதிரி இல்ல. வீட்டுல போய் அவனுக்கு என்னாச்சு, லைக் அங்கிருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருமா, இல்ல அடிச்சிட்டாங்களா, அந்த குழந்தை எது பண்ணாலும் அது ஸ்கூலுக்கு கனெக்ட் பண்ற விஷயங்கள் இருக்கு. சோ எப்படி இருக்குன்னா, ஒரு அதுவும் ஹெட் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு யோசிச்சுட்டே இருக்கணும் சார், இது நான் என்ன இருக்குமோ என்ன இருக்குமோ என்ன இருக்குமோன்ற மாதிரி ஒரு டிஃபரன். அதுவும் இல்லாம நம்ம டீச்சர்ஸ் இப்போ இவ்வளவு செலிப்ரேட் பண்றோம், நம்மளே டீச்சர்ஸ் செலிப்ரேட் பண்றோமான்னு நம்ம பார்த்தோம். இப்ப அவங்களுடைய ஹெல்த்துக்கு நம்ம கன்சர்ன் குடுக்கறோமா? தேர் லிட்ரலி தேர் ஆல் டயர்ட் நிக்கிறாங்க, லைக் டைம் டேபிள்ஸ் ஆர் செட் இன் தட் வே, அதாவது ஃப்ரீயா இல்லாம. சோ அவங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம நிறைய கொடுக்குறோம் சார். இப்ப இன்னுமே இந்த சேலஞ்ச், கரெக்ஷன் ஆன் டைம், க்வெஸ்சன் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணு, இதுல என்ன இருக்கு, இந்த கரெக்ஷன் இதுக்குள்ள வரணும் அப்படிங்கும் போது, தேர் ஆல் இன்டு அ கண்டிப்பா கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் மோட்ல தான் இருக்காங்க.
2: அலாங் வித் தட், முன்னொரு காலத்துல சார், ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட், ஸ்கூலில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது 4:30 முடிஞ்சிருங்க சார். அடுத்த நாள் காலையில் தான் அதை ரீஓப்பன் பண்ண முடியுங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க சார். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து வென்ன டீச்சர் அவங்களுக்கான பர்சனல் டைம் கொடுக்கணுன்ற இடத்துல, அதாவது அவங்க போய் வீட்டில் ஒரு அம்மாவாவோ இல்லை ஒரு டாக்டர் இன் லாவாவோ இல்லை அவங்களோட கடமைகள் செய்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு பேரண்ட் கூப்பிடுறாங்க, ஒரு 6:30 கூப்பிடுறாங்க. 6:30 அந்த டீச்சர் ஃபோன் எடுக்கலன்னா அந்த பேரண்ட் திருப்பி அடுத்தது வந்து முதல்வர் கூப்பிடுறாங்க, உங்கள் டீச்சர் ஃபோன் அடிச்சு அவங்க ஃபோன் எடுக்கலன்றாங்க. முதல்வர் எடுக்கலன்னா அடுத்தது நேராக கரஸ்பாண்டன்ட் கூப்பிடுறாங்க. கரஸ்பாண்டன்ட் மறுபடியும் பிரின்சிபல் கூப்பிட்டு நீங்கள் ஃபோன் எடுக்கலையாமா, பிரின்சிபல் மறுபடியும் அந்த டீச்சர் கூப்பிட்டு நீங்கள் ஃபோன் எடுக்கலையாமா. ஸோ இப்படி போகிறப்போ அந்த டீச்சருக்கு வந்து பர்சனல் டைம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய
3: கரஸ்பாண்டன்ட் எடுக்கலன்னா டைரெக்டாக
2: அடுத்த லெவல்ல டீச்சரை கூப்பிட்டு பிளேம் பண்ற மாதிரி, இல்ல நீங்க போன் எடுக்கலையாமா வை அப்படின்னு கேக்குற பர்சனல் டைம்ல ஒரு டீச்சரை போன் எடுக்கல வைன்னு கேக்குறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் கூட கொடுக்கலன்னா கண்டிப்பா டீச்சர்ஸ் ரெண்டு டிப்ரெஷன், அவங்க யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ இது வந்து டீச்சர்ஸ்க்கு டிப்ரெஷன்னா இது இந்த ஒரு பர்டிகுலர்
1: இந்த ஒரு இதுலையும் அதுவும் நம்ம சமுதாயம் தான் அதை யோசிக்கணும். ஆசிரியர்ன்றது
3: யங் டீச்சர்ஸ் சார், இது ஒரு மெசேஜ் ஐ வுட் லைக் டு
2: சென்ட்.
3: யங் டீச்சர்ஸ் வந்துட்டு தே ஆர் நாட் ஏபிள் டு கனெக்ட், அவங்களே வந்து டென்ஷன், தே ஆர் நாட் ஏபிள் டு டேக் அ டிசிஷன், கிளாஸ் கண்ட்ரோல் பண்ண அவங்களால முடியறது இல்ல, தேர் லாங்குவேஜஸ் ஆர் நாட் ஓகே. இது வந்து கம்ப்ளைண்டா இல்ல, கொஞ்சம் நல்லா அந்த யங் டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்கள மோல்ட் பண்ணிக்கிட்டா இந்த டீச்சிங் கம்யூனிட்டி இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன்
1: சொன்னாங்க.
3: நீங்க சொன்ன மாதிரி TLQ இல்ல சார், நீங்க சொன்னீங்க அது வந்து அவங்க கண்டிப்பா அவங்களுக்கான ட்ரைனிங்ஸோ இல்ல ஸ்கூல்ஸ், அதாவது எல்லா ஸ்கூல்ஸும் அவங்கள வெளியில அனுப்பணும் சார் ஃபார் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். நம்ம வந்து லீவ் எடுத்த கிளாஸ் யார் பாப்பாங்கன்ற மாதிரி இல்லாம நிறைய இடத்துக்கு, இப்ப நம்ம எல்லாம் அப்படித்தான் வந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல அட்டன் பண்ணதுலயோ நிறைய லேர்ன் பண்ணதுலயோ நிறைய விஷயங்கள் நம்மளையே நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் வந்து டீச்சர்ஸை வெளியில் ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பலாம், ஸ்பீக்கர்ஸ் உள்ள கூப்பிடலாம், டெவலப் பண்ணி எல்லாம் பண்ணால் டீச்சர்ஸ் வந்து தே கேன் அட்ரஸ் தி சில்ட்ரன் வெரி நைஸ்லி, இந்த கம்யூனிட்டியை வந்து நல்லாவே
1: டீச்சர்ஸ் ஹேவ் டு டெவலப் தி ஹேபிட் ஆஃப் ரீடிங் ஆல்சோ. எத்தனை டீச்சர்ஸ் படிக்கிறோம், புக்ஸ் படிக்கிறோம்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் இல்லையா, ஏன்னா அதுக்குங்களுக்கு 1000 காரணம் இருக்கு. பட் அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம், ஆசிரியர் பணின்றது ஒரு தவ வாழ்க்கை மாதிரி.
3: We can put a library period for teachers, sir.
1: நல்ல ஐடியா. இந்த வாய்ப்பு மூலமாக இது ஒவ்வொரு பள்ளிக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். ரீடிங் மேக் அப் தி ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் ரெடி மேன், ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன் சொல்லுவாங்க. ரீடிங் ஒரு ஸ்பேஸ் வந்து டீச்சர்ஸ் அவங்களே ஏற்படுத்திக்கணும். ரீடிங்னா நம்ம வந்து பொது அறிவு வளர்த்துக்கிறதோடு மட்டும் இல்லாம பிளஷர் ரீடிங்னு சொல்லுது இருக்கு. அவங்களுக்கு எந்த ஜானர் பிடிக்குமோ அந்த ஜானர், இப்ப நம்ம டிப்ரெஷன் பத்தி பேசணும், அது நிறைய வரும்.

0: ஸோ வாழ்க்கையில் டிப்ரெஷனும் பேசுகிறோம், டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியில் ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஆகட்டும், ஒரு இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு டாக்டர் ஆகட்டும், இப்போ நோபல் ப்ரொஃபஷன் நம்மளுக்கு சொல்கிறது போல டாக்டர் தான் ஃபஸ்ட் நோபல் ப்ரொஃபஷன், ஏன்னா மிட் நைட் 2 மணிக்கு கால் வரும் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் தேர் சாக்ரிஃபைசிங் தேர் லைஃப் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது டீச்சர்ஸ் ஆல்சோ ஹேவ் டு அண்டர்கோ ஆல் தீஸ் ட்ரையல்ஸ், தப்பு கிடையாது. பட் அதுலேருந்து அவங்கள தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், தாங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக புத்தகங்கள் படிக்கலாம், நல்ல திரைப்படங்கள் பார்க்கலாம், நல்ல பாடல்கள் கேட்கலாம், குறிப்பாக நம்ம இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம் உட்காந்து வீட்டில் இல்லைங்களா, கேட்பாங்கன்னு நம்பிக்கை
1: இருக்கு.
0: அந்த ஒரு அவேர்னஸ் இப்போ நீங்கள் வந்து ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்கூல்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து பள்ளியினுடைய தலைமைகளுக்கும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்தந்த டீச்சர்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன ஜானர் பிடிக்கும்னு நீங்களா ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க.
2: 100% சார், டுடேஸ் ரீடர்ஸ் ஆர் டுமாரோஸ் லீடர்ஸ்ங்க சார். ரீடிங் வந்து ஒருத்தருக்கு சொல்யூஷன் கொடுத்துருங்க சார்,
0: நிச்சயமா கொடுத்துரும். இப்போ நாங்க எல்லா ஆசிரியர் கூட்டத்திலயும் சொல்றது இதுதான், என்னன்னா நீங்க கிளாஸுக்கு போறீங்களா, ஒரு டிக்ஷனரியோட போங்க, இங்கிலீஷ் டீச்சரா டிக்ஷனரியோட போங்க, சயின்ஸ் டீச்சர்னா ஒரு புக்கோட கிளாஸுக்கு போங்க, நீங்கள் அதை படிச்சிங்க படிக்கலன்றது ரெண்டாவது விஷயம், அந்த புக்கை டேபிள் மேலே வச்சு நீங்கள் கிளாஸ் எடுங்க, மாணவர்கள் மத்தியில் கியூரியாசிட்டி டெவலப் ஆகும், நம்ம அந்த பொண்ணை புக்கை திறந்து பார்ப்போம், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதை பார்த்தா மாணவன் தேவில் ஆல்சோ ஃபாலோவர்ஸ் இல்லையா. அப்போ இதையும் ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால், அந்த படித்த புத்தகத்தை பற்றி நம்ம பசங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னால் அவங்களும் படிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய இடத்துல நம்ம வந்து புத்தக கண்காட்சி வைக்கிறோம், புத்தக கண்காட்சி ஒரு காலத்துல வைக்கும்போது தேடி போன காலமெல்லாம் இருக்கு, இப்ப வந்து நம்ம பஸ் வச்சு கூட்டிட்டு போற நிலைமைக்கு ஆளாயிட்டோம்.
2: ஒரு காலத்துல வீட்டுல வந்து அப்பாவையோ இல்ல சித்தப்பாவையோ வந்து எங்க இருக்காரு எங்கேயாவது புக் எடுத்துட்டு போய் ஒளிஞ்சிட்டு போயிருப்பாருங்க அப்படிம்பாங்க, அதிகமா ரீட் பண்றாங்கன்னு சொல்லி திட்டுவாங்க.
0: எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் 10th படிக்கும் போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன பெட்டி கடை, அந்த பெட்டி கடையில வந்து 1.5 ரூபா கொடுத்தா ஒரு புக் வந்து வாடகை கொடுப்பாரு, ஆனா என்கிட்ட 1.5 ரூபா இருக்காது, ஆனா அங்கேயே உட்காந்து படிச்சா 4.5 தான். ஸோ நாளைனா எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து அந்த கடையில் யூ ஓன்ட் பிலீவ் இட், சாயந்தரம் 2 மணிக்கு உட்காந்து 6 மணிக்கு தான் எந்திரிச்சு வெளியில் வருவோம். அந்த மாதிரி படித்த காலங்கள்லாம் உண்டு, நிறைய புத்தகங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதே போல் நம்ம மாணவ செல்வங்களும் படிக்கணும். நீங்கள் சொன்னீங்களே இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அங்கே தான் அவங்க லேக் ஆகிறாங்களோன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பொறுமை இருக்கிறது இல்லை, புத்தகத்தை படிக்கிற பொறுமை இருக்கிறது இல்லை, அது ஒரு ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களும் இந்த டிப்ரெஷன் வந்து நிச்சயமாக வெளியே வர
1: முடியும். காஃபி டேபிள் books set பண்ணலா சார், instead of library அது work out ஆகும்,
2: work out
1: 2020 books teacher and children sir அவ ஈஸியா இருக்கறப்போ அந்த பேரே அவங்களுக்கு பிடிக்குது, coffee table book அது அங்க இருக்கு, ஒரு break timeல you turn over எல்லாருமே படிப்பாங்க, அதுக்கு அப்புறம் change the books to the other class, libraryலயே வெச்சி அந்த list எழுதுறதுக்கு.
0: ஆமா, புத்தக பூங்கொத்தம் சொல்லி அரசு பள்ளிகளில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் ஒன்று. என்ன புத்தக பூங்கொத்தம் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு பள்ளியிலையும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிக்கக்கூட வகையில் ஒரு தோரணம் மாதிரி போட்டு அதில் புக்ஸை தொங்க விட்டுருவோம், அதில் வந்து பசங்க ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து படிச்சுக்கலாம், அப்படி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி புத்தகங்களை படிக்க வைக்கிற மூலம் இந்த டிப்ரெஷன்ஸ் நம்ம குறைச்சிக்க முடியும்.
3: இல்லை சார், இந்த கான்செப்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணல நினைக்கிறேன்.
0: மேடம் சொன்ன கான்செப்ட்
3: லைப்ரரிக்கு போய் பசங்க படிக்கிறாங்கிறது டவுட்ஃபுல், இந்த கான்செப்ட்
1: கண்டிப்பாக லைப்ரரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதனால குழந்தைங்களுக்கு பிடிக்கும்
2: இல்லை, இட் கன்சியூம்ஸ் டைம் எல்லாமே, இப்போ இது ஈஸி அக்சஸ். இப்போ நீங்கள் பிரேக் டைமில் வந்து கிளாஸுக்கு டக்குன்னு போயிட்டு சீக்கிரமாக வந்து ஒரு புக் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருப்பான்.
4: சரி, இது அட்லீஸ்ட் காலையில் சீக்கிரமாக வருவாங்க, சீக்கிரம் நான் வந்து அந்த புக்கு நான் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து
1: படிச்சிடணும்.
0: அப்ப அது மாதிரி புத்தகத்தை பத்தி ஒரு அறிமுகம் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய தீர்வா இருக்கும்.
1: நம்ம நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு.
0: இப்ப குறிப்பா அந்த மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம நினைச்சிருப்போம் இதெல்லாம் நமக்கு தெரியும்னு நினைப்போம், ஆனா உள்ளுக்குள்ள புத்தகத்துல போகும்போது ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு அதுல தெரியலன்னு தெரியும். என்ன வருது, அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது புத்தகங்கள் படிக்க வேண்டியது. சோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆசிரியர் பெருமக்களுக்கு சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க, பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி, அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப், என்ஜாய் யுவர் ப்ரொஃபஷன். அடுத்தபடியாக நிறைய படிங்க, நிறைய படித்தோம்னா நிச்சயமா நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும், ஒரு பூஸ்ட் கொடுக்கும், மாணவர்கள் மத்தியில் ஒரு மதிப்பை உயர்த்தும்.
1: மார்னிங் தே கம் வித்அவுட் ஈட்டிங், காலையில வர ஃபுல் டே தே ஆர் ஸ்டாண்டிங் சார், அதனால அவங்களே பாதி உடம்பு சரியில்லாம இருக்கும் போது அவங்களையும் அவங்க ஹவ் வில் தே டேக் கேர், சோ அவங்க வந்து ஹெல்தியா இருக்கணும், அதுக்கான விஷயங்கள் they can pack up in the morning.
0: இதுக்காக ஒரே விஷயத்தை மட்டும் பேசிரலாம் நினைக்கிறேன். ப்ரொஃபஷன், டீச்சிங் as a profession.
3: Yes.
0: நம்ம யங்ஸ்டர்ஸ் அதை செலக்ட் பண்றாங்களா இப்ப?
1: Till 6th standard எல்லாருமே டீச்சர் ஆகணும்னு தான் சார் சொல்லுவாங்க. குழந்தைங்க எல்லாம் டீச்சர் தான் சொல்லுவாங்க சார். ஏன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் நம்ம தான், ஹீரோ நம்ம தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிண்டர் கார்டன் போற வரைக்குமே they will imitate their father and mother.
0: Exactly.
1: அப்பா கா சாவி எடுத்தா அம்மா என்ன, அதுக்கப்புறம் இமிட்டேட் பண்றது நம்மள தான். நீங்க சொன்ன மாதிரி எல்லா குழந்தைங்களுமே டீச்சிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
0: ஸ்கூல்ஸ்ல போகும்போது நம்ம கேக்குறது உண்டு டீச்சர்ஸ்ட.
5: சார், 2012 ஒரு நடந்த நிகழ்வு. அப்போ நான் 10th வகுப்பு மாணவருக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன். பாடம் முடிஞ்சது. அப்போ மாணவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டேன். அதாவது லாயர், டாக்டர், இன்ஜினியர், ஆசிரியர், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்கும்போது ஒரு 3 மாணவர்கள் லாயர் சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, இன்ஜினியர் சொன்னாங்க, ஒரே ஒரு மாணவி மட்டும் ஆசிரியர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் காரணம் கேட்டேன், இவர்களெல்லாம் உருவாக்குவது ஆசிரியர் தானே.
0: ஆமாம், நிச்சயமாக.
5: ஒரு டாக்டரை உருவாக்குறது ஆசிரியர், இன்ஜினியரை உருவாக்குறது ஆசிரியர், இந்த மாதிரி ஒரு சட்ட வல்லுநரை உருவாக்குற ஆசிரியர், அதனால தான் நான் ஆசிரியர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. அந்த சொன்ன மாணவி இன்னைக்கு டாக்டராக இருக்காங்க ஊட்டியில். அது என்னுடைய மாணவி என்று சொல்லுவது எனக்கு பெருமை. அப்போ நான் ஒரு முழுமையான ஆசிரியர் என்பதை நான் இங்கே ஒத்துக்கிறேன்.
0: இறுதியாக இந்த அரிய வாய்ப்பை நமக்கு வழங்கி ஆகாஷ்வாணிக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
6: இன்றைய பூங்காவனத்தில் இதுவரை டீச்சர்ஸ் டாக் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் நீலகிரி மாவட்ட தனியார் பள்ளிகள் பொறுப்பு கல்வி அலுவலர் பார்த்தசாரதி அவர்கள், உதகை எம்பாலாடா ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வி ரங்கநாதன் அவர்கள், உதகை பாலகொலா டாக்டர் கேஜேஜி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் யஷ்வந்த் வாசுதேவன் அவர்கள், உதகை யூனிக் மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியை காயத்ரி தேவி அவர்கள், உதகை கிறிஸ்த் ரெக்ஸ் சீனியர் செகண்டரி பள்ளியின் ஆங்கில பாட ஆசிரியை கே எம் சாந்தி அவர்கள், அறிவியல் பாட ஆசிரியை கே நிர்மலா அவர்கள்.

101.8 நிலையத்தின் நேரம் 11 மணி. எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில தலைப்பு மிக சிறப்பான ஒரு சுவையான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண தருணம் எது, இதைத்தான் நாம தலைப்பா கொடுத்துருக்கோம்.

0: இந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம்னா ரொம்ப சிம்பிள், உள்ளூர் நேயர்கள் கால் பண்ணுங்க 9344-9101-8. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342-9101-8. புதிய நேயர்கள் 8300-1909-1. ஸோ நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள், கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே என தவித்த தருணங்களை பற்றி நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை பொறுமையாக, ஐயோ தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லாம நிகழ்ச்சியில வந்து சுவையோடு இணைவது நான் உங்கள் அன்பு நண்பன் அஜய் ஜேபி. நிகழ்ச்சி தலைப்பு சொன்னே நேயர்கள் வந்து இணைகிறாங்க, நிகழ்ச்சியில் பேசலாம். முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்தில் இருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுகிறேன்.
0: இடையர்பாளையம் பெருமாள் சாமி?
1: ஆமாங்க.
0: ஓகே, என்னடா இப்படி ஒரு ப்ரோக்ராம்ல மாட்டிக்கிட்டு நீங்க தவிக்கிறீங்களா?
1: நிச்சயமாக இல்லைங்க.
0: ஏன் இல்லைங்க?
1: இந்த தலைப்பை கேட்ட உடனே நாம வந்து நமக்கு வந்து நிறைய தருணங்கள்ல வந்து நாம் இப்படி மாட்டி இருக்கிறோம். ஏதாவது ஒரு தருணத்தை வந்து நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் தான் வெளிவந்தது.
0: சூப்பர் சூப்பர், ஓகே சொல்லுங்க. எந்த மாதிரி தருணத்துல அப்படி மாட்டினீங்க நீங்க?
1: அந்த ஒன்றை மட்டும் வந்து ரத்தின சுருக்கமா இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
0: சூப்பர் சூப்பர்.
1: நான் பேராசை எதுவும் படவில்லை. எல்லோரும் சாதாரணமாக ஆசைப்படும் சொந்த வீடு ஒன்று கட்டத்தான் ஆசைப்பட்டேன். இது ஒரு நியாயமான ஆசை என்று யாரும் கூறிட முடியும்.
0: ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம் இது.
1: ஆமாங்க. ஆனா அப்படி ஒரு ஆசை என் மனதில் தோன்றிட காரணமே, வாடகை வீட்டில் இருக்கும் போது வீட்டு உரிமையாளர் கொடுத்த சொல்லனா தொல்லைகள் தான்.
0: தொல்லைகள்
1: ஒன்றா இரண்டா, ஏராளம் ஏராளம் அவற்றை சொல்லி மாளாது. வீடு கட்ட எத்தனை செலவாகும் என்று ஏற்கனவே வீடு கட்டியவர்களிடம் வினவினேன். அவர்கள் அவர்களின் அனுபவத்தை சொன்னார்கள். அவர்கள் சொன்ன செலவை பார்த்த போது இது என்ன பெரிய காரியம், செய்து முடித்து விடலாம் என்று நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன். பிறகுதான் புரிந்தது வீடு கட்டி முடிப்பதில் எத்தனை சிக்கல்கள் சினகங்கள் உள்ளன என்று. பணத்தை தாண்டி ஏராளமான பிரச்சனைகள். சுட்டால் தான் புரிகிறது, தொட்டால் சுடுவது நெருப்பு என்ற கதைதான். வீடு கட்ட ஆகும் பணம் மட்டும் பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட மற்ற பிரச்சனைகள் புதிய புதியதாக ஒன்றன் ஒன்றாக முளைவிட ஆரம்பித்தன. பைத்தியமே பிடித்து விடும் போல ஆகிவிட்டது.
0: சூப்பர், பிடிக்கலானா?
1: முடியை பீத்துக் கொள்ளாத நிலை.
0: சூப்பர் சூப்பர், ஓகே.
1: திருகி விட்டது.
0: சூப்பர்.
1: வீடு கட்ட ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டோமோ என்று கூட மனதில் தோன்றியது.
0: அதுதான் நீங்க ஃபீல் பண்ணுது, தெரியாம வந்து மாட்டேன்னு.
1: இல்லீங்க, அடுத்த விஷயத்தை சொல்றேனுங்க.
0: சொல்லுங்க, விஷயத்துக்கு வாங்க.
1: அப்புறம் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சவாலே சமாளி என்று படாத பாடுபட்டு வீடை ஒரு வழியாக கட்டி முடித்தேன். உற்றார் உறவினர்களுக்கு சிறப்பாக விருந்து வைத்து நல்லபடியாய் கிரக பிரவேசம் செய்தேன். இப்போது நிம்மதியாக வீட்டுக்காரர் தொல்லையின்றி சொந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டுள்ளேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பருங்க.
1: ஓகே சார்,
0: நன்றி நன்றி. இடையே உங்களுடைய கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக பகிர்ந்துக்கிறேன். இது ரொம்ப சுவையான தலைப்பு. இந்த சுவையான தலைப்பில் நிறைய பேர் பேசணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9101-8, வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342 அந்த ஃபோர்த் நம்பரை மட்டும் மாற்றிட்டு 9301-8, அடுத்து புது நேயர்களாக இருந்தால் 8300-1909-1. இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தெரியாமல் வந்து மாட்டிட்டேனே அப்படின்னு சொன்ன அந்த நிகழ்வை வந்து நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு வணக்கம்.
2: ஹலோ, வணக்கங்க சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மணிலிருந்து மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிற மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க சார். ஆனா வெயில் தான், இது எங்க இருக்கிறேனே தெரியலங்க சார். ராஜஸ்தான் பானைவளத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க வெயில்.
0: சூப்பர் சூப்பர். அப்படி ஊர்ல இருக்கிறதே தெரியாம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க.
2: இப்ப அப்படிதான் ஆகி போச்சுங்க சார். ராஜஸ்தான்ல இருக்கிறோம், இப்ப அங்க கூட மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க. நம்ம கோவை மாவட்டத்துல மழையே காணுங்க.
0: வந்துரும் வந்துருங்க வந்துரும், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சொல்லுங்க உங்களுடைய தருணங்களை சொல்லுங்க. எங்க வந்து அப்படி மாட்டீங்க
2: இப்படிங்க சார்? ஒரு நண்பர் வந்துங்க சார், அவர் லேண்ட் ப்ரோமோட்டருங்க. எனக்கு தெரியாது, நான் ஒரு மேட்டுப்பாளையம் போயிட்டு வர்றப்போ எங்க என்னை பார்த்தாரு, சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வாங்க, ஒருத்தர் வருவாங்க பேசிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உட்கார வச்சுங்க சார். ஒரு மூணு மணி நேரம் கடைசியில பார்த்தா அது லேண்ட் ப்ரோமோட்டர் ஏரியான்ட்டு ரொம்பவுமே சங்கடப்பட்டேன். அதுக்கப்புறம் அவர் எங்க பார்த்து கூப்பிட்டாலே, அண்ணா எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை, நீங்க போங்க, பின்னாடி
0: வந்துடுறேன்ட்டு
2: வந்துடுறதுங்க சார். உண்மையில எதுக்கு வேணாலும் போகலாம் சார், அந்த ப்ரொமோட்டிங் இதுக்கு மட்டும் போக கூடாதுங்க. அப்பதான் நினைச்சேங்க, ஐயோ ஏமாந்து பேச்சு கொடுத்து தெரியாம வந்து மாட்டிட்டனே அப்படின்னு நினைச்சேங்க சார்.
0: அதாவது இதுல வந்து உங்களுடைய நண்பர் அப்படி பண்ணாரா இல்ல லேண்ட் ப்ரோமோட்டர் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா?
2: இல்ல நண்பர் அந்த அண்ணா தாங்க, வாங்க மணின்னு கூப்பிட்டு போனவர் தாங்க. ஏன்னா நம்ம நாங்க பஸ்லயே போயிட்டேங்க, அதுக்கு வர வேண்டிய வரணும் இல்லைங்களா, இவங்க ஆள் கூட்டத்தை காமிக்கிறதுக்கு இது பண்ணிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருச்சுங்க, ஓ கூட்டம் கூட்டுறதுக்கு இப்படி இல்ல டெக்னிக்கல் பண்ணி நம்ம நேரத்தை மூணு மணி நேரம் விளங்க. ஏன்னா ரொம்ப தெரிஞ்சவங்களா போயிட்டாங்க, எந்திரிச்சும் வர இப்ப ரொம்ப கூட்டமா இருந்தாங்க கூட நம்ம எந்திரிச்சு வந்தா தெரியாதுங்க.
0: கண்டிப்பா
2: போய் முன்னாடி பெஞ்சில் உட்கார வச்சு

0: எதிர்க்கவும் வர முடியல.
1: சூப்பர்
0: அந்த
1: சூப்பர்
0: தருணத்துல
1: சூப்பர்,
0: உணர்ந்தேங்க சார். வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப
1: நன்றி.
0: நன்றி,
1: நன்றிங்க,
0: நன்றிங்க.
1: நன்றி. நேரில் உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். ஊட்டி FM 101.8 நீங்கள் செய்ய வேண்டியது கால் பண்ணுங்க 9344-9019-118. வெளியூர் நேர்கள் 9342-9019-118. புது நேர்கள் பிரத்யேகமான எண்கள் 8300-0019-118. நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே என்ற தவித்த தன்னங்களை தான் நம்ம ஊட்டி FM 101.8 பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி நிமித்த நட்பு வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் எடப்பாடி ரங்கநாதன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கிற ரங்கநாதன், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எங்க இப்படி மாட்டினீங்க?
2: சுருக்கமா சொல்றேங்க சார். நாங்க பசங்களை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு மருதமலைக்கு
1: போயிட்டுங்க.
2: கொஞ்சம் லேட்டா தான் போனதுங்க. 10-11 பக்கம் போனது. நைட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
1: சரிங்க,
2: டிராபிக் வரீங்களா?
1: சரிங்க,
2: பாதி வெளியில மாட்டிட்டுங்க. குள்ளூர் போற வரையில பாதி வெளியில மாட்டி.
1: சொல்லவே வேண்டாம், நீங்க சொன்ன உடனே எனக்கு
2: என்னங்க பண்றது அப்படின்னு பாத்துக்கோ. அப்ப ஒரு 7-8 மணிக்கு ஒரு தெரிஞ்ச வண்டி வந்துச்சு. அதுல அட்ஜஸ்ட் பண்ணி வந்துச்சு.
1: சூப்பர் சூப்பர். இல்லைன்னா விடிய விடிய நீங்க அங்கதான்
2: அங்கதான் இருக்கணுங்க.
1: ஓகே சூப்பர். இது இது நடந்து எத்தனை வேடங்கள் இருக்கும்?
2: இது 1 வருஷம்.
1: ஓகே ஓகே. அதாவது ரோடு அகலப்படுத்தினா இந்த கவலைகள் இருக்கு அப்படின்னா?
2: ஆமாங்க சார்.
1: நன்றி, நன்றிங்க.
2: ஓகே, நன்றிங்க சார்.
1: இல்லை, ரொம்ப நத்திர சுருக்கமாக வந்து தன்னுடைய கருத்தை சொன்னார். அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் ஃபீல் பண்ணேங்க, ஏன்டா கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் முருகனெல்லாம் கடந்து கண்ணுக்கு தெரிஞ்சார் அப்படின்ற அளவுக்கு சொன்னார். நிகழ்ச்சி நிமித்த அடுத்த நட்பு வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: கோவை மாவட்டம் சின்னவன்சி வந்து செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறோம் செல்வராஜ். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கிற. வெயில முன்னோர் நேர் சொன்ன மாதிரி பாலைவனத்தை விட அதை விட மோசமா இருக்கு.
1: வந்துரும், வந்துரும், மழை வந்துரும். அதாவது என்னன்னா, நம்ம குடுத்திருக்க தலைப்பே வந்து தெரியாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி.
3: அப்படித்தான், தெரியாம வந்து பூமியில வந்து பிறந்துட்டோமோ,
1: பூமியில வந்து பிறந்துட்டோமோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்குங்க. கண்டிப்பா மழை வரும்
3: சார். ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
1: நல்ல எண்ணங்களோடு இருந்தால் எல்லாருமே கண்டிப்பா மழை வரும்.
3: ஆமாங்க சார். முன்னோர் நேர் சொன்ன மாதிரி இந்த வீடு கட்ட பிரச்சனை தான் சார். தெரியாம வீடு கட்ட ஆரம்பிச்சுங்க சார். வெகு பிரச்சனை, வெகு சிக்கலாயி போச்சுங்க சார்.
1: ஐயோ, சரிங்க.
3: நினைச்சது ஒண்ணு, ஆனது ஒண்ணு, செலவானது ஒண்ணு, இப்படியே போய் போய் கடைசியில என்னாச்சுன்னா, வடிவல் சொன்ன இப்படியே ஒசிப்பேத்து ஒசிப்பேத்து உடம்ப ரணகனமாக்கிறது மிச்சமாயி போச்சுங்க சார்.
1: சூப்பர் சூப்பர். அதனால வீடு கட்டிதான் மாட்டிருக்கீங்க நீங்களும்?
3: ஆமாங்க சார். வீடு ஒண்ணு, கல்யாணம் ஒண்ணு, ரெண்டு எப்படி செஞ்சாலும் மாட்டிக்குவோம் சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சூப்பர்.
3: நாங்க நினைக்கிற மாதிரி நடக்காதுங்க சார்.
1: இப்ப அந்த வீட்டுக்கான கடன் எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
3: இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேங்க சார்.
1: இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க?
3: ஆமாங்க சார். ஏற்கனவே ஒரு வீடு, வாடகை வீடு போய் இருந்து அவங்க 12-9 நான் சொந்த வீடு கட்டணுங்க சார்.
1: சரிங்க.
3: அது நேர் சொன்ன மாதிரியே தான் சார். வாடகை வீட்டுல போய் இருந்தாலும் அவங்க அவங்க அவங்க படுத்துற பாடுதான் சொந்த வீடு கட்டுறதுக்கு ஆசை வருது.
1: ஆனா சொந்த வீடு
3: கட்டினா இந்த இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்க
1: சார். சொந்த வீடு கட்டுறப்ப வீட்டு ஓனரே பரவாயில்லன்னு தோணுது.
3: ஆமா சார், ஆமா. வாடகையே பரவாயில்ல தோணுதுங்க சார். ஏன்னா செலவு அடிக்கடி செலவு பண்ண வேண்டியா இருக்குது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: வாடகை வீடுன்னா மாசம் ஒருத்தர் 2000-3000 கொடுத்துற பிரச்சனை இல்லைங்க சார், இல்லைங்களா?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
3: இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வாடகை வீடே பெஸ்டா தோணுதுங்க சார்.
1: நன்றி, நன்றிங்க, நன்றிங்க. நகைச்சுவையாகவும் நகைச்சுவையா எடுத்து அதுதான் வாழ்க்கை இல்லைங்களா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல, இந்த மாதிரி ஒரு நேரத்துல நாம இருக்கக்கூடியது என்பது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சில இடத்துக்கு போவோம், நாம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு இக்கட்டில் வந்து மாட்டுவோம் சொல்லி அந்த மாதிரி நேரத்தில் மாட்டின தருணத்துக்கெல்லாம் நம்ம பேசிகிட்ருக்கோம். தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே என தவித்த தருணங்களை தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இந்த தவித்த தருணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரெண்டு முக்கியமான மனப்பாங்கு வந்து நம்ம, ஒன்று வந்து சந்தோஷமாக மாட்டிக்கிறது, அடடா நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி, இன்னொன்று அடடா நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டுக்கும் ஸ்லாங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எங்கேயா மாட்டிருக்கீங்களா தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். 101.8 நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: சென்னையில இருந்து மயிலாப்பூர் பட்டாபிங்க.
1: பட்டாபி, நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக நலமா இருக்கிறோம். சொல்லுங்க, ஊட்டி எஃப்எம் இணைஞ்சிருக்கீங்க.
4: நான் பாத்தீங்கன்னா நிலம் வாங்கிட்டேன். நிலம் வாங்கி எல்லாம் இது பண்ணுது. அதுக்கான பட்டா வாங்கறதுக்குள்ள ஏன் அந்த இடத்துல போய் வாங்கணுன்ற மாதிரி ஆயி போச்சுங்க. அப்படி அப்படி அலைய விட்டாங்க. நானும் இவரை பாக்கணும், அவரை பாக்கணும், இப்படி பாக்கணும், இவரை செய்யணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட

0: இங்கிருந்து திண்டிவனத்துக்கு 6 வாட்டி போயிட்டு மன்றாடி அப்புறமா அவங்கள நீங்க போங்க ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் சொன்னவொடனே அவங்க அந்த முகவரி எல்லாம் கொடுத்தாங்க, போயிட்டு ஆன்லைன்ல எடுத்தவொடனேதான் பட்டா வந்தவொடனேதான் இப்போ சந்தோஷமா இருக்கு.
1: அதான் சந்தோஷமா இருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: ஓகே, அப்படின்னா அந்த தவித்த தருணங்கள் முடிஞ்சிருச்சு. ரைட் ரைட், நன்றிங்க.
0: நன்றிங்க, நன்றி.
1: நிறைய உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஊட்டி எஃப்எம் 91.8 நிலத்தின் நேரம், 11:12 நாம பேசிருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜே பி. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். ஸ்டேட்யூன் உங்க ஊட்டி எஃப்எம் 91.8. இங்கே எல்லாமே சமகிட்டே.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய பாடல் யூத் திரைப்படத்துக்காக ஒலிக்கு கேட்டோம். மணி சர்மாவுடைய இசையில ஊட்டி FM 101.8 நீங்க இணைஞ்சிருக்கீங்க எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நீங்க பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே என தவித்த தருணங்கள். இந்த தருணங்கள் நிறைய இடத்துல வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தருணங்களை தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ரொம்ப நகைச்சுவையாக நம்ம நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்காங்க. நிகழ்ச்சி நீ அடுத்த நட்புட்ட பேசலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், என்ன மாதிரி வந்து தருணங்களில் மாட்டீங்க?
1: பொதுநலவாதியா இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பொதுநலவாதியாக இருந்து சிரமப்பட்ட அனுபவம். ஒருத்தருக்கு சரி லிப்ட் கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலான்ட்டு லிப்ட் கொடுத்தா சார். அவர் என்ன பண்ணாரு, போற வழிதான் சார், நீங்க இறக்கி விட்டுருங்க அப்படின்னாரு. சரி நம்ம இறக்கி விடலாம், போற வழிதானே அப்படின்னு.
0: போற வழி எத்தனை கிலோமீட்டர் கேட்டீங்களா?
1: போற வழி 4 கிலோமீட்டர் அப்படின்னாரு. சரி அந்த ஸ்ட்ரெச்லதான் போறோம், நம்ம இறக்கி விட்டுறான் பாவம் அப்படின்ட்டு. பார்த்தா சார் இந்த சந்துக்குள்ள கொஞ்சம் திரும்பினீங்கன்னா வந்துடும் சார், எனக்கு டைம் ஆயிடுச்சு சார் பிளீஸ் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் போற வழி நீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய இது அப்படின்ட்டு சொல்லிட்டு தானே ஏத்தினேன் அப்படின்னா, பிளீஸ் சார் பிளீஸ் சார் என்ன பண்ணுங்க சார், எனக்கு டைம் ஆச்சு சார், எனக்கு இதாயிடும் சார் அதாயிடும் சார் கன்வின்ஸ் மேல கன்வின்ஸ் பண்ணாரு. சரி போலாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் சார்னா உள்ளுக்குள்ள 3 கிலோமீட்டர் ஆயிடுச்சு சார் அந்த கட்டில.
0: பரவாயில்லையே.
1: அவரை விட்டுட்டு நான் என்னுடைய வேலை பாக்கணும்ல, அந்த இடத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்ம இப்படி உபத்திரவத்துல மாட்டிக்கிட்டோமே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ட் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அப்படின்ட்டுன்னு நினைச்ச தருணமா இருந்தது. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில நம்ம வேலை அப்படியே தாமதம் ஆயிடுச்சே. இருக்கிறவங்களா கேட்டாங்க, என்ன சந்திரசேகர் உங்களுக்காக இவ்வளவு நேரம் அங்க 45 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு அன்னைக்குன்னு பத்து டிராபிக் வேற. அப்புறமா சொன்னேன், இல்ல ஒருத்தருக்கு நான் வந்து இங்க இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இது பண்ணிடுச்சு செஞ்சிருச்சுன்னு. ரொம்ப பொதுநலவாதியா இருக்கலாம்னு இப்படி இருக்கிறீங்களே, நீங்க வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னாரு. என்ன செய்யறது, அவர் பிளீஸ் பிளீஸ்ன்னு சொல்லிருச்சு, நம்ம பாவம் பார்த்து கடைசியில் நமக்கு இப்படி மாதிரி ஆகி விட்டுருச்சு. அதுல இருந்து கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுதான் லிப்டே கொடுக்குறேன்னா
0: பாத்துக்கோங்க. நன்றி நன்றிங்க.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: உங்களுடைய கருத்துக்களையும் பார்த்தா, இவர் சொன்ன உடனே வந்து எனக்கு வந்து நான் வந்து அதாவது லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணி கடைசியில் வந்து ஆந்திராவுடைய பார்டருக்கே போன மாதிரி நம்ம சில இடங்கள்லாம் மாட்டியிருப்போம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். மெதுவாக வந்து இந்த பேருந்துகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்கும். ஏன்னா பேருந்துகளினுடைய நகைச்சுவை ஆகட்டும், இல்லை இந்த ரயில் பயணங்கள் இருக்கக்கூடிய நகைச்சுவை நிறையா நடந்திருக்கும். கண்டிப்பாக நேரில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகளெல்லாம் FM 101.8 தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் என்ற தவித்த தருணங்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம ஊட்டி FM 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில ஸ்டுடியோ டைம் 11:20 ஆயிடுச்சு. நேரிலே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளூர் நேயர்கள் கால் பண்ணுங்க 9344-9001.8, வெளியூர் நேயர்கள் 9342-9001.8, புதிய நேர்கள் 8300-0019-1018. இந்த எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் FM 101.8. சோ தவித்த தருணங்களோட நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு வணக்கம்.
2: அன்பு சகோதரருக்கு வணக்கம். ஒரு நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பநாயகி
0: நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் வரவேற்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
2: வெரி குட் வெரி குட். நன்றி சார், நன்றி சார். உங்களுடைய அற்புதமான வார்த்தைகளை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: சொல்லுங்க.
2: நிறைய தருணங்கள் மாட்டி இருக்கிறீங்க. ஒரு முறை ஒரு நண்பர் வந்து தருணம் கேட்டாருங்க, அவருடைய மகளுடைய திருமணத்துக்காக கேட்டாரு. அவர் வந்து ரொம்ப எங்கிட்ட வந்து ரொம்ப நெழுவு சுலுவா வேலை வழி போட்டிருந்து என்ன பண்ணாரு, எங்கிட்ட வந்து பட் எங்கிட்ட பணம்னா வேற ஒரு வங்கியில் பணியாற்றி ஓய்வற்ற ஒரு அதிகாரி கிட்ட பணம் இருந்து அவர் வந்து வட்டி கொடுக்கற வட்டியில பெரிய வட்டியில குறைந்த வட்டி தான் கொடுக்குற, வெளியில எல்லாம் 2-3 ரூபா வட்டினா அவர் வந்து ஒரு 1.50 ரூபா வட்டி கொடுத்தாரு. சரி இவர் என்ன பண்ணாரு, இவருடைய மனைவியும் கூட்டிட்டு வந்து இவருடைய நண்பர்கிட்ட போய் அவர் ஒரு ஆடிட்டு அவர்கிட்ட போய் இவரை அறிமுகம் பண்ணி வச்சு 1 லட்ச ரூபா வாங்கிட்டாருங்க. வாங்கிட்டு என்ன பண்ணாதான், நம்ம கிட்ட வாங்கினாசி அந்த 1 லட்சத்தையும் முதல் மாசம் வட்டி கொடுத்தாரு. புரியுதுங்களா, நம்ம கிட்ட வாங்கினாசி வட்டி

0: ரெண்டாவது மாசம் முடிச்சாருங்க, மூணாவது மாசம் முடிச்சாருங்க, நாலாவது மாசம் கேட்கும்போது இப்ப கொஞ்சம் சிரமமா கொடுக்க முடியாதுங்கிறாரு. சரி, நான் என்ன அந்த அந்த வாங்கி கொடுத்த நண்பர்கிட்ட சொன்னேன், என்ன கொடுக்க முடியாமங்களும் சரி அப்ப நீ கொடுத்த நீ தான் வாங்கி கொடுத்து அவங்க கேட்பாங்களுக்கு. நம்ம
1: கண்டிப்பா கண்டிப்பாக
0: நான் என்ன சொன்னேன், அண்ணா இல்லைங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க நம்ம. அப்புறம் சரி, நான் போய் நண்பர் எடுத்து அவர் எங்கிட்ட என்ன சொன்னா, ரெண்டு பேரும் ரொம்ப நுணுக்கமா நடந்துச்சாருங்க. அவர் என்ன சொன்னா, இல்லைங்க அந்த பத்திரம் அவர்கிட்ட இருக்குது, எனது பத்திரம் கொடுத்துருக்குற வீட்டு பத்திரம், அதை ரெண்டு வாங்கி கொடுங்க, நான் வேற பக்கம் வச்சு உங்களுக்கு பணமே கொடுத்தேன். சரி, ரெண்டு பேரும் மனைவி அவர் ரெண்டு பேரும் வந்தாங்க, நான் அன்னைக்கு போனேங்க. அது அந்த சம்மந்தப்பட்ட நண்பர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி அம்மா பத்திரம் கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுக்கணுங்க. அவர் என்ன பண்ணாரு, அந்த வங்கியை ஓய்வெட்டு எடுத்து பத்திரம் வாங்கிட்டு வந்து நீங்க அடுத்த வாரம் வாங்கி கொடுக்கணும், அடுத்த வாரம் வந்து கொடுத்து வாங்கிட்டு போனவருங்க சார். திரும்பி பார்க்கும்போது அந்த 1,00,000 என்ன வாங்கிட்டாரு, முழுங்கிட்டாருங்க, கொடுக்கவே
1: இல்லை.
0: தொலைபேசியிலையும் எடுக்கிறதுங்க பண்றாரு. இப்ப இறந்துட்டாருங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இறந்தாருங்க. அவரு அவர் வந்து குடும்பத்திலேயே அவர் வெளியில் முடிக்கிட்டாங்க. அவரு ரெண்டு பொன் குழந்தைகள் வெளியில் முடிக்கிட்டாங்க. பாருங்க எப்படி நாமும் ரெண்டுக்கு தெய்வம் சார், அரசு நன்றி கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற உண்மையாய் போச்சு.
1: கண்டிப்பா
0: அப்ப என்ன போச்சுன்னா, அவர் எங்கிட்ட ஏமாத்திட்டாருங்க. ஏமாத்தினா அவரோட ஆட்சியில் ஏமாத்திட்டாரு. அவங்க மனைவி ரெண்டு குழந்தைகள் பெண் குழந்தை ரெண்டு பேரும் நல்ல வசதியான குடும்பம் இருக்கு, ரெண்டு பேரும் வெளியில் முடிக்கிட்டாங்க. பொன் குழந்தை மனைவி மூணு பேர் இருக்குது. மன்னாரிக்கு பக்கத்துல ஒரு முதியோர்ல இருக்கிறவரு இருந்தாரு, அங்க ஒரு நண்பரும் உதவி செஞ்சாரு. அதன் மூலமா இருந்தவர் 82 வயசு இப்ப இறந்து ஒரு வாரம் தான். அவர் இறப்ப வந்து சந்தோஷப்பட்டுக்கிறீங்க நானே, இருந்தாலும் நம்மளை ஏமாத்தினாரு இந்த மாதிரி நடந்து வச்சு நம்ம 50 வயசு மாட்டிட்டுனே. அவருக்கு நான் கொடுக்க முடியலங்க, யாருக்கு அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஓய்வெட்ட அதிகாரி.
1: அப்புறம்
0: கொஞ்ச நாள் கழிச்சு நான் கொடுத்துட்டேங்க. ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்தோம், நம்ம கொடுக்கணும்.
1: நம்மளால அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது.
0: நம்பிக்கை திரும்ப பண்ணக்கூடாதுங்க யாருமே.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. அதாவது என்னதான் நகைச்சுவை வாழ்க்கையில் இருந்தாலும் மாட்டிய தருணங்களில் இது போன்ற கவலையான நிகழ்ச்சிகளும் வந்து அமைகிறது. அதாவது ஒரு சில நேரங்கள் நாம் ஹெல்ப் பண்ண போகிறோம், ஆனால் அந்த ஹெல்ப் பண்ணுறதே வந்து நமக்கு வந்து ஒரு சில விளைவுகள் ஆகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கே வந்து நடந்த ஒரு தருணம் வந்து என்னென்னா, பேருந்தில் பயணம் செய்திருக்க போது ஒரு ஒரு வயதானவர், வயதானவர் என்றால் நம்மை விட கொஞ்சம் வயதானவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இடம் கொடுக்குறேன் உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஆனால் டென்ஷன் வந்து இனிமேல் பெரியவர்களுக்கு இடம் கொடுப்பது தப்போ அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நீங்கள் என்னென்ன வயசானவன்னு நினைக்கிறீங்களா, நாங்களாம் நிற்க மாட்டோமா, நீங்கள் உட்காருங்க உங்களுக்கெல்லாம் கால் செத்து போச்சு அப்படின்னுங்கிற அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சு. எனக்கு சுற்றி இருக்கவங்களெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைந்தது. ஸோ அது மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ண போய் கூட மாற்று நிலைமைகள்லாம் இருக்கும். அது மாதிரி ஏதாவது தருணங்களில் வந்து தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டமே இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது மாட்டிருக்கீங்களா, அந்த தருணத்தை நான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி நேயம் அடுத்த நட்பு வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நடக்குது நானே, எனக்கே 60 வயசாச்சு சார். நம்மளே இடம் கொடுக்க நானும் உட்காரதுக்கு எனக்கு சீட்டு பிடிச்சு வச்சிருந்தேங்க சார்.
1: சரிங்க.
2: ஒரு வயசான ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க சார் சீட்டு இல்லாம. நான் எந்திரிச்சிங்க சார், நீங்க உட்காருங்கம்மா அப்படின்னு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, வேண்டாங்கம்மா வேண்டாமா. நாங்க நான் சொன்னேன், நீங்க உட்காருங்கம்மா, நான் எந்திரிச்சிட்டு நான் பக்கத்துலதான் இறங்குற இடத்துக்கு தான் நான் இறங்குறேன், நீங்க உட்காந்துக்கோங்கன்னு. அந்த அம்மா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க சார். பார்த்தா இன்னொரு அம்மா வந்து பக்கம் வந்து உட்காந்துருச்சு அந்த சீட்ல. எனக்கு உட்கார்றதுக்கும் சீட் கிடைக்கல சார், அந்த அம்மா உட்கார்ந்த மாதிரி இல்லைங்க சார். அவங்க வயசானவங்களா சேர்ந்து சார் உட்கார சொன்னாங்க சார். இந்த அம்மா என்னன்னா, ரெண்டு தடவை மூணு தடவை சொன்னதுக்கு இன்னொரு பக்கத்துல இருந்த அம்மா என்ன தெரிஞ்சிச்சு, நான் எந்திரிக்கோ அந்த அம்மா போய் உட்கார்ந்துருச்சு சார். அந்த மாதிரி நேற்று நடந்த சம்பவம் சார் இது.
1: டெய்லி டெய்லி இது மாதிரி தருணங்களை நம்ம வாழ்க்கையில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரோ வந்து எடுத்ததை வந்து இவங்க வந்து பிடிங்கிட்டு போன மாதிரி அது மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா தருணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும். ஏன்னா இந்த தருணம் இந்த தலைப்பை வந்து நாம ஒரு நகைச்சுவையை மட்டும் பார்க்காம இல்ல கவலையா

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

ஊட்டியஃபம் திவொன்று புள்ளி எட்டு நிலையத்தின் நேரம் 11:33. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி. நம்ம ஊட்டியஃபம் திவொன்று புள்ளி எட்டில் நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு என்ன இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே என தவித்த தருணங்களை தான் நாம் பேசிகிட்ருக்கோம். இது இந்த தலைப்பு நான் சொன்னது முதல்ல ரொம்ப பகுத்தாய்வுடைய தலைப்பு. இது என்ன உங்களுக்கு டீச் பண்ணிச்சு அப்படிங்கிறதையும் நாம் கண்டிப்பாக வந்து இதில் புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை தான் நாம் பேசிகிட்ருக்கோம். நேரிலே நீங்கள் கால் பண்ணலாம். உள்ளூர் நேரலாக இருந்தால் 9344-9010 என்ற எண்களுக்கு, வெளியூர் நேர்களாக இருந்தால் 9342-9010 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். புதிய நேர்கள் 8300-9101 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதை தாண்டி இன்று மாலை பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி 5 மணிக்கும் நீங்கள் வாடாமலர் நிகழ்ச்சியாக அமைகிறது. இதே எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சி செஞ்சிருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஊட்டியஃபம் நேடிய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்க, ஒரு அழகான பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டியஃபம் 101.8 உடன்.

0: ஹாரிஸ் ராகவேந்திரா குரலில் ஒலித்தது ஸ்ரீகாந்த் தேவா இசையில் அந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 101.8 எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திற்காக எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியினையும் அடுத்த நட்பு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க
1: பேசுறீங்க? குண்டல்பேட்டையில இருந்து பேசுறேங்க.
0: குண்டல்பேட்டையில இருந்து ஜெயஸ்ரீ, சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேங்க சார். நீங்க எல்லாம் நலமா?
0: நலமாக இருக்கும். எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு கேட்டீங்களா? ஊட்டி எஃப்எம்ல
1: கேட்டேன் சார். நம்ம வந்து இந்த கூட்டத்துல மாட்டிட்டோமேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கணும்னு சொன்னீங்க.
0: கண்டிப்பா. எந்த மாதிரி?
1: நான் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்ன இந்த ஐ கேம்ப் நடந்துச்சுங்க.
0: சரிங்க.
1: அதுல வந்து ஐ கேம்ப் சர்வீஸ் பண்றதுக்காக போயிருந்தேன். அப்ப சர்வீஸ் பண்ண வந்தவங்க வந்து எல்லாம் அவங்கவுங்க சர்வீஸ் பண்ணாம சும்மா அவங்கவுங்க இமேஜுக்காக செல்ஃபி எடுத்துட்டு அவங்கவுங்க பக்கத்துல நின்று சர்வீஸ் பண்ணாம நின்று இருந்தாங்க.
0: ஓகே.
1: நான் பாத்துட்டு இதே நான் எல்லாம் சர்வீஸ் பண்றேன்ட்டு வந்துட்டு அவங்கவுங்க அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டாங்க எல்லாம் கும்பா அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரி, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்ட்டு நான் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க சார். அதுல வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப சர்வீஸ் பிடிச்சிருந்தது. இப்ப திரும்பவும் வந்து எனக்கு ஏண்டா போனோமான்னு ஆயிடுச்சு. இவங்க கூட வந்து சர்வீஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரி நேற்று ஒரு கேம்ப் நடக்கும் போது சர்வீஸ் உங்க சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்ட்டு கொஞ்சம் பேர்த்த செலக்ஷன் பண்ணி கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார்.
0: அதற்கான ரெகக்னேஷன் கிடைக்கும்ங்கறீங்க?
1: ஆமாங்க சார்.
0: சோ அந்த மாதிரி கூட்டங்கள் இருக்குது, நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிற வாய்ப்புகள் அமையுது இல்லீங்களா?
1: ஆமாங்க சார். அது வந்து நம்ம சர்வீஸ் பண்றதுன்னு போகும்போது அந்த இடத்துல அந்த என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் செய்யணும் சார்.
0: கண்டிப்பாக
1: எல்லாருக்கும். ஏன்னா இப்ப சோசியல் மீடியால பிரபலம் ஆகணுங்கறதுக்காக செல்ஃபி எடுத்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல பண்ணணுமோ அந்தந்த இடத்துல பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார்.
0: எந்த விஷயங்களை
1: ஐ சர்வீஸ் பண்ற சொல்லுங்க சார்.
0: எந்த விஷயங்களை நம்ம விளம்பரப்படுத்தணுமோ அதை விளம்பரப்படுத்தணும், இங்க சர்வீஸ் பண்ணுவோம் பண்ணணும்.
1: ஆமாங்க சார்.
0: நன்றி. நன்றிங்கம்மா. நீங்க இருந்திருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க 9344909118 என்ற எண்களுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342909118 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். 8300019118 என்ற எண்களுக்கு பிரத்யேகமாக புது நேயர்கள் கால் பண்ணலாம். இந்த மூன்றாவது எண்ணுக்கு உடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. ஊட்டி 1.8 நீங்க கேட்டிருக்கீங்க எண்ணங்கள் வண்ணங்கள் ஸ்டேட்யூன். இது உங்க ஊட்டி 1.8 இங்க எல்லாமே சமகிட்டு.
2: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
3: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
2: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
4: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

எஸ்பி பாலசுமன் குரலில் ஒலித்தது அந்த பாடல். ஊட்டி FM 91.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்காக, எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் கேட்கலாம். நிறைவு கருத்தோடு வணக்கம். நிலச்சினிருக்கீங்க, பேசலாம். ஹலோ, நேயனுடைய கருத்துகள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஊட்டி 91.8 9344-90-101 என்ற எங்களுக்கு தொடர்பு கொண்டு, 9342-90-101 என்ற எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். நேர்கள் வந்து இணைப்புக்கு வர்றாங்க, இருந்தாலும் அவர்களுடைய சிக்னல், நீங்கள் சிக்னல் நல்லா இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பேசுங்க, கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஊட்டி 91.8 புது நேர்களாக இருந்தால் 8300-101 என்ற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே என தவித்த தருணங்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். ஊட்டி 91.8 நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒரு நிறைவான பாடலோடு நிறைவு செய்யலாம். ஸ்டேட்யூன், இது உங்கள் ஊட்டி 91.8. இங்கே எல்லாமே சமகிட்டே.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இப்போது இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். இடம்பெறும் திரைப்படம் வாரணம் 1000. வானிலை அறிக்கை. 3:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல். மாலை 4:00 நாடகம் கால கண்ணாடி. எழுதியவர் RP விசேஷ். அமைப்பு S கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேர் விருப்பம். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி பாடல்களை கேட்டு பெறலாம். 8:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 8:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள்.

6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவை சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். பசுமாடு வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியைச் சேர்ந்த உழவர் சி மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலை இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைக்கானம். 10:00 ரவிவாஷ்ரே அகில் பாரதிய சங்கீத சபை நிகழ்ச்சியில் என் ஆர் பிரசாந்த் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
0: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
0: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
0: கேட்க தவறாதீர்கள்.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: ನಳವಾಳ್ವಿನ್ ನಂಬಿಕೆ ಕುರಳ್.

ஒரு ஆண்மகனுக்கு அனைத்துமே அதிர்ஷ்டவசத்தால் கிடைத்து விடுமாம். ஆனால் மனைவி மட்டும் கடவுள் கொடுத்த வரமாம். காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு மனைவி அதாவது ஒரு பெண், இவள் வீட்டினுடைய குத்து விளக்கு. இவள் அனைத்து வகையான நல்ல பழக்கங்களையும் கொண்டிருந்தால் அந்த வீடானது ஒளிருமாம். ஆனால் இவள் சற்று மாறிப்போனாலும் கூட அந்த வீடு இருண்டடைந்து விடுமாம். இப்படிப்பட்ட ஒளியை தரக்கூடிய பெண்கள் நாட்டினுடைய கண்கள், வீட்டினுடைய விளக்குகள். இதனை மையமாக வைத்தே இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. இந்த நிகழ்ச்சியில பெண்கள் மட்டுமே கால் பண்ணி பேசலாம். உள்ளூர் நேயர்கள் 9344-9010-18, வெளியூர் நேயர்களாக நீங்கள் இருந்தால் 9342-9010-18, புதிய நேயர்களாக நீங்கள் இருந்தால் 8300

1909 1018 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிந்த டிப்ஸ்களை எங்களுடன் ஷேர் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு பெண்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சியில நீங்க அழகாவே பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாகவே பெண்கள் அப்படின்னாலே தனக்கு தெரிந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு அப்படியே இருக்க மாட்டோம், உடனே உதிர்த்து வெளியில சொல்லிடுவோம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் இது. இது சூப்பரான நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி இது. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நம்ம வெளிய விஷயங்களை சொல்லிக்கிறவங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனாலும் பெண்களின் மனசை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க மனசை அடிக்கடி மாத்திக்குவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனாலும் கூட பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோலாகவும் ரொம்ப வந்து துக்கங்களை தனக்குள்ளேயே அடக்கி வைக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த லைஃப்னா இதுதான் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால், அவங்க துள்ளி எதிஞ்சு குதிச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்களோட லைஃப்பை இன்னும் கூட மேலோங்க செய்து வாழ்வாங்க. அதை பார்த்து 4 பேரும் ஆசைப்படுவாங்க, பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு பெண்கள்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது. இந்த தைரியத்தை பெண்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறிக்கலாம். நிறைய வசதிகளும் வாய்ப்புகளும் கூட அவங்களுக்கு இருக்குது முன்னேறுவதுக்காக. ஓகே, ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசலாம்.

சிநேகிதிய நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக, ரொம்ப அமைதியான ஒரு பாடலை கேட்டீங்க. 12:18 ஆயிடுச்சு. இனி ஒரு சிஸ்டரோடு நம்ம பேச போகிறோம். அவங்க நம்மளுடைய கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்ககிட்ட பேசலாம், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, ஹலோ, ஹலோ, ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, ஹலோ, ஹலோ சிஸ்டர், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, என்னமோ தெரியல, இவ்வளோ நேரம் அவங்க லைனில் இருந்தாங்க. உங்களுக்காக சுவாரஸ்யமான பல தகவல்களையும் அவங்க வந்து பகிர்ந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக நம்ம எதிர்பார்த்துட்ருக்க இந்த நேரத்தில் அவங்க கால் என்னமோ கட் ஆகிடுச்சு. நிச்சயமாக அவங்க திருப்பி நம்மளோட பேசுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக நமக்கு இருக்குது. நம்ம அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

இவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த சிஸ்டர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து என்னமோ தெரியல, அவங்களுக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க போல. 9344901018 உள்ளூர் நேர்கள், வெளியூர் நேர்களாக இருந்துச்சுன்னா 9342901018. வெளியூர் நேர்கள், உள்ளூர் நேர்கள், இப்போ புதிய நேர்கள், 8300010018 என்ற எண்ணை பயன்படுத்தி புதிய நேர்கள் பேசலாம் இந்த நிகழ்ச்சியில். இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஏதாச்சும் விஷயங்கள் நம்ம பொதுவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி பகிர்ந்துட்டு நம்ம பேச முடியும்.

0: ஓகே, நம்மளோட ஒரு நேயர் பேச போறாங்க. ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: குளப்பள்ளில இருந்து மங்களம்மா பேசுறேன்.
0: சூப்பர்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா?
0: பார்த்தீங்களா, அதான் பெண்களுக்கான ஒரு குணம் அப்படின்னு சொல்கிறது இதுதான். எல்லாருமே விசாரிக்கிறது விசாரிப்பு அப்படின்றது. நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம், டீ சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் சாமி.
0: சரிங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள்?
1: நான் இப்போ வந்து இந்த அரிசியில் நெல் பொறுத்துட்டு இருக்கேன்.
0: அப்படிங்களா, மத்தியானம் சாப்பாட்டுக்காக?
1: இல்லை, அது ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து உட்காந்து பொறுக்கி வச்சுட்டா வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கும்ல.
0: ஆ, அதுக்காக முன்னாடியே செய்யறது. சொல்லுங்க, என்ன வேலை பண்றீங்க நீங்க?
1: நான் கொழுந்து எடுக்கிற வேலைம்மா.
0: அப்படிங்களா, காலையில எத்தனை மணிக்கு போகணும்?
1: காலையில 8 மணிக்கு போயிருவேன். முன்னையெல்லாம் நேரத்துல போயிருவேன்.
0: சரிங்க.
1: இந்த காட்டுல ஒரு இப்போ மழை வந்ததுல இருந்து யானை வர தொடங்கிடுச்சா.
0: எந்த இடம் உங்களுக்கு? எந்த இடங்க?
1: வீடு வந்து குளப்பள்ளில இருக்கு. நான் இப்ப கையுணியில இருக்கேன்.
0: அப்படிங்களா,
1: ஒரு முதலாளி காட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கேன்.
0: ஆ, சரி சரிங்க. அதனால யானை வர்றதுனால இப்ப அவ்வளவுக்கு போறது இல்ல, கொஞ்சம் லேட்டா போவீங்க அப்படித்தானே?
1: 8 மணிக்கு தான் போவேன், நடந்து தான் போகணும். இப்ப இப்ப வந்து நேரத்துல போறது இல்ல, 8 மணிக்கு தான் போவேன்.
0: சரி சரிங்க.
1: இப்போ வந்து ஒரு ரெண்டு தடவை புலியும் வந்து பார்த்துட்டேன் காட்டுல, அதனால சென்னை வேற இருக்கு.
0: அப்படிங்களா?
1: ஆமா, தனியா நான் மட்டும்தான் எடுக்கிறேன்,
0: வேற யாரும் இல்ல.
1: இல்ல, எனக்கு டெய்லி வேலை வேணுங்கிறதுக்காக தனியா எடுக்கிறேன்.
0: சரி சரிங்க. அண்ணா ரொம்ப தைரியமானவங்க, அப்படிதான் சொல்லுங்க.
1: ஆள் இல்லம்மா, குக்கெல்லாம் ஆள் இல்ல. எத்தனை கிலோ வேணாலும் சரி, மூட்டையில போ சாக்குல போட்டு நல்லா மிதிச்சு செடி மேல தேல மேல தூக்கி வச்சு தலையில அப்படியே கொழுந்து கூடமா தூக்கிட்டு வந்துருவேன்.
0: சரி சரிங்க, நல்ல விஷயம் தான். ஒரு தைரியமா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்.
1: ஒன்னாம் தேதி எல்லாம் அப்படியே தூக்கிட்டு வரும்போது தூக்கிட்டு வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியல, அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன்.
0: அப்படிங்களா?
1: அப்புறம் தரப்புடன் அந்த பசங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு எடை போட்டு சீட் எல்லாம் குடுத்துட்டு சாக்குல போட்டு பேக் எடுத்து அதுக்குள்ள அந்த சீட் எல்லாம் வச்சுட்டு தண்ணியும் பேக்கு வச்சிருந்த எடுத்து குடுத்தாங்க. குடுத்துட்டு அம்மா பாத்து போ, கவனமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பாக்க எல்லாம் யாரும் இல்லம்மா, பொண்ணு இருக்கிறா ஊட்டியில.
0: சரிங்க.
1: உங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு நம்ம அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுல்ல?
0: உண்மைதான். அந்த காலத்து மனுஷர் கட்டாயமா எதை யோசிக்கிறது என்னன்னு கேட்டா, பொண்ணு வீட்டுல போய் நம்ம இருக்க கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நம்மளே உடைச்சு நம்மளால நம்ம பாத்துக்கலான்னு. ஆனாலும் உங்க பொண்ணு உங்களை பத்தி யோசிப்பாங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் போதே
1: அவளுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு. பொண்ணு வந்து இப்ப காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. என்ன அது, இந்த பண்ணாரம்ம கோயில் இருக்குல்ல?
0: ஆமாங்க ஆமாங்க.
1: என்ன ஒரு சத்தியமங்கலம்,
0: அங்க இருக்காங்க.
1: காலேஜ்ல சேர்த்திருக்காங்க, படிக்கிறாங்க.
0: சரிங்க சரிங்க.
1: சின்ன பொண்ணு 10th படிக்கிற ஊட்டில தான். என்னமோ ஸ்கூல் அது அதெல்லாம் தெரியாது.
0: தெரியல, பரவாயில்ல பரவாயில்ல, ஊட்டில படிக்கிறாங்க. சமையல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, இந்த கறி சமைச்சு அதெல்லாம் சாப்பிடுறதா, இல்ல தானியம் அதெல்லாம் சமைச்சு சாப்பிடுறதா, இல்ல காய்கறிகள் சாப்பிடுறதா, அந்த மாதிரி எந்த சமையல் வந்து நல்ல ஒத்துக்கிற சமையல், உடலுக்கு ஏத்த சமையல் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: நம்மளாம் போட்டு வேலை வச்சு இந்த மருந்து அடிச்ச காய்கறி அதிகமா வாங்கி சாப்பிட கூடாதுமா. இந்த நம்மளே வீட்டுல ஏதாவது போட்டு வச்சுக்கணும். பயிர் பச்சை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அள்ளி அப்படியே ஒரு ஒரு பழைய பாத்திரம் எல்லாம் எடுத்து மண்ணு நரைச்சிட்டு அடுப்பு சாம்பல் சேர்த்து அப்படியே இலக்கிட்டு அதுல போட்டு கொஞ்சம் 2 நாள் முடிச்சு அதுல அந்த விதையெல்லாம் போட்டு வச்சோம் முளைக்கும் இல்ல.
0: கத்திரிக்காய்
1: வீட்டுக்கிட்ட இருந்து முதலாளி வீட்டுல கத்திரிக்காய் பழுத்திருந்து வாங்கிட்டு வந்து அந்த இந்த வீட்டை கொஞ்சம் போட்டு விட்டேன். நாட்டு வெண்டை, அது இந்த சதுர பீன்ஸ் ஒண்ணு இருக்குது, நீளமா இருக்கும், அது பார்க்க அழகா இருக்கும்.
0: அதை போட்டு விட்டுருக்கீங்க, அது வளைஞ்சிட்டு இருக்கு.
1: அப்பயெல்லாம் வந்து நம்பர்

0: ஸ்லான் ஒரு மகிழ்ச்சி நமக்கும் இருக்கு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்க
1: இருங்கம்மா, ஒரு இது சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இந்த கேரட், பீன்ஸ், இந்த பப்பாளிக்காய் இதெல்லாம் சேர்த்து பொடியா அரைஞ்சிட்டு,
0: சரிங்க,
1: மாங்காய் இல்லைன்னா எலுமிச்சைக்காய் சேர்த்துக்கலாம், அது கூட பச்சை மாங்காயும் சேர்த்து எல்லாம் அரைச்சு நல்லா கொஞ்சம் நிறைய உப்பு போட்டு கொஞ்சம் கடுகு எண்ணெய் தாளிச்சு அப்படியே போட்டு பெருங்காயமா போட்டு கொஞ்சம் மூடி அப்படியே குளிக்கிட்டு மூடி வச்சிடும். அது கொஞ்சம் வெயில வச்சு வச்சு எடுக்கணும், கொஞ்சம் நல்லா ஊறுற வரைக்கும்.
0: சரி,
1: அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அந்த காய்கறியோட ஊறுகாய் எவ்வளவு டேஸ்டா இருக்கும்.
0: சூப்பர். அப்ப சத்து நமக்கு கிடைச்சிடும், காய்கறிகள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அருமை, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: நன்றிமா, நன்றிமா. பேர சொல்லவே இல்லையே.
0: யாரோட பேர?
1: உங்க பேர?
0: நான் வந்து ஷர்மிலி.
1: ஷர்மிலி,
0: ஆமா.
1: ராஜி, கவிதா, அந்த உமா, என்ன உமா கந்தராஜி, பிரேமலதா, எல்லா பேரும் தெரியுமே. கேபி, காட்டி, சூப்பராஜி, கனகராஜி,
0: ஓகே,
1: எல்லாரும் பேசுவாங்க, எல்லாத்தையும் பிடிக்கும்.
0: தொடர்ந்து பேசுங்க. நம்மளுடைய உறவுகள் தான் நீங்க எல்லாரும், நீங்க எல்லாருமே எங்களுடைய உறவுகள் அப்படிங்கிற வகையில தான் நம்ம வந்து சூப்பராக பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் மங்களம்மா பேசினாங்க, அதையும் கேட்டோம். இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து வேறவங்க கிட்ட பேசலாம். இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.

0: 12:34 ரொம்ப சீக்கிரமாவே ஆயிடுச்சு. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த ஸ்நேகிதி இருக்காங்க. ஸ்நேகிதியே வருக, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்க இருந்து?
1: நான் கூடல இருந்து வர்ஷா பேசுறேங்க.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். அங்கத்து கிளைமேட் எல்லாம் எங்க கிளைமேட் மாதிரியே தான் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அப்படித்தானே?
1: ஆமாங்க மேம், அப்படிதான் இருக்குது.
0: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க
1: மேம்? வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வருது தெரியுங்களா? அது வந்துட்டு நம்ம எப்படி அந்த ஸ்கின்னு நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போது சாப்பாட்டுல அப்படி இப்படின்றாங்க. ஆனா வந்துட்டு அந்த குளூர்ல வைக்கிறனாலயும் ரொம்ப இதா இருக்கு மேம். இந்த பச்சை தண்ணியில விளையாடுறாங்களேங்க மேம்,
0: குழந்தைங்க பச்சை தண்ணியில விளையாடுறாங்க ரொம்ப ஜாஸ்தி.
1: அதனாலயே இப்படி ஆகுதுங்க மேம். அதனால குழந்தைங்கள வந்துட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியில விளையாடாத வைக்கணுங்க மேம்.
0: இந்த கிளைமேட் ரொம்ப குளிர் தாங்க, அப்ப இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வந்து பச்சை தண்ணியில விளையாடாம பாத்துக்கணும்.
1: ஆமாங்க மேம்.
0: சரி,
1: அது ரொம்ப இதா இருக்குது. அந்த முதுகு காலில எல்லாம் நிறைய அந்த பிம்பிள்ஸ் மாதிரி வருது
0: குழந்தைங்களுக்கு.
1: அதனால நம்ம நம்மளே பாதுகாத்து இந்த பச்சை தண்ணியில குளிர்ல எல்லாம் போகாம கொஞ்சம் வச்சாலே போதும். அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் வர்றதில்ல, அதுக்காக சொல்றேங்க மேம்.
0: ஆமாங்க, இது வந்து ஸ்கூலுக்கு போகாத சின்ன குழந்தைங்களை பத்தி சொல்றீங்க, அப்படிதானே?
1: ஆமாங்க மேம்.
0: ஆமா, அவங்கதான் கொஞ்சம் வெளியே அப்படியே விளையாண்டு இருப்பாங்க, தண்ணி எல்லாம் எடுத்து விளையாண்டு அப்படியே மழையில நினைச்சு அந்த மாதிரி எல்லாம்.
1: ஆமாங்க மேம்.
0: அதனால அவங்க வந்து அந்த மாதிரி தண்ணியில எல்லாம் விளையாடாம பாத்துக்கணும்.
1: அதுதாங்க மேம்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க. சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க
1: மேம்? கில்லில இருந்து அர்ஜுன் அருவியில அந்த பாட்டு போடுங்க மேம், என் சன்னுக்காக.
0: ஓகே, கட்டாயமா உங்க பையனுக்காக இந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம்.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: நீங்கள் கேட்ட இந்த பாடலோடு சிநேகிதியே நிறைவு பெறுகிறது. அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு மங்களத்தம்மா தான் ஊட்டிஎஃப்எம் நேயர் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவளத்தில் அனல்மில் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானோ இன்று மாரடைப்பால் காலமானார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிடமிருந்து நாள்தோறும் 2 லட்சம் பீப்பாய் டீசல் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாப் எல் மந்தேப் வழியாக இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கான 60% டீசல் தற்போது வழங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து இந்த டீசல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வருடத்தில் 258 மில்லியன் டன் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனுடன் உலகிலேயே 4வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. நேபாள பெருவளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமையை அந்நாட்டு நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 5000 மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 13100 மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத 453 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் நேபாள காவல்துறையினரின் பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 1270 சடலங்கள் குறித்த விவரங்கள் நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தின் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 7912 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும் ஊடகவியலாளர்கள் அரசு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என நேபாள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்புக்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானோ இன்று மாரடைப்பால் காலமானார். கிரிதி மருத்துவமனையில் இதயநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று அதிகாலை காலமானதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவிற்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் புதுதில்லியில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மருந்தகங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளது. மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு தில்லி காவல்துறை ஒருங்கிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு சான்றிதழ் பெறாமல் செயல்படும் மருந்தகங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கீகாரம் இல்லாத நோய் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்துவதை கண்டறிந்துள்ள நிலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருந்தகங்களிலிருந்து மருந்துகள் வாங்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் திட்ட பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்ய அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சானி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அனைவருக்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் பலன் சென்றடைய வழிவகை செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வரும் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சேவை இயக்கம் நிகழ்ச்சியில் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைய உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டதை கொண்டாடும் வகையில் சேவை இயக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மத்தியப்பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தி 9 பேர் உயிரிழந்துள்ளனர். பூங்கார், நாரோஜ், பராஜ் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மது அருந்தியதை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாட்டுடன் இணைந்த எண்ணெய் நிறுவனங்களின் இந்த கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முன்னதாக ஈரான் கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எகிப்தில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் சாரா காலிஃபா உட்பட 12 பேருக்கு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த எகிப்து நீதிமன்றம் போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து புழக்கத்தில் விட்டதாக இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. எகிப்து சட்டத்தின்படி முஃப்தியின் மத ரீதியான ஒப்புதலை பெற்று இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27 தேதி கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்திருக்கிறது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விட்சாமா பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த டி செட்வால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஐதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை அமைச்சர் செயலர் திரு முகமது அபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். தொடர் கனமழையால் தலைநகர் தில்லியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் தில்லி மற்றும் தென்மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியின் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் பார்வையிட்டார். உத்தரகாண்ட் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ருத்ரபிரயாகில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவு தொடர்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ருத்ரபிரயாக் மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. சிக்கிமில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நாகா தோசா சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேங் சுரங்கத்திற்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதால் தீஸ்தா, செக்காங் ஆறுகளில் பாறைகள் விழுந்து நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிர்ச்சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என மாங்கான் மாவட்டம் தெரிவித்துள்ளது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஜியாங் நகரில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 10 மேற்பட்டோரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சவுதால் சூறாவளியை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழையால் ஜியாங்சி மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 640 மேற்பட்டோர் ட்ரோன் உள்ளிட்ட நவீன எந்திரங்களுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5,300 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை சீனாவின் ஹீ ஜி திங், ரெங் ஜியாங் இணையை எதிர்கொள்கிறது. செங்ஷானில் இப்போட்டி பிற்பகலில் நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவளத்தில் அனல்மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுத்வியா குமார் சோனு இன்று மாரடைப்பால் காலமானார். நோர்முஸ் நீர்நிலை வழியாகச் சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்களின் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய நீர் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நீரின்றி அமையாது உலகு, இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் நமக்கு சொன்ன பாடம். ஆனால் இன்று நாம் அந்த பாடத்தை மறந்ததன் விளைவாக ஒரு மாபெரும் தண்ணீர் நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பெருகி வரும் மக்கள் தொகை, பருவநிலை மாற்றம், நிலத்தடி நீர் குறைவு போன்ற சவால்களுக்கு மத்தியில் நம் நாட்டின் நீர்வளத்தை பாதுகாக்கவும் முறையாக மேலாண்மை செய்யவும் இந்திய அரசு கொண்டு வந்த ஒரு உன்னத திட்டமே தேசிய நீர் இயக்கம் திட்டம். பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட 8 முக்கிய பணிகளில் இதுவும் ஒன்று. ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த இயக்கத்தின் மிக முக்கியமான நோக்கம் நீரை பாதுகாத்தல், வீணாவதை தவிர்த்தல் மற்றும் அனைத்து மக்களுக்கும் சமமான நீர் விநியோகத்தை உறுதி செய்தல். இந்த இயக்கம் 5 முக்கியமான குறிக்கோள்களை கொண்டு செயல்படுகிறது. நாட்டில் உள்ள நீர்வளங்கள் குறித்த முழுமையான தகவல்களை சேகரித்து பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வருவது, பருவநிலை மாற்றத்தால் நீர்நிலைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கான திட்டங்களை வகுத்தல், நீர் பாதுகாப்பு வெறும் அரசு திட்டமாக மற்றும் பார்க்காமல் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவது, விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளில் நீரை பயன்படுத்தும் திறனை 20% வரை உயர்த்துவது, அதாவது குறைந்த அளவு நீரில் அதிக உற்பத்தியை பெறுவது, நதி படுகைகளை மையமாக கொண்டு நீரை முறையாக பகிர்ந்தளித்தல். இந்த இயக்கத்தின் கீழ் முக்கியமான முழக்கம் மழை நீரை பிடிப்போம், எங்கு விழுகிறதோ எப்போது விழுகிறதோ அங்கேயே. மழைநீர் அறுவடை என்பது இன்று ஒரு விருப்பமல்ல, அது ஒரு கட்டாயம். வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் நமது நிலத்தடி நீர் மட்டத்தை மீண்டும் உயர்த்த முடியும் என்பதை இந்த இயக்கம் வலியுறுத்துகிறது. அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வரலாம், ஆனால் அதன் வெற்றி நம் கைகளில் தான் உள்ளது. வீடுகளில் ஒரு சொட்டு நீரை கூட வீணாக்காமல் இருப்போம், பாரம்பரிய நீர்நிலைகளான குளங்கள் மற்றும் ஏரிகளை பாதுகாப்போம், மழை நீர் சேமிப்பை நம் கடமையாக கருதுவோம். தண்ணீர் என்பது வெறும் திரவம் அல்ல, அதுதான் நமது எதிர்காலம். அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய சொத்து சுத்தமான தண்ணீர் தான். தேசிய நீர் இயக்கத்தோடு கைகோர்த்து நீர் வளமிக்க பாரதத்தை படைப்போம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய நீர் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: சாத்துரங்குக்கே சப்னே படத்துக்காக பாபுல் சுப்ரியா அல்கா யாக்னிக் பாண்டது அந்த பாடல். வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இனி அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

அதிபுருஷ் மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். கார்த்திக் ஸ்வேதா மோகன் பாடியது அந்த பாடல். இனி அடுத்து கன்னட மொழி படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்க போகிறோம், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

கன்னட மொழி திரைப்படம் அனார்கலி இப்படத்துல இருந்து அந்த பாடல் கேட்டீங்க. கார்த்திக் ஸ்வேதா மோகன் பாடினது அந்த பாடல். சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ணிருக்கிறது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசி பாடல்கள்.

0: தெலுங்கு மொழி திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டோம். ஏவடோ 26 அப்படின்றது படத்தினுடைய பெயர். சங்கர் மகாதேவன் புலாஜன் பாடினது அந்த பாடல். நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது உங்க ஊட்டிஎஃப்எம் 101.8 வண்ண வண்ண பூக்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

ஊன்னிமேனன் சுஜாதா மோகன் குழுவினர் பாடியது அந்த பாடல் கஜகேசரி யாகம் அப்படின்ற படத்தில் தான் அந்த பாடல். பாஷை தெரியுதோ இல்லையோ, ஆனால் ரசிக்க வைக்கக்கூடியது தான் இசை அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இனி வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து

ஜோத்தே ஜோத்தே அலி இந்த படத்திலிருந்து கார்த்திக் பாண்ட பாடல் கேட்டோம். நீங்கள் கேட்ட கன்னட மொழி திரைப்படத்தின் பாடல் நிறைவு பாடல். வண்ண வண்ண பூக்கள் நிறைவடைகிறது இன்னும் சில நொடிகளில். மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், குறிப்பாக ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெறுவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் இறக்குமதி நாடு என்ற நிலையை தாண்டி அதிக அளவிலான ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போது 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி நடைபெறுவதை எடுத்துரைத்தார். 2014 700 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவை எட்டியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சிறிய எளிய இலக்குகளை தாண்டி தேச வளர்ச்சிக்கான மிகப்பெரிய சாதனைகளை தமது அரசு எட்டி வருவதாக கூறிய பிரதமர், மேற்காசிய சூழல், உலகளாவிய வர்த்தக தேக்க நிலையின் போதும் இந்தியாவின் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி 7.8% உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா சவுதி அரேபியா இடையே மனிதவளம், திறன் மேம்பாடு, பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் டாக்டர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் தமது இந்த பயணத்தின்போது மேற்கொள்ளப்படும் என்றார். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பேணிக்காக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ள நிலையில் அங்கு பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடுகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500-க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,344 உயர்ந்துள்ளது. 590 வெளிநாட்டினர் உட்பட காணாமல் போன 5,000-க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்தியா சீனா மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் 10 நாட்களாக சேற்றில் புதைந்த 60 வயது பெண் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். காவலர் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த மாநிலத்தை உருவாக்க மக்கள் காவல்துறைக்கு உறுதுணையாக திகழ வேண்டும் என கேட்டுக் கொண்டார். காவல்துறையினரின் பணிச்சுமையை குறைக்க நவீன தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தப்படும் என கூறிய முதலமைச்சர், ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் மக்களின் உயிர், உடைமை, உரிமைகளை பாதுகாக்கும் காவல்துறையினரின் வீரமும் தியாகமும் போற்றத்தக்கவை என பாராட்டியுள்ளார். 1859 மெட்ராஸ் காவல் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நவீன அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6 தேதி காவலர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கண் பார்வை இழப்பு தடுப்பிற்கான சிறப்பான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் கண்தான விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 100 நாட்களில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாயையை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் தமது வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கல்லணையிலிருந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீரை மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜகான் இன்று திறந்து வைத்தனர். இதன் மூலம் சுமார் 3,12,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பாசன தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக காவிரி ஆற்றில் 1,000 கனஅடி தண்ணீரும், வெண்ணாற்றில் 1,000 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 500 கனஅடியும், கொள்ளிடத்தில் 500 கனஅடி என மொத்தம் 3,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
0: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,612 கனஅடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 7,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 92.3 அடியாக உள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறிய அவர், ஆணவ கொலை தடுப்பு மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் வரையறுக்கப்படும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட நகராட்சிகளில் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சாலையோர வியாபாரிகளான பெட்டிக்கடை, டிபன் கடை, காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை வைத்திருப்போர் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டம் மூலம் 15,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் குறைந்த வட்டியில் கடன் வழங்குகிறது. இந்த கடனை பெற விரும்பும் சாலையோர வியாபாரிகள் உரிய ஆவணங்களுடன் ராசிபுரம் நகராட்சியில் உள்ள நகரமைப்பு பிரிவில் விண்ணப்பத்தை பெற்று வங்கியில் ஒப்படைத்து பயன்பெறலாம் என நகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உதகையில் வார விடுமுறை நாளையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. முதுமலை காப்பகம், பைக்காரா படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களின் ஒன்றான படகு இல்லத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் சமவெளி பிரதேசங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவித்தவாறு படகு இல்லத்தில் மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து வார விடுமுறையை சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கொண்டாடினர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இதேபோல் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமம், திருவள்ளூர் சிலை, கண்ணாடி இழைக்குண்டு பாலம் உள்ளிட்ட இடங்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் 7 நாளான இன்று சண்முகநாதர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி ஏற்றம் காணும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று மாலை சுவாமி சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் 7 திருநாளான இன்று அதிகாலை சண்முக பெருமான் உருகு சட்டசேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மேலக்கோவிலிலிருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் பல்லக்கில் எழுந்தருளி 8 திருவிதிகளிலும் வலம் வந்து மேலக்கோயிலை சேர்ந்துள்ளார். மாலை சுவாமி தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி 8 திருவிதிகளிலும் உலா வந்து மேலக்கோயில் சேர நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தேனி மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் தம் இல்லங்களுக்கு சென்று குடிமைப் பொருள் வழங்கும் பணி நாளை நடைபெறவுள்ளது. கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது உரிமைகளுக்காக ஓடுவோம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கனவு மெய்ப்பட வேண்டும் மாரத்தான் போட்டி ஈரோடில் இன்று நடைபெற்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் செட்டி இணை களமிறங்குகிறது. அரையிறுதியில் இந்த இணை மலேசிய இணையை 21-16, 18-21, 21-11 என்ற செட்களில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தமிழகத்தில் முழுவீச்சில் நடைபெறுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
6: இது ஆகாஷவாணி 101.8 திரைகானம் ஒன்று.

0: And some sports news now. In badminton, India's Sattvik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty have entered the China Masters final for the third time. The world number 5 pair defeated Malaysia's Noor Mohammad Azrin Ayub and Tan Wee Keong in the semi-final. The Asian Games champions will face China's He Ji Ching and Ren Xiang Yu in the final today as they look to clinch their second title of the season. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India's economic strength and policy dynamism is driving nation towards Vikasit Bharat, calls upon Indian companies to aspire to lead the world. India backs UN resolution on equal area world map, reiterates Jammu and Kashmir and Ladakh must be depicted as per Indian official map as sovereignty and territorial integrity are non-negotiable. 10 people dead, several hospitalized after consuming suspected spurious liquor in Sagar district of Madhya Pradesh. Iran strikes 3 US tankers and vessels in Strait of Hormuz. Flood situation worsens in Bihar and Uttar Pradesh after heavy rainfall. IMD forecasts heavy rain over Haryana, Chandigarh, Punjab, Rajasthan and Uttar Pradesh. And that is the end of the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நேரம் 2:15. நிகழ்ச்சியை கேட்கும் முன்னதாக
2: சரியான நேரத்தில் பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றிலிருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
8: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. இன்றைய நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வருகின்ற ஆளுக்குறும்ப பழங்குடி மக்கள், இவர்கள் குன்னூர், கோத்தகிரி, குந்தா வட்டங்களில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் வாழ்வியலில் பழமையான தொன்மையான கலாச்சாரங்களை கொண்டு வாழ்ந்து வரும் இவர்கள் தங்களுக்கென தனி கட்டுப்பாடுகளை கொண்டு சட்டதிட்டங்களோடு இருந்து வரும் நிலையில் தங்களுக்கான சமுதாய நடவடிக்கைகள், கட்டுப்பாடுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து தீர்மானிக்கவும் நடைமுறைப்படுத்தவும் என ஆண்கள் முதல் பெண்கள் என தங்களின் கிராமத்தில், குறிப்பாக சீமைகளில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஊர்த்தலைவர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் முன்னிலையில் பேசி தீர்ப்பதாகவும், அதில் சிறுவயது குழந்தைகளின் கருத்தை தெரிவிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சொல்றாங்க. இவர்களின் கிராமத்தின் வடிவமைப்பானது அதன் நிலப்பரப்பை பொறுத்து வீடுகளின் முன்வாசலானது பொதுவாக மண்டலத்தை பார்த்த வண்ணம் இருக்குமாம். அதாவது மண்டலம் என்பது இவர்களின் சமுதாயத்தின் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய, சமுதாய பிரச்சனைகளை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க அனைவரும் கூடும் இடம்தான் அது. அதை நோக்கியே வீடுகளின் முன்வாசல் இருக்க வேண்டும் என்பது இவர்களின் வாழ்வியல் முறையில் ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. இவர்களுக்கென்று 2 குலங்களாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக சொல்கின்றனர். இவர்கள் தங்களின் மொழியில் நாகரகுலம் என்றும் அழைக்கப்படுகின்றனர். எருக்கமலை, கண்டியூரவரு, மூளைச்சப்பே, பாகைப்பண்ணல், ஈரப்பனை, காவலவர், கொப்பாடா, எண்ணெய்கோயு மற்றும் அரையரவரு, ரவாறு ஆகிய கிராமங்களையும் பெல்லேக குல கிராமங்களாக முள்ளியவரு, நீரேகே, கம்பளவரு, பெல்லரையவரு, ஜீங்கரவரு, கிரமரையவரு, கூம்புளவாறு, மேக்குநாடு, கேரவரு மற்றும் மாசோலைவரு என இரு குலத்தை சேர்ந்த குடும்பங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தங்களின் பழமையான வீடுகள் சுயிகாய் மனை என்று அழைக்கப்படும் வீடுகள் மண் சுவர்களைக் கொண்டு மூங்கில் மற்றும் புல் வேய்ந்த கூரைகளையும் கொண்டு கட்டப்பட்டு இருப்பதாகவும், அதில் 4 அல்லது 6 அறைகள் கொண்டதாக இருக்கும் எனவும், அதில் ஒரு படுக்கையறை மற்றும் பொருட்கள் வைத்து கொள்வதற்கான பண்டக அறை, சமையலறை மற்றும் தங்களின் குலதெய்வங்களை வணங்குவதற்கான பூஜை அறை மற்றும் தங்களின் பெண்கள் குறிப்பாக மாதவிடாய் சமயங்களுக்கென ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கென தனி அறை என காணப்படுகின்றதாம். வீடுகளின் சுவர்கள் களிமண்ணால் சுடப்பட்ட சுவர்களாகவும், தங்களுடைய மக்களின் வாழ்க்கை முறையை சித்தரிக்கும் சுவர் ஓவியங்களாய் அலங்கரிக்கப்பட்டு காணப்படுவதாகவும் இருக்கின்றன. ஆளுக்குறும்பர்கள் தங்களுக்கென்று தனித்துவமான ஆடை அணிகலன்களைக் கொண்டு அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். குறிப்பாக பெண்கள் வெள்ளை வேட்டிகளை அணிந்து மார்பிலும் இடுப்பிலும் பச்சை நிற பட்டையை கட்டிக் கொள்கின்றனர். வெள்ளை துணியால் போர்வையாகவும் போர்த்தி கொண்டு வெள்ளியால் செய்யப்பட்ட காதணிகள், கைகாப்புகள், மோதிரங்கள், மூக்குத்திகள் மற்றும் கழுத்தணிகளை அணிந்து கொள்கின்றனர். குறிப்பாக கழுத்தணிகளாக பழங்கால நாணயங்களை கோர்த்து காசு மாலை என்று அழைக்கப்படுகின்ற அணிகலன்களை அணுகின்றனர். ஆண்கள் பொதுவாக வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் அணிந்து கொண்டு தோளில் சிறு துண்டினை போர்த்தி கொள்கின்றனர். வயதான ஆண்கள் பாரம்பரிய முறையிலான தலைப்பாகை அணிந்து கொள்கின்றனர். குறிப்பாக ஆளுக்குறும்பர்களில் பச்சை குத்தி கொள்வது ஒரு தனித்துவமான பழக்கமாக கொண்டுள்ளனர். குறிப்பாக ஆளுக்குறும்ப பெண்களின் நெற்றியிலும் கைகளிலும் அசில் பொட்டு என்றழைக்கப்படும் பச்சை குத்தப்படுகிறதாம். இது இலைகள் மற்றும் கரியிலிருந்து தயாரிக்கப்பட்ட சாயங்களைக் கொண்டு தயார் செய்யப்படுவதாக சொல்கின்றனர். பச்சை குத்திக் கொள்வது என்பது கட்டாயமாக அன்றைய காலகட்டங்களில் இருந்து வந்தன. குறிப்பாக பச்சை குத்தி கொள்ளாத பெண்கள் சொர்க்கத்தை அடைய முடியாது என்ற நம்பப்படுவதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. இவர்களின் பச்சை குத்திக் கொள்வதில் பிரபலமான ஒன்றாகவும் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்ட உரல் மற்றும் உலக்கைகள்தான் அது என சொல்கின்றனர். இந்த முறையானது காலப்போக்கில் நவீன நாகரிக முறையில் பல மாற்றங்களை கண்டுள்ளது என்று சொல்லலாம். ஆளுக்குறும்ப பழங்குடி மக்கள் பழங்காலங்களில் விவசாயத்தை முக்கியமாக கொண்டிருந்தாலும் தேனெடுப்பது, காட்டுக்கிழங்குகளை சேகரிப்பது மற்றும் காட்டு மூலிகை செடிகளை சேகரிப்பது என பழமையான முறையிலிருந்து அடுத்ததாக விவசாயத்திற்கு கீழ்விறகு, தினை, அவரை, பூசணி, கீரைகள் மற்றும் சேனைக்கிழங்கு ஆகியவற்றை பயிர் செய்து வந்துள்ளனர். என்றாலும் தற்போதெல்லாம் காலநிலைக்கேற்ப துவரம்பருப்பு, மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, காபி, மிளகு மற்றும் பழவகைகளான ஆரஞ்சு மரங்கள், கொய்யா மரங்களை வளர்த்தும் பல தானிய பயிர்களை பயிர் செய்வதாகவும் சொல்கின்றனர். அது மட்டுமல்லாது மூலிகை மருந்துகளையும் விளைபொருட்களையும் காடுகளில் சேகரிப்பதாகவும், குறிப்பாக பங்குனி மாதத்தில் விளை நிலங்களை தயார் செய்திடுவதற்காக ஒரு சடங்கு முறை நடப்பதாகவும், அதன் பிறகே விதை விதைப்பிற்காக பிதுவாக்கோ என்று அழைக்கப்படுகின்ற நிகழ்ச்சி மூலம் கொண்டாட்டங்கள் இருக்கும் என்றும் சொல்கின்றனர். நேயர்களே, இதுபோன்ற ஆளுக்குறும்ப பழங்குடிகளின் வாழ்வியல் முறைகளில் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கு கனகராஜ்.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை.

சர்வதேச செஸ் கூட்டமைப்பான பிடே வெளியிட்ட செப்டம்பர் மாத தரவரிசை பட்டியலில் ஒடிசாவை சேர்ந்த 4 வயது சிறுமி ஹெலனா ஷர்மா இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இளம் வீராங்கனை ஹெலனா ஷர்மாவுக்கு தற்போது 4 வயது 6 மாதம் 16 நாட்களாகிறது. சமீபத்தில் நடைபெற்ற பிடே தரவரிசை தொடரில் பங்கேற்ற இவர் 1432 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் பிடே தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற இளம் வீராங்கனை என்ற பெருமையை ஹெலனா பெற்றுள்ளார். இது இந்தியாவுக்கு கிடைத்த மிக பெரிய சாதனை என்றே சொல்லலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 2:30. மேட்னி டைம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு படப்பாடலை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாட்டை கேட்கும்போதே உங்களுக்கே தெரியும், ஓஹோ இந்த படத்தில் இருந்தால் நம்ம பாடலை கேட்குறோமான்னு. ஓகே, நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி உங்கள்

பாட்டை கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும் யாரோட படத்துல நம்ம பாடலை கேட்டுட்டு இருக்கோம்னு. இருந்தாலும் இந்த படம் 2008 வெளியான ஒரு பிரபல தமிழ் காதல் மற்றும் குடும்ப திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். இயக்கம் கௌதம் வாசுதேவ் மேனன், தயாரிப்பு வி ரவிச்சந்திரன், இசை ஹாரிஸ் ஜெயராஜ், ஒளிப்பதிவு ஆர் ரத்னவேலு, படத்தொகுப்பு அந்தோணி. இந்த படத்தினுடைய பேரை நிச்சயமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருங்க, அடுத்த பாடலை கூட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியலையே அப்படின்னு தவிக்குது உங்களோட மனசுன்னு தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

மோஸ்ட்லி நம்ம சூர்யா படம் அப்படின்னாலே நிஜமாலுமே என்ஜாய் பண்ணியிருப்போம். வாரணமாயிரம் படத்துலேருந்து அந்த பாடலை கேட்டிருக்கீங்க. கார்த்திக் வி பிரசன்னா பாடினது அது. ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் தாமரையினுடைய வரிகளவை. இந்த வாரணமாயிரம் படத்தில் சூர்யா த பிளாக்ல நடிச்சிருப்பார். அப்பாவும் அவர் தான், மகனும் அவர் தான். சமீரா ரெட்டி, திவ்யா ஸ்பந்தனா, சிம்ரன் இவங்க எல்லாமே கூடி நடிச்சிருக்காங்க. இந்த படம் நிஜமாலுமே ஒரு வெற்றி படம். பாடல்கள் அதே மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இனிமையாகவும் இருக்கும். நீங்கள் அப்படி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. 2:42 ஆகிடுச்சு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேட்னி டைம், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. அதே மாதிரி அடுத்த பாடலும் கூட என்ஜாய் பண்ணலாம்.

பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு ஒளி பொருந்தியதாக அவங்க வீடு இருக்கா, இல்லை வீடு மாதிரி மனசு பறந்திருக்கா அப்படின்னு தெரியல. சூப்பராக நீங்களே அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்த பாடல் கூட ஒரு சூப்பரான பாடல், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பாடல் மனசில் மறக்காமல் நிற்கும்.

சுதா ரகுநாதன் பண்ணது அந்த பாடல். ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் தாமரை இயற்றிய பாடல் அது. வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. 2008 ஆண்டிற்கான சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது இந்த படம் பெற்றது. அவ்வளோ நல்ல நடிப்பாக இந்த படம் இருந்தது. பாடல்களும் ரொம்ப அருமையான பாடல்கள். என்ஜாய் பண்ணீங்க மேட்னி டைம் கேட்டு. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நம்ம டைம் ஆயிடுத்து நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல திரும்பி அனுப்பலவில்லைன்னு முதல்ல கண்டினியூ பண்ணலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் பாபநாசம் சிவன் பாடலை கற்பித்தவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்த இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் மேலூரில் 12 சென்டிமீட்டர், தானியமங்கலம் 9 சென்டிமீட்டர், சாத்தூர் 8 சென்டிமீட்டர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், இரும்பிலிக்குறிச்சி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மேட்டுப்பட்டி, அன்னவாசல், மஞ்சளாறு, அரியலூர், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், நீடாமங்கலம், கீழணை, கொடவாசல், பொன்னணையார் அணை, பிளவக்கல் பெரியார் அணை 5 சென்டிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம், லப்பைக்குடிக்காடு, சேந்துரை, ஜெயங்கொண்டம், கந்தர்வக்கோட்டை, குடுமியான்மலை, நிலக்கோட்டை, சிங்கம்புணரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருமயம், ஏத்தாப்பூர், குறுங்குளம், திருவிடைமருதூர், எலந்தக்குட்டைமேடு, மன்னார்குடி, கவுந்தப்பாடி, பெலாந்துறை, கயத்தாறு, இல்லுப்பூர், காரையூர், கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வலங்கைமான், சிவகாசி, நிலக்கோட்டை, புதுவேட்டைக்குடி, மயிலாடுதுறை, பெருந்துறை, பொன்னமராவதி, வெட்டிக்காடு, தன்றாம்பேட்டை, எறையூர், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், கடலூர் மாவட்டம் லக்கூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தொழுதூர், பெரம்பலூர் மாவட்டம் அகரம்சீகூர், கீழச்செருவாய், குண்டேரிப்பள்ளம், பொன்மலை, கீரனூர், சோழவரம், தென்பரநாடு, ஆதனாக்கோட்டை, கிருஷ்ணாபுரம், நெய்வாசல், தென்பத்தி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, கடலூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேலும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தாவேக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரில் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ஆர்ச்சி ராகவேந்திரா. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு அப்படின்னாலே வந்து சொல்லணுமா, அதுவும் லாக்குங் வீக்கெண்ட் வேறு, மூணு நாளினுடைய லாஸ்ட் டே வந்து வந்திருக்கும். நிறைய பேர் வந்து அப்படியே ஸ்பெஷலான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பாடா அப்படின்னு ரிலாக்ஸேஷனுக்காக அப்படியே உட்காந்துருப்போம். இந்த நேரத்தில் ஒரு சுற்றுலா தலத்தில் இருந்து சுற்றுலா பயணிகளோடு அந்த இடத்த பற்றிலாம் பேசுகிறது வந்து இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்தான் இல்லைங்களா. ஸோ நம்ம கூட கார்முகில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துலேருந்து நம்ம கிட்ட பேச போகிறாங்க. எந்த இடத்துலேருந்து பேச போகிறாங்க, என்னெல்லாம் விஷயத்த வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றத வந்து நிகழ்ச்சியில் நாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கார்முகில்.
1: வணக்கம் ஜெய் ராகவேந்தர். வணக்கம் மக்களே. வணக்கம் ஜெய், இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல இருந்து நாங்க பேச போறோம்
0: அப்படின்னு? ஆமா ஆமா, ஆக்சுவலா வந்து ஒரு பாருங்க, பின்னாடி எல்லாம் விசில் அடிக்கிறாங்க போல நம்ம பேசுறதுக்கு. ஓகே, வழக்கமா வந்து இந்த சண்டே அவுட் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஃபன்னான விஷயம் இல்லைங்களா, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன். என்னதான் ஃபோன்லயே நம்ம ஸ்க்ராலிங் மைண்ட்லெஸ் எண்ட்லெஸ் ஸ்க்ராலிங் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி வெளியில ஒரு வீக்கெண்ட் அவுட் வந்து போறது அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு ரிஃப்ரெஷிங்கான விஷயம். அதுலேயும் நீங்க புது இடத்துக்கெல்லாம் போய் பேசுறதுக்கு பத்தியா ரொம்ப பிளஸ்டான ஆளுங்க அப்படின்னு வந்து நான் யோசிப்பேன். ஸோ எந்த இடத்துல இருக்கீங்க, எங்களை எந்த இடத்துல இருந்து இன்னைக்கு எங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க சொல்லுங்க.
1: ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுற்றுலா தலத்துல வந்து நம்ம பிரத்யேகமா அங்க போய் அங்க இருக்க சுற்றுலா பயணிகள் கூட அவங்களோட அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் அந்த இடத்த பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் கலந்துரையாடி இருக்கோம். அந்த வரிசையில வந்து இந்த வாரம் வந்து ஒரு அருமையான இடத்துலதான் இருக்கும். நான் எந்த இடம் நான் சொல்ல போறது கிடையாது, நான் சொல்றேன், நீங்களே கெஸ் பண்ணுங்க.
0: நானே கெஸ் பண்ணணும்.
1: ஊட்டி
0: ஃபுல்லா மலையா இருக்கும் போது அங்க மட்டும் தண்ணியா இருக்குன்னா எப்படி, தண்ணினா எப்படி,
1: ஒரு தண்ணிக்கு பக்கத்துல நான் இருக்கேன்.
0: தண்ணிக்கு பக்கத்துல தான் நீங்க இருக்கீங்க. ஒருவேளை இதுவா இருக்குமோ இல்ல அதுவா இருக்குமோன்னு பார்த்தா பைக்காரால இருக்கீங்களா?
1: இல்ல கண்டிப்பா பைக்காரா இல்ல.
0: அப்ப இது ஊட்டிக்குள்ளயா இல்ல வெளியவா?
1: ஊட்டிக்குள்ளதான்
0: இருக்கீங்க. தண்ணி இருக்கிற இடம்னா தண்ணி இருக்கிற நிறைய இடம் இருக்குது. வேற ஏதாவது குளு கொடுங்க, பக்கத்துல வேற ஏதாவது இடம் இருக்கு.
1: ஓகே, இங்க வந்து நிறைய போட் இருக்கு.
0: ஓ சரி, போட் இருக்க இடம் அப்படின்னா பைக்காராலையும் வந்து போட் இருக்கும். பட் இன்னொரு இடம் அப்படின்னா நம்ம போட் ஹவுஸ் அப்படியா?
1: சரியான
0: ஒரு சூப்பரான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸ். அதுவும் இந்த பஸ்ல எல்லாம் போகும்போது போட்டிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆவலா இருக்கும். ஐ ஆல்சோ வாண்ட் டு கோ, நானும் போகணுமே அப்படின்னு நமக்கு தோணும். சொல்லுங்க கார்மிகள், அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்துட்டு இருக்கீங்க, அத பத்தி ஒரு வர்ணனையாக சொல்லுங்க பாக்கலாம்.
1: கண்டிப்பா ஜெய், ஏன்னா ஏற்கனவே நம்ம இங்க நிறைய படகுலத்துல வந்து நிறைய மிதிப்படகுகள், பின்ன இருக்கக்கூடிய மோட்டர் படகுகள், இது எல்லாமே நம்ம வந்து பாத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ஸ்ல வந்து நம்ம பாத்திருக்கோம். இந்த வாரம் வந்து இங்க இருக்கக்கூடிய சாகச விளையாட்டுகள், ஜிப்லைன், இந்த மாதிரியான சாகச விளையாட்டுகள் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதோட அனுபவத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க போறோம். ரொம்ப அருமையா இருக்கு ஜெய், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இப்ப புதுசா இவங்க கட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது, கடந்த வருடம் தான் வந்து இதெல்லாமே ஓபன் பண்ணிருந்தாங்க. சோ இங்க வந்து ஜிப்லைன் சொல்லக்கூடிய ரோலர் கோஸ்டர், ஜிப்லைன், இதெல்லாமே வந்து ரொம்பவும் அருமையா இருக்கு. ஏன்னா மரங்களுக்கு நடுவுல வந்து ஒரு ரோலர் கோஸ்டர்ல பயணிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு அனுபவம் கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளவோ ரைட்ஸ் போயிருப்போம், எவ்வளவோ இடங்களுக்கு போயிருப்போம், ஆனா இந்த பைன் மரங்கள், இந்த பைன் மரங்களுக்கு இடையில வந்து ஒரு ஜிப்லைன்ல வந்து ஒரு ரோலர் கோஸ்டர்ல போறது அப்படின்றது எல்லாமே ரொம்பவும் வந்து ஒரு சாகச பயணமா தான் இருக்கும். இன்னுமே இங்க நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாக்கலாம் ஜெய்.
0: ஓகே, நிச்சயமா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாடலுக்கு பின்னவாக பேசலாம். ஆனா பாடலுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி எனக்குமே வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரு பயம் வருது இப்போ. என்ன பயம்னு கேட்டீங்கன்னா, எங்க வந்து இப்ப நீங்க ப்ரோக்ராம் பண்ற, நீங்க எனக்கும் நானும் அங்க விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க அப்படின்னா நாங்க யார வச்சு பேசுறது அப்படின்ற பயம் தான்.
1: பாட்டு போடுற கேப்ல வந்து
0: பாடல் கேட்கறோம். ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 90.8 கேளாமை சமஹிட்டு.

0: ஸ்டார் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் கேட்டு ரசித்தோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 3:15. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் போட் ஹவுஸ் பகுதியிலிருந்து கார்முகில் நிறைய விஷயங்கள், அதாவது அங்கே சாகச விளையாட்டுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து நிறைய விஷயங்களை நமக்காக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத வந்து கேட்கலாம். வணக்கம் கார்முகில்.
1: வணக்கம் ஜெய், மீண்டும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உதகை படகு இல்லத்தின் சாகச விளையாட்டு பகுதிகளில் இருந்துதான் பேசிட்டு
0: இருக்கேன்.
1: நம்ம ஊட்டி ட்ரெயின் மாதிரியே இங்க ஒரு ட்ரெயின் இருக்கு, மினி ட்ரெயின் அப்படின்னு.
0: சரி,
1: அந்த ட்ரெயினுக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்க இருக்காங்க. இப்போ ட்ரெயின் வந்து உள்ள போயிட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா பயணி நம்மோட இணைந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன்.
1: உங்க பேரு?
2: என் பேர் ராஜேஷ் சார்.
1: ஓகே, இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க, இதுக்கு முன்னாடி ஊட்டி வந்திருக்கீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம்?
2: இல்ல, இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், பட் இப்போதான் ஃபேமிலியா வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாமோட இந்த இடம் வந்து நாங்கள் போட்டு எல்லாமே நாங்கள் தனியாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டார் போட் போனோம், இப்போ மினி ட்ரெயினுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது பண்ணு தென் ஜிப்லைன் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, ஏன்னா ஜிப்லைன் வந்து இப்போ மரத்துக்கு இடையில போறது அப்படின்றது வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ ட்ரெயின் வந்திருக்கீங்க, ஸோ போட்ல போறப்ப அனுபவம் எப்படி இருந்தது?
2: போட்ல போகும்போது ஆக்சுவலா நாங்க இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருந்தது. ஸோ அது கம்மியான டிஸ்டன்ஸ் நினைச்சோம், பட் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரெண்டு ரவுண்ட் போனாங்க. ஸோ நாங்க கூட சீக்கிரமா முடிஞ்சு நினைச்சேன், பட் அது எக்ஸைட் ஆனது நல்லா இருந்துச்சு.
1: ஓகேங்க, ஸோ இப்ப அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க?
2: ஸோ அடுத்து பொட்டானிக்கல் கார்டன் போனோம், அந்த பொட்டானிக்கல் கார்டன் போனோம். ஸோ இங்கேயும் இன்னும் அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு பொட்டானிக்கல் கார்டன் போகணும்.
1: ஓகேங்க, ஸோ ரொம்ப அருமையான விஷயம். ஸோ பசங்க கூட வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம், உங்களோட பேரு?
3: என்ன
1: படிக்கிறீங்க? விகான். ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, இப்பதான் அப்பா ஊட்டி வந்து குடிக்க வந்திருக்காரா? ஓகே, ஊட்டியில வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது உங்களுக்கு? போட்டிங் போனீங்க, நல்லா இருந்ததா? ஓகே ஓகே, அடுத்த இதுல போக போறீங்க ட்ரெயின்லயா? ஓகே, உங்க தம்பி, தம்பி பேர்
3: என்ன?
1: தம்பி ஆர்வத். ஓகே ஓகே ஓகே சார், நீங்க ட்ரெயினுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க, ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள். மீண்டும் நிறைய இடம் வந்து பாக்குறோம்.
4: இருந்துச்சு
1: போனோம். ஓகே, அதே மாதிரி ஊட்டி ட்ரெயின் மாதிரியே இருக்கிற மினி ட்ரெயின்ல போயிட்டு வந்தீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? எது எவ்வளவு தூரம் போனீங்க?
4: ஒரு 1 கிலோமீட்டர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அஸ் அடல்ட் ஓகே தான், பட் கிட்ஸ்க்கு வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
1: ஓகேங்க. ஓகே ஜெய், இப்ப நம்ம கூட அந்த ரோலர் கோஸ்டர் போன ஒரு பயணியும் இருந்தாங்க, அவங்ககிட்ட பேசிட்டோம். எல்லாருமே வந்து ரொம்பவுமே வந்து ஒரு போட் ஹவுஸ் இருந்தாலுமே வந்து போட்டிங் மட்டும் கிடையாம ஒரு கேம்ஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கு அப்படின்றப்போ ரொம்பவுமே வந்து அவங்க நல்ல ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போறக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த படகில்லம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமுமே
0: கிடையாது. ஆமா, அதாவது அவங்க இந்த ரோலர் கஸ்டர் அனுபவங்கள்லாம் சொல்லும் போதே வந்து சொல்றாங்க மாஸ்டர் ட்ரை, நிச்சயமா ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இருந்தாலும் போட் ஹவுஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருந்தாலும் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஆல்ரெடி நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு விஷயமாக இருக்கும் இல்லைங்களா. அதுவும் அந்த கிளைமேட் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒரு ஒரு லீவ்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது இன்னும் வந்து ஒரு மறக்க முடியாத ஞாபகத்தை வந்து தரும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, பக்கத்துலதான் இருக்கும் மினி ட்ரெயின் வந்து கொஞ்சம் தூரம் அந்த தண்ணிக்கு அருகாமையில பயணிக்கிறது அப்படின்றது ரொம்பவும் அருமையா இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் பத்தியும் சொல்லணும், ரொம்பவுமே வந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வந்து ரொம்பவுமே வந்து அவங்க கைட் பண்றதா இருக்கட்டும், இல்ல எல்லாமே எல்லா விஷயமே இருக்கட்டும், அவங்களை வழிகாட்டுறது எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஓகே
1: ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்னும் நிறைய கேம்ஸ் பக்கத்துல இருக்கு, அங்கேயும் நம்ம போய் பேசலாம். ஒரு பாடலுக்கு பிறகு.
0: நிச்சயமாக கார்மிகள், அடுத்த ஒரு அருமையான பாடல் வருது, கேட்போம். சங்கமம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் பாடியது ஏஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் ஊட்டி FM 101.8 ஸ்டே டியூன்ட் மூலங்களை.

0: அற்புதமான பாடல் கேட்டோம் சங்கமம் திரைப்படத்திலிருந்து. த ஹோல் சாங் இஸ் ஓகே த பர்டிகுலர் போர்ஷன் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் நிறைய சமூக ஊடகங்களில் பாடலை பற்றி நிறைய டிகோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பஞ்சவர்ண கிளினி பறந்த பின்னாலே அஞ்சு வர்ணம் நெஞ்சில் இருக்குது அப்படின்ற லிரிக்காக இருக்கட்டும், இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒத்த வெளி பார்வை ஊடுருவை பார்த்து தாப்பா தெரிச்சிருச்சுன்னு அப்படியே அந்த நோட் இருக்க பார்த்தீங்களா பாடுற விதம் அப்படியே நம்ம மனசை எங்கேயோ தெரிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். கேட்டு ரசித்த பாடல் கேட்டு முடித்த நேரம் 3:26. இது ஹலோ டீம் ஓடி எஃப்எம் 101.8.
1: சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.
2: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
2: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
2: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
2: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
2: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
3: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
4: மயக்கமா கலக்கமா மனதிலே,
3: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.

0: மாநிலத்திலிருந்து நமக்கு நேரில் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்கலாம். வருக வணக்கம் கார்முகில்.
1: வணக்கம் ஜெய். நம்ம உதகை படகு இல்லத்துல இருக்கக்கூடிய சாகச விளையாட்டு பகுதியில தான் இருக்கோம். இங்க வந்து நிறைய சுற்றுலா பயணி வந்து இருக்காங்க, நிறைய சாகச விளையாட்டுகளும் வந்து இங்க புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. படகு இல்லம் வந்தா படகுகள்ல பயணிக்கிறது மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விளையாட்டுகளுமே இங்க வந்து இருக்கு.
0: அதாவது படகுல போறது வந்து ஒரு சாகசம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜிப்லைன்ல போறது, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல ஒரு பைன் ஃபாரஸ்ட் அதுக்குள்ள வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் போறதுன்றது மட்டும் ஒரு சாகசம் தான். அதனால நான் கரெக்டா தான் வச்சிருக்காங்க சாகச விளையாட்டுகள் அப்படின்னு. அதுக்குள்ள வந்து ஒரு சாகச வீரரா நீங்க வந்து இப்படியே சாகச தொகுப்பாளரா வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க நீங்க அங்கிருந்து. இருந்தாலும் இங்கும் அங்கும் சென்று தொகுத்து வழங்கி கொண்டிருக்கு நீங்க சொல்றது நான் கேட்டும் ஆகணும். ஓகே சொல்லுங்க, அடுத்து சுற்றுலா பயணிகள் இருக்காங்களா?
1: ஆமா, அடுத்து ஒரு சுற்றுலா பயணி இருக்காரு. தூத்துக்குடியில இருந்து ஒரு சுற்றுலா பயணி வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம்.
2: வணக்கம்.
1: உங்களோட பேரு?
2: நரேன்குமார்.
1: நரேன்குமார், ஓகே. நரேன்குமார், நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணேன்.
1: ஓகே, இப்ப நீங்க வந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: நாங்க ஒரு 6 பேர் வந்தோம்.
1: ஓகேங்க. சோ என்னென்ன கேம்ஸ் வந்து இங்க போயிருக்கீங்க?
2: அப்ப வந்து ஒரு போட்டிங் மட்டும் இருந்துச்சு. இப்ப வந்து புதுசு புதுசா சாகச விளையாட்டுல போட்டிருக்காங்க. ஹேங்கிங் பிரிட்ஜி, ரோலர் கோஸ்டர் இருக்கு, அப்புறம் கோகார்ட் இருக்கு, ஸ்பிங் இருக்கு, டிப்ளைன் இருக்கு, மினி டிப்ளைன் இருக்கு, கிட்ஸ் வேர்ல்ட் இருக்கு. அவங்க வந்து தனியார் நிறுவனம், ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. ஹேங்கிங் பிரிட்ஜ்ல நம்ம வாக் பண்ணிட்டு போறதுக்கு 10 ரூபாய், நம்ம ஸ்விங்கிங் போறதுக்கு 350 ரூபாய். அதே வந்து நம்ம காம்போவா இருந்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தா எல்லா கேம்ஸும் பார்ட்டிசிபேட் வந்தோம்.
1: ஓகே, நீங்க எல்லா ரேட்டுமே சொல்றத பார்த்தா நிறைய கேம்ஸ்க்கு எல்லாத்தையுமே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
2: நான் வந்து போயிட்டு வந்தது காம்போ தான் போயிட்டு வந்தேன்.
1: காம்போ போயிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, இதுல வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது அப்படின்னா என்ன கேம்?
2: இங்குதான் பயங்கர இதா இருந்துச்சு. மேல இருந்து நம்ம விடும் போதே நம்மளுக்கு ஒரு
1: சந்தோஷமா
0: இருக்கு. ஏன் உங்கள்ட்ட பேசுங்க சொல்றேன்.
1: ஓகே, இப்ப வேற என்னென்ன இடம் வந்து போட்டிங் இருக்கு? போட்டிங் போயிருக்கீங்களா?
2: போட்டிங் போனோம், பரல் போட் போனோம். பரல் போட்டுக்கு போட்டு நாங்க பரல் போட் தான் போவோம். ஏன்னா பசங்க கூட போறதுனால ஜாலியா, அது ஜாலியா இருக்குன்றதுனால ஹாஃப் அன் அவர் டைம் தராங்க. அதனால பசங்க கூட போறதுனால பரல் போட் தான் போவோம்.
1: ஓகேங்க. அதே போட்டிருக்கீங்க,
2: ரோ போட்டிருக்கு, மோட்டர் போட்டிருக்கு. ஆனா நாங்க போனது வந்து பரல் போட் தான்.
1: ஆமா, ஏன்னா நாங்க ஏற்கனவே வந்து நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்கோம், படகு இல்லத்துல இருந்து நிறைய படகுகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த பகுதியில இருந்தா இருக்கும் இப்பவுமே. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஜிப்லைன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜெய், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஜிப்லைன் இது எல்லாமே கிடையாது. அப்பதான் வந்து கட்டுமான பணி எல்லாமே நடந்துட்டு இருந்தது. சரி, ஓகே ஜெய், இப்போ நம்மளோட சுற்றுலா பயணி இருக்காரு, ஸோ அவருக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம்.
0: நிச்சயமா, நிச்சயமா. ஆக்சுவலி எல்லா விஷயத்தையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து சொன்னார், கேட்டுட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் விளையாடக்கூடாது அப்படின்றது முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு விஷயம் இல்லைங்களா?
1: கண்டிப்பா, ஏன்னா இங்க வந்து ஒவ்வொரு கேமுக்குமே வந்து இவ்வளவு ஹைட், இவ்வளவு ஏஜ் அப்படின்றது இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அதுபடிதான் வந்து அவங்க அந்த இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி எல்லாமே, ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.
1: நம்ம கூட வந்து சுற்றுலா பயணிக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி நரை. நம்ம ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.
0: இல்ல, அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க என்ன சாப்பிட்டீங்க அங்க இருந்து இவ்வளவு நேரம்?
1: சாப்பிட்டு
0: எங்கெல்லாம் விட்டுட்டு போய் விளையாட முடியாதுல்ல, அந்த சந்தோஷத்துல சொன்னேன். இருந்தாலும் நீங்க அப்படியே ஜாலியாக விளையாட போறேன் அப்படின்றீங்க. என்ஜாய் என்ஜாய்.

0: அதே மாதிரி இன்னொரு புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம முக்கியமா இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இங்க வந்து குளத்தை சுற்றி தாமரை அந்த செடிகள் வந்து இருக்கு அப்படின்னு, அது வந்து படகு ஓட்டுறதுக்கு வந்து இடையூறா இருந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து ஒரு நாள் முழுவதுமே வந்து அப்புறப்படுத்துற பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க.
1: அருமை அருமை அருமைங்க. அதோட சேர்ந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெகிழி மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படிதானே?
0: கண்டிப்பா கண்டிப்பா ஜெய்,
1: நிச்சயமாக.
0: ஏன்னா இங்க இருக்க அதான் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களா இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்றப்போ ரொம்பவுமே கவனமா இருக்காங்க.
1: ஏன்னா
0: இந்த மாதிரியான சாகச விளையாட்டுகள்ல வந்து சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சேஃப்டியை வந்து இவங்க 100% இங்க வந்து கொடுக்குறாங்க,
1: அஷூர் பண்றாங்க
0: முழுக்க முழுக்க, அதுல ரொம்பவே கவனமா இருக்காங்க.
1: ஓகே கார்முகில், ஓகே ஒரு அருமையான பாடல் கேட்போம்.
0: மீண்டும் நம்ம இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
1: நன்றி கார்முகில், ஸ்டே டியூன்ட். நேரில் அடுத்து ஒரு அற்புதமான பாடல் வருது. பீமா திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ ஹரிஹரன் மற்றும் குழுவினர் பாடியது. ஹாரிஸ் ஜெயராஜன் இசைமெட்டில் ஊட்டி FM 101.8 ஸ்டேட் யூண்டி தலோ ஊட்டி.

0: வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. ஊட்டி எஃப்எம் 101.8 நாம கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில படகு இல்லம் பகுதியிலிருந்து நம்மோட அறிவிப்பாளர் கார்முகில் கிருஷ்ணசாமி அங்க இருக்கக்கூடிய சாகச விளையாட்டுகள் பற்றியும், படகு இல்லத்துல வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்டையும் அவங்களுடைய அனுபவங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்து என்ன சொல்ல போறார், யார்ட்டெல்லாம் பேச போறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் கார்முகில். வணக்கம். ரொம்ப உற்சாகமாக, இன்னும் அதிகமான உற்சாகம் தெரிகிறது உங்களோட குரல்ல. என்னென்ன கேம்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க
1: ஜெய்? இங்க அதான் சொன்னே, நம்ம இருக்கக்கூடிய விளையாட எல்லாமே சாகச விளையாட்டுகள்லாம் இருக்குது.
0: சரி
1: ஜெய், ஒருத்தர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நேரடி அனுபவமா சொல்லிட்டு இருக்கேன், கைத்துல புடிச்சு மேல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க.
0: அடுத்த
1: நம்ம கூட ஒரு சுற்றுலா பயணம் இருக்காங்க, ஜீரோ கிராவிட்டி ஸ்பின்னர் அப்படின்ற அந்த ஒரு ரைடு இருக்குது, அந்த ரைடுக்கு போயிட்டு வந்தவர் தான்
0: அவரு.
1: அப்படின்னு கேக்கலாம்.
0: நிச்சயமா
1: சார். உங்களோட பேரு?
2: என் பேர் பரத்.
1: பரத், ஓகே. பரத், எங்க இருந்து வரீங்க?
2: என்னென்ன
1: கேம்ஸ் போயிருக்கீங்க?
2: ஜீரோ கிராவிட்டி மட்டும்
1: தான் போயிருக்கேன். போயிருக்கீங்க, எப்படி இருக்கு ஜீரோ கிராவிட்டி? கிராவிட்டியே இல்லாம எப்படி இருந்தது?
2: அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்தது. அது போக போக நம்மளோட அப்படியே ஒரு மைண்ட் செட் டோட்டலா அப்படியே சேஞ்ச் பண்ணிருச்சு.
1: ஆமா, நிலாவில இருக்க மாதிரியே அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்ததா?
2: ஆமா.
1: ஏன்னா எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்றதா நேயர்களுக்கு எல்லாமே. சோ அதே மாதிரி உள்ள இந்த பால், நம்ம பால் மாதிரி வச்சிருக்காங்க, அதெல்லாம் என்ன?
2: அது வந்து ஒரு மேக்னட் ஆட்டம். அப்போ வந்து போக போக ஓவர ஸ்பீடா போக நம்ம லெக் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அந்த இதுல கிளாஸ்ல ஸ்டிக் ஆயிக்கும்.
1: சோ அடுத்து என்ன கேம் போலான் இருக்கீங்க? இல்லப்பா நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் போறேன்றீங்களா? ஓகே, இப்ப அடுத்து போறதா என்ன கேம் போலாம்?
2: அடுத்து போறதுன்னா பிரிட்ஜ்ல லைட்டா ஒரு வாக்கிங்.
1: ஓகே, இங்க பிரிட்ஜ் இருக்கு ஜெய். இங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜ்ல போனே இருக்காரு.
0: ஓகே, அந்த பிரிட்ஜ்க்கு தான் பேர் இருக்குங்களா இல்ல நார்மலா ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜ் தானா?
1: அதோட பேர் எல்லாமே நான் சொல்றேன். நம்ம பயணிக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். வாழ்த்துக்கள். இன்னும் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் இங்க இருக்கு, நிறைய கேம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்க என்னென்ன கேம்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க
0: இல்லையா? சொல்லுங்க. ஆமா,
1: படகில்லம் வரும்போது, படகு இல்லத்துல இருந்து உள்ள வரும்போது படகில்லத்தோட லெப்ட் சைடு அங்க கேம்ஸ் பிரேக் டான்ஸ் அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா?
0: பிரேக் டான்ஸ் வேற இருக்கா?
1: இருக்கு. இங்க என்ன, இந்த பிரிட்ஜோட பேர் பாத்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க.
0: சரிங்க.
1: ஓகே, இதுல வந்து நடக்கும்போது ஒரு சஸ்பென்ஷன் ஒன்னு கிரியேட் ஆகுது, அதனால ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹியூமன் கைரோ அப்படின்ற ஒன்று இருக்கு, அண்ட் 360 degree சைக்கிள் ரூமே இருக்கு, அண்ட் ஜீரோ கிராவிட்டி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா?
0: இப்ப அந்த பயணி கூட வந்து அதை பத்தி ஷேர் பண்ணாங்க.
1: ஆமா, ஜீரோ கிராவிட்டி இருக்கும். அதே மாதிரி கிட்ஸோட மினி வேர்ல்ட் அதுவும் இருக்கு, ஜிப்லைன் இருக்கு, ஜிப்லைன் பத்தி நம்ம
0: பேசணும்.
1: ராக்கெட் எஜெக்டர் இருக்கு இல்லையா?
0: ஆமாங்க.
1: ஒரு பையன் வந்து ஜெய், ஒரு பையன் கீழ தான் நின்றுதான், திடீர்னு பார்த்தா மேல வர போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு.
0: ஆமா, ஓஹோ. நீங்க தள்ளி நிலுங்க, நீங்க ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு உங்களை கட்டிட போறாங்க.
1: சுத்தி வந்து ஒரு ரோப் மாதிரி கட்டிருக்காங்க, ரெண்டு சைட் போஸ்ட் வச்சிருக்காங்க.
0: சரி,
1: அவங்க ரெடி ஆனதுமே வந்து ஒரு ராக்கெட் எஜெக்டர், எப்படி ராக்கெட் மாதிரி நம்ம மேல போயிட்டு கீழே வருவோம்.
0: ஓ, நம்மள வந்து அப்படியே லான்ச் பண்ணி திருப்பி கீழே கொண்டு வருது.
1: ஆமா, தொங்கிட்டு இருப்போம். ஒரு படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேக்ஸர் வந்து இந்த மாதிரி போகும்போது தொங்கிருப்பாரு, அந்த மாதிரி இருக்கு. அந்த ஒரு லட்சியம் எனக்கு ஞாபகம் வருது. இப்ப அந்த ராக்கெட் எஜெக்டர் அதுக்கு பக்கத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜெயின்ட் ஸ்விங் இருக்கு, அது வந்து தனியா இருக்கு, தனியா ஒரு பகுதியில லேக்கோட கொஞ்சம் அருகாமையில தான் இருக்கு. ஒரு அந்த லேக் ஒட்டியே நம்ம ஒரு ஃபுட்பாத் இருக்கு, அந்த ஃபுட்பாத்லயே போனோம்னா நம்ம அங்க போலாம்.
0: ஸ்விங் அப்படின்றது ஊஞ்சல குறியதா எப்படி?
1: இல்ல, நீங்க ஸ்விங் தானே கேட்டு, ஜெயின் ஸ்விங் தானே
0: கேட்டீங்க,
1: மாதிரிதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான்.
0: என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு விஷயத்த குறிக்கும் இல்லையா? ஜெயண்ட்னா பொதுவாவே பயங்கரமான ஒரு மிக ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆன விஷயத்த, இந்த தீமுக்கு சொல்லும் போது ரொம்ப எக்ஸைட்டிங் ஆன ஒரு விஷயத்த குறிக்குது. சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்விங்னா எப்படி அந்த வாட்டர் லெவலுக்கு எல்லாம் போய் அந்த இதோட பாத்துட்டு வருவாங்களோ அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கோ எகிருது அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா ஜெய். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஜெயின் சிங் அதை பத்தி நம்ம பேசலாம். அதே மாதிரி இந்த ராக்கெட் எதுக்கு அதுக்கு பக்கத்துல இப்ப போகும்போது ஒரு பயணி வந்து பயங்கரமா கத்துனாங்க, அதை பத்தி எனக்கே வந்து பயமாயிருச்சு. சாப்பிட்டுலாம் போனா கண்டிப்பா நம்ம வந்து
0: சாகச விளையாட்டுகள் நம்ம போட்ஹவுஸ்ல நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா சுற்றுலா பயணிகளே அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் நம்முடைய நேயர்களே முடிஞ்சளவு வந்து ஃபுட் நம்ம ஸ்டொமக் வந்து எம்டியா வச்சுட்டு கேம்ஸ் எல்லாம் ஜாலியா ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தேவையான விஷயமா அதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம்.
1: ஊட்டி வந்தா சுற்றுலா பயணிகள் வந்து இதை வந்து மிஸ் பண்ண கூடாது.
0: ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்டர் கேம்ஸ் இருக்கும், இப்படி சொன்ன மாதிரி பிரேக் டான்ஸ் இருக்கும், அப்புறம் அங்கதான் வந்து ரோலர் கோஸ்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்ல போன அந்த ஜிப்லைன் எல்லாம் இருக்கும். பட் எல்லாமே ஒரு பேக்கேஜா ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு விஷயம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஃபுட் கவுண்டரா இருக்கட்டும், பக்கத்துலயே ஃபுட் கவுண்டர் இருக்கு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு வந்துட்டு சில கேம்ஸுமே இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. நம்ம பார்த்தா வெயிட்டிங் ஏரியா ஃபார் கிட்ஸ் பிளே ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஓகே,
1: ஒரு 11 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ், 11 டைப்ஸ் ஆஃப் பிளேஸ் இங்க இதுக்குள்ளேயே இருக்கு. Suspension bridge, 360 degree cycle, rocket ejector, zero gravity, human gyro, kids play area, zipline for kids. Kids ku me zipline vechirukanga jay, super ana vishayam. நிறைய இருக்கு, ஜெயின் ஸ்விங் எல்லாமே இருக்கு. சோ நீங்க வந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கிளம்புனீங்க அப்படின்னா நம்மளுமே வந்து ஒரு நாள் வந்து இங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். முடிஞ்சா நெக்ஸ்ட் வீக் வந்து எங்க கூட
0: வாங்கலாம் சொல்லி என்னுடைய மனசை புண்படுத்தாதீங்க காரணம் இல்லைங்க, அங்க இருக்கிறீங்கன்னு தெரியுது. ரொம்ப வருத்தமா இருக்கு, நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இப்பவே முடிச்சிட்டு எப்படி?
1: ஆமா, ஏன்னா வந்து இங்க கிட்ஸ் பிளே பண்றதுக்காக சில இந்த ரோப் மேல ஏறுறது, பின்ன அந்த வால் மேல ஏறுறது, வால் கிளைம்பிங், பின்ன அந்த ஜம்பிங், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க.
0: சரி, எனக்கு இப்ப அவங்க அங்க இருக்கவங்க நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு காரணம், ஏன்னா உங்களையும் நினைச்சு அங்க இருக்கவங்க நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க பயமா இருக்கு, நாங்க கத்துறது உங்களை பார்த்து நீங்க பயமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால இப்ப எனக்கு அங்க இருக்கவங்களை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு காரமுகில்.
1: ஒரு சண்டே நாள்ல, ஒரு விடுமுறை நாள்ல இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து என்ஜாய் பண்றது அப்படின்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயம், மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க நான் பர்டிகுலரா வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லணும், என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களோட ஜிப்லைன் இருக்கு இல்லையா,
0: இது
1: வந்து ரொம்பவுமே அருமையா இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு ரொம்ப சேஃபாவும் இருக்கு, ஒரு சேஃபான ரொம்ப ஹைட்டும் இல்லாம ஒரு மீடியமான ஹைட்ல வச்சிருக்காங்க.
0: ஓகே ஓகே, விளையாட்டுகள் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: ரொம்ப அருமையான ஒரு விஷயமும் கூட இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது. உள்ளூர் பயணிகள், வெளியூர் பயணிகள் மட்டும் கிடையாது, உள்ளூர் பயணிகளுமே இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உதவி படகில் வந்து இங்க இருக்கக்கூடிய கேம்ஸ்ல வந்து நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.
0: ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவாகவும் ஒரு அற்புதமான விஷயம், எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் காரமுகில் சொல்லியிருக்கீங்க.
1: கண்டிப்பா, ஏன்னா அடுத்த வாரமும் வந்து இங்க இருக்கக்கூடிய, ஏன்னா இன்னும் நம்ம நிறைய கேம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு, இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் பிரிட்ஜ் பத்தி நம்ம பேசல, பிரிட்ஜில இருந்தும் நம்ம போல, அதையுமே வந்துட்டு நம்ம அடுத்த வாரம் வந்து இந்த நிகழ்ச்சியின் கண்டினியூவா வந்து நம்ம அங்கிருந்து பாக்கலாம்.
0: ஓகே, அதாவது இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய பார்ட் டூ வந்து அடுத்த வாரம் தொடரும் அப்படின்னு கார்மகில் வந்து சொல்லிட்டாரு. ஓகே கார்மகில், இவ்வளவு நேரம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா ரொம்ப என்டர்டைனிங்கா அங்கிருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து சொன்னீங்க, மிக்க நன்றி கார்மகில்.
1: ஆமா, எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு வந்து நான் இன்னும் நிறைய கேம் போகணும்னு நினைக்கிறேன்.
0: இருந்தாலும் நாங்கெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். வந்து எல்லாமே எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணதெல்லாம் நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணுறது எந்த விதத்திலும் நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் ஒரு சண்டே, இதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் ஒரு மனதாக சொல்லிடுறோம். ஸோ நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்ய போகக்கூடிய நேரமும் வந்தாச்சு கார்முகில்.
1: ஆமா, தர்மராஜ் என் கூட இருக்காரு. சரிங்க, ஜிப்லைன் ரேட் எவ்வளவுன்னு கேளுங்க, நம்ம போலாம். அதுல பயணிக்கிறதுக்கு எவ்வளவு ரேட் கேளுங்க, நம்ம போலாம்.
0: விளையாட்டுகள் பற்றியும் நிறைய விஷயங்களை கார்முகிலே வந்து சொல்லிட்டாரு என்ஜாய் பண்றதுக்கு. அதே மாதிரி ஒரு வீக்கெண்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயத்த, அந்த இடத்த வந்து நம்ம ஒரு எங்கேஜிங்கான ஆக்டிவிட்டிக்கு நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம ரொம்ப சேஃபாக, அதே மாதிரி முன்கூட்டியே சொன்ன மாதிரி நிகழ்ச்சியில் வந்து சொன்ன மாதிரி ஒரு நபர் கூட வந்து லைட்டாக அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபுட்டு எடுத்துக்காமல் போகிறது, இந்த மாதிரியான கேம்ஸ்க்கு ஃபுட்டு எடுத்துக்காமல் போகிறது, அல்லது ஒரு எவ்வளோ நேரம் பிரேக்கில் வந்து கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட கேம்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரமாவது நம்ம ஃபுட் இல்லாமல் போகிறது அப்படின்றது இன்னும் அங்கே வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குறிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் ரிதம் திரைப்படத்திற்காக வருது. இந்த பாடலை தொடர்ந்து மாலை 4 மணிக்கு நாடகம் கால கண்ணாடி அப்படின்ற நாடகத்தை 4 மணிக்கு கேட்கலாம் அன்புள்ளங்களே. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் ரிதம் திரைப்படத்திற்காக சங்கர் மாதேவன் மற்றும் குழுவினர் பாடியது. ஏஆர் ரஹமானின் இசைமட்டில் ஓடிஎஃப் 101.8 ஸ்டேடியூன்.

கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான பாடலோடு ஹலோ ஊட்டி சுற்றுலா தளத்திலிருந்து நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. மீண்டும் 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமாக உங்கள் விருப்ப பாடல்களாக பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.

0: இதோ கால கண்ணாடி நாடகம்.
1: அம்மா நான் கிளம்புறேன், பஸ் மிஸ் ஆயிட போகுது.
2: ஏய் சாப்பிடாம ஓடாதடி, ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டு போ.
1: லேட் ஆகுதுமா, ஸ்கூல்ல டெஸ்ட் வேற இருக்கு.
2: தினமும் அதே டயலாகா. சரி இந்த டப்பாவை எடுத்துக்கோ, மதியத்துக்கு முழுசா சாப்பிடணும்.
1: சரிமா.
3: மீனா என்னப்பா, இன்னைக்கு சாயங்காலம் நான் வேலை முடிஞ்சு கொஞ்சம் லேட்டா வருவேன், நீ நேரா வீட்டுக்கு வந்துரு, எங்கேயும் சுத்தாத.
1: சரிப்பா, நான் லைப்ரரிக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்.
3: சரி கேர்ஃபுல்லா போயிட்டு வா.
1: பாய் பா.
4: ஏய் மீனா.
1: டேய் ஏன்டா கத்துற, என்னாச்சு?
4: ஹிஸ்டரி ஹோம்வொர்க் கொண்டு வந்தியா?
1: கொண்டு வந்தேன். ஏன் நீ மறந்துட்டியா?
4: நேத்து கரண்ட் போயிடுச்சு, எழுதவே முடியல.
1: போடா உனக்கு இதே வேலை, ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா காரணம் சொல்ற சரவணாணி.
4: உண்மையாதான் சொல்றேன்.
1: சரி சரி இந்தா டீச்சர் வரதுக்கு முன்னாடி பாத்து எழுதி முடிச்சிரு.
4: நீ இல்லனா நான் காலி.
1: ஆமா எல்லாரும் அதான் சொல்லுவாங்க.
5: குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ்.
6: குட் மார்னிங் சார்.
5: உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு தெரியும்ல?
1: தெரியும் சார்.
5: நல்லா எழுதி பாருங்க, மார்க் மட்டும் ரொம்ப முக்கியம் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ரெடியா? டைம் ஸ்டார்ட் நவ்.
4: முதல் கேள்வி கஷ்டமா இருக்கு.
5: பேசாம எழுதுங்க, அப்புறம் பேப்பரை பிடிங்கிறே பாத்துக்கங்க.
1: அப்பா இன்னும் வரலையே, பேசாம அப்பாட்ட சொன்ன மாதிரி லைப்ரரிக்கு போயிட்டு வந்துருவோமா?
7: வாமா மீனா, என்ன புத்தகம் வேணும்
1: சார்? பழைய கதைகள் இருக்கா?
7: அந்த மூணாவது அலமாரியில பாரு, நிறைய பழைய புத்தகங்கள்லாம் அங்க இருக்குது.
1: சரிங்க சார்.
7: கவனமாயிடுமா, ரொம்ப பழசு.
1: சார் இந்த அலமாரிக்கு பின்னாடி ஒரு சின்ன கதவு இருக்கு போல.
7: அதையா பார்த்த? பல வருஷமா அந்த கதவை யாருமே திறக்கல.
1: உள்ள என்ன சார் இருக்கு?
7: பழைய பொருட்க, உடஞ்ச நாற்காலி, கடிகாரம், யாருக்கும் தேவைப்படாத சாமான் எல்லாமே அங்கதான் கிடக்கு.
1: சார் நான் ஒரு தடவை அதை பார்க்கலாமா?
7: சரி, ஆனா எதையும் வெளியே எடுக்க கூடாது.
1: சரிங்க சார்.
7: இந்தா சாவி.
1: எவ்வளவு தூசி, இதெல்லாம் ரொம்ப பழைய பொருளா இருக்கே. அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. ஆஹா அழகா இருக்கே, ஆனா யாரோ அதை மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் தொடச்சு பார்ப்போம். என்னது இது, இந்த கண்ணாடியில என் முகமே தெரியல. என்ன இது, என் முகமே தெரியல, என்ன வேற ஏதோ தெரியுது. அப்பா இது நம்ம வீட்டு ஹால் மாதிரி இருக்கே.
3: லட்சுமி நான் கிளம்புறேன், இன்னைக்கு என்னமோ மழை வர்ற மாதிரி இருக்க.
2: கொடைய எடுத்துட்டு போங்க, நேத்தும் நனைஞ்சு வந்தீங்க.
3: சரி சரி. ஆமா மீனா எங்க?
2: இன்னும் தூங்கிட்டு இருப்பா, எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறேன்.
3: ஐயோ பிரேக் பிடிக்கலையே.
1: அப்பா
5: என்னப்பா பாத்துட்டு
8: இருக்கீங்க?
5: சரி ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
1: இல்ல இல்ல
7: மீனா, என்னமா இங்க இருக்க?
1: சார் அந்த கண்ணாடி
7: என்னாச்சு? ஏன் முகம்லாம் அரண்டு போன மாதிரி இருக்குது?
1: ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு.
7: வெளியே வா, தூசி இங்க ரொம்ப அதிகமா இருக்குது.
1: சரி சார்.
7: முத இந்த கதவை பூட்டுறேன்.
1: சார் இந்த கண்ணாடி பத்தி ஏதாவது தெரியுமா சார்?
7: 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைப்ரரியில இருந்த ஒரு டீச்சரோடது.
1: அப்புறம் சார்?
7: அவர் ஏதோ திடீர்னு காணாம போயிட்டாராம், அதுக்கு மேல யாரும் பேசல.
1: அந்த டீச்சரோட பேர் என்ன சார்?
7: ஏதோ அருணாச்சலம்னு சொன்னாங்க.
2: மீனா ஏன் இவ்வளவு லேட்டு? லைப்ரரியில தானே இருந்த? என்னடா என்ன, ஏன் அமைதியா இருக்க?
1: ஆமாம்மா, லைப்ரரியில தான் இருந்தேன். அம்மா, நாளைக்கு அப்பா பைக்கில் போகக்கூடாது.
2: ஏம்மா, ஏன் பைக்கில் போகக்கூடாதுன்னு
1: சொல்கிற? சும்மா பஸ்ஸில் போக சொல்லுங்க.
2: கனவு ஏதாவது கண்டியா மீனா?
1: அம்மா, நான் சொல்கிறத அப்பாட்ட சொல்லுங்கம்மா.
3: என்ன என்ன இங்கே மீட்டிங்கு?
2: ஏங்க, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு நீங்கள் பைக்கில் போவேணான்னு மீனா சொல்கிறா. பஸ்ஸில் போவீங்களாம்.
3: என்னது, பைக்கில் போக வேணாமா? ஏதாவது ரீசன் சொல்லுமா?
1: ஆமாம் டாடி, எனக்கு பயமா இருக்கு டாடி.
3: என்னம்மா இது? சரி, உனக்காக நாளைக்கு பஸ்ல போறேன்.
1: அப்படியா, நிஜமாவா?
3: ஆமா ஆமா, எங்க சிரிச்சிரு பாப்போம்.
1: தேங்க்ஸ் பா, என் செல்ல டாடி.
2: மீனா, நேரம் ஆயிடுச்சு, எழுந்தியுமா? 7 மணி ஆயிடுச்சு பாரு.
1: அம்மா அம்மா அம்மா, அப்பா ஆபீஸ் கிளம்பிட்டாரா?
2: இல்லடா, இப்பதான் கிளம்பிட்டு இருக்காங்க.
1: அப்பா, நீங்க பைக் எடுக்காதீங்க.
3: சரிம்மா, நேத்தே சொல்லிட்டல்ல.
1: ஆமாமா, மறந்துடுவீங்களோன்னு பயந்துட்டேன்.
3: உனக்காக இன்னைக்கு பஸ்ல போறேன்.
2: இந்தாங்க கூட, வெளியே மேகம் கருக்குது.
3: சரிம்மா, நான் கிளம்புறேன், ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன்.
1: பார்த்து போயிட்டு வாங்கப்பா.
4: ஏ மீனா, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே.
1: எல்லாம் உன்னைய பார்க்கதான்.
4: என்ன விஷயம்?
1: இன்னைக்கு ஈவினிங் லைப்ரரிக்கு நம்ம போவோமா?
4: லைப்ரரியா?
1: சிரிக்காத, முக்கியமான விஷயம் இருக்கு.
4: நீ ஏன் கூப்பிடுறது அதிசயம். சரி, வரேன். மீனா, என்ன உன் முகமே சரியில்லை?
1: இல்ல இல்ல, ஒன்றும் இல்லையே.
4: பொய் சொல்லாத, ஏதோ இருக்கு.
1: சரி சரி, ஈவினிங் சொல்றேன் உனக்கு.
7: வாமா மீனா, இது யாரு, உன் ஃப்ரெண்டா?
1: ஆ ஆமா சார், என் ஃப்ரெண்டு தான், பேரு சரவணன்.
7: சரி சரி, கவனமா இருங்க, அந்த பழைய அறையில எதையும் போட்டு உடைச்சிடாதீங்க.
4: சரி சார். அடடா, இவ்வளோ தூசியா.
1: சரவணா, அங்க பாரு, அதான் நான் சொன்ன கண்ணாடி.
4: இதுதான் நீ சொன்ன அந்த கண்ணாடியா?
1: ஆமாடா.
4: சாதாரண கண்ணாடி தானே அது.
1: நீ அதுல பாரு.
4: என் முகம் தானே தெரியுது.
1: என்னது?
4: ஏன், உனக்கு என்ன தெரியுது?
1: எனக்கு எதிர்காலம் தெரியும்.
4: சும்மா ஏதாவது லூசு மாதிரி பேசாத.
1: நேத்து நான் பார்த்ததாலதான் அப்பா பஸ்ல போனாரு.
4: அப்படின்னா?
1: ஒரு நிமிஷம், இப்ப இந்த கண்ணாடியை நான் பாக்குறேன். ஐயோ ஐயோ,
4: என்னாச்சு என்னாச்சு மீனா?
1: பரவாயில்ல.
5: நீங்க ரெண்டு பேரும் லைப்ரரியில இருந்து நேரா இங்க?
1: சார் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார்.
5: சொல்லுமா?
1: நாளைக்கு சயின்ஸ் லேப்ல தீ பிடிச்சிரும் சார்.
5: ஏ, என்ன அடிப்படையில சொல்ற நீ?
1: சார் சார், நான்
4: சார், அவ ரொம்ப சீரியஸா சொல்றா.

0: கனவா?
1: கனவு இல்ல சார்.
0: சரி, காரணம் தெரியலனாலும் நான் லேப் முழுசும் செக் பண்ண சொல்றேன், ஓகேவா?
1: தேங்க்யூ சார்.
2: சார், இது வயர் முழுக்க உருகிருக்கு சார்.
0: உடனே மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க
2: சார். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்களேன், சர்க்கியூட் ஷார்ட் ஆயிருக்கும் சார், ஃபயர் ஆயிருக்கும் கண்டிப்பா. மீனா, நீ சொன்னது
1: எனக்கும் கூட நம்ப முடியல.
0: மீனா, சரவணன், நீங்க ரெண்டு பேரும் என் ரூமுக்கு வாங்க.
3: சரி,
1: ஓகே சார்.
0: உண்மையை சொல்லு மீனா, இதை எப்படி முன்னாடியே நீ கண்டுபிடிச்ச
1: சார்? அது இப்ப சொல்ல முடியாது சார்.
0: சரி, ஆனா இனிமே ஏதாவது ஆபத்து தெரிஞ்சா மறைக்க கூடாது.
1: கண்டிப்பா சார்.
0: மீனா, நேத்து நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சேன், நீ சொன்னது அப்படியே நடந்துச்சு. அது சாதாரண விஷயம் கிடையாது மீனா.
1: ஆமா சார், எனக்கும் பயமா தான் இருக்கு.
0: நீ பயப்படாத, ஆனா அந்த கண்ணாடியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்.
1: சார், சார், நீங்க அந்த கண்ணாடியை பார்த்துருக்கீங்களா?
0: நான் பார்த்துருக்கேன், ஆனா அது இப்படி எதிர்காலத்தை காட்டும்னு எனக்கு தெரியாது.
1: அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ணாடி பத்தி வேற ஏதாவது தெரியுமா சார்?
0: கொஞ்சம் தெரியும் மீனா. அந்த கண்ணாடி நம்ம ஸ்கூலுக்கு வந்த கதை, ரொம்ப பழையது
3: சார். அந்த அருணாச்சலம் சார் பத்தி தானே அது?
0: ஆமா ஆமா, அந்த பேரு உனக்கு எப்படி தெரியும் சார்?
3: மீனா சொன்னா சார்.
0: சரி, அருணாச்சலம் சார் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அந்த பழைய பொருட்கள், பழைய சம்பவங்கள், எதிர்காலத்தை பற்றிய விஷயங்கள், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம்.
1: ஓ, ஓகே சார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் சார்?
0: அதுதான் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்.
1: அவர் காணாமல் போயிட்டதா சுந்தரம் சார் சொன்னார்.
0: ஆமாம், ஆனால் அவர் காணாமல் போனதுக்கு முன்னாடி ஒரு டைரி எழுதிக்கிட்டு இருந்தாராம்
3: சார். அந்த டைரி இப்போ எங்கே இருக்கு?
0: அதுதான் பிரச்சனை, அந்த டைரி கிடைக்கவே இல்ல சரவணா.
1: சார், ஒருவேளை அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துல அந்த டைரி இருக்குமோ?
0: ஓ, இருக்கலாம். அதனால தான் நாம அவசரப்படக்கூடாது.
3: அப்போ இப்போ என்ன செய்ய போறோம்?
0: முதல்ல அந்த கண்ணாடியை யாருக்கும் தெரியாம பாதுகாப்பா வைக்கணும்
1: சார். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார்.
0: என்ன விஷயம் இருக்கு
1: சார்? நேத்து கண்ணாடியில லேப்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறத பார்த்தேன். ஆனா அதுக்கும் முன்னாடி எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதையும் பார்த்தேன் சார்.
0: அதாவது கண்ணாடி பல நாட்களுடைய விஷயங்களை காட்டுமா?
1: அதான் தெரியல சார்.
0: சரி, இன்னைக்கு சாயந்தரம் நீ மட்டும் அந்த கண்ணாடியை பார்க்க கூடாது.
1: ஏன் சார் அப்படி சொல்றீங்க?
0: ஏன்னா எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணினா நாம பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சிருவோம்.
3: அது உண்மைதான் சார்.
1: ஆனா ஆபத்து வரப்போறதுன்னு தெரிஞ்சா அதை தடுக்க வேணாமா சார்?
0: தடுக்கணும், ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது.
1: அது ஏன் சார்?
0: சில நேரம் சில விஷயத்த மாத்த முயற்சி பண்றதால இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும்
3: சார். அதுதான் இப்ப நடக்க போகுதா?
0: அதுதான் நாம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் சார்.
1: சார், கண்ணாடி இல்லாமலே எதிர்காலத்தை சரியா தெரிஞ்சுக்க முடியுமா?
0: முடியாது.
1: அப்ப அது நம்ம கையில இல்லன்னா?
0: அது நல்லதுதான்.
3: ஏன் சார்?
0: ஏன்னா சில ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்காக.
1: சார், நீங்க ஏதோ மறைக்கிறீங்க சார்.
0: ஆமா.
1: என்ன சார் அது?
0: அந்த கண்ணாடியை பத்தி எனக்கு தெரிஞ்சது நீங்க நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் இல்ல.
3: அப்ப முழுசா சொல்லுங்க சார்.
0: சொல்றேன், ஆனா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பிராமிஸ் பண்ணி கொடுக்கணும்.
3: என்ன பிராமிஸ் சார்?
0: இந்த கண்ணாடியை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது.
1: ஓகே சார்.
0: ஏன்னா நாளைக்கு அந்த கண்ணாடி நம்ம மூணு பேரோட வாழ்க்கையை மாத்த போகுது.
3: சார், நீங்க கடைசியில சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம மூணு பேரோட வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன நடக்க போகுது?
0: அதைத்தான் நாம இப்ப அவசரப்படாம தெரிஞ்சுக்கணும்
1: சார். நீங்க எதையாவது முன்னாடியே பாத்துருக்கீங்களா?
0: பார்த்துருக்கேன்.
1: எப்போ பார்த்தீங்க சார்?
0: நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்த காலத்தில் அப்போ இந்த கண்ணாடி லைப்ரரியிலேயே இருந்துச்சு. ஒரு நாள் சுத்தம் பண்ணும்போது அது என்னோட கண்ணில் பட்டுச்சு.
3: அப்ப நீங்களும் அதை பாத்தீங்களா?
0: ஆமா, முதல்ல என்னோட பிரதிபலிப்பு தெரியல, அதுக்கு பதிலா ஒரு பழைய வகுப்பறதா அதுல தெரிஞ்சிச்சு.
1: அங்க என்ன நடந்துச்சு?
0: ஒரு ஆசிரியர் தனியா உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தாரு. அவரை நான் சரியா அடையாளம் காண முடியல. அடுத்த நாள் பள்ளியில அதே அறைய பார்த்தேன். அங்க ஒரு பழைய மேஜை இருந்துச்சு. அந்த மேஜைக்குள்ள ஒரு கடிதமும் இருந்துச்சு.
3: சார், அந்த லெட்டர் என்ன இருந்துச்சு?
0: அருணாச்சலம் சார் எழுதின கடிதம் அது.
1: அதுல அவர் என்ன எழுதியிருந்தாரு சார்?
0: நான் இல்லாத நாளில் இந்த கண்ணாடியை யாராவது கண்டுபிடிச்சா அதை உடனே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு எழுதிருந்துச்சு.
3: அப்புறம்
0: அதுக்கு கீழே ஒரு வரி இருந்துச்சு, அதுதான் இன்னும் எனக்கு அப்படியே நினைவுல இருக்கு.
1: அது என்ன வரி சார்?
0: எதிர்காலத்தை பார்ப்பது சுலபம், அதை ஏற்றுக்கொள்வதுதான் கஷ்டம்.
1: இதுக்கு என்ன சார் அர்த்தம்?
0: நாம நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசு இன்னைக்கே அந்த நாளைக்குள்ள வாழ ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னைக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை கூட நாம கவனிக்க மாட்டோம்ல.
3: ஆனா அது ஆபத்துன்னு தெரிஞ்சா?
0: ஆபத்தை தடுக்க முயற்சி செய்யலாம், ஆனா எல்லாத்தையும் மாத்த முடியும்னு நினைக்க கூடாது.
1: சார், இந்த கண்ணாடி என்கிட்ட ஏன் சார் வந்துச்சு?
0: அதாம்மா எனக்கும் தெரியல.
1: ஏதாவது காரணம் இருக்கணுமே.
0: இருக்கலாம்.
3: என்ன காரணம்?
0: ஒருவேளை நீ ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: அப்படி என்ன சார் தெரிஞ்சுக்கணும்?
0: அத கண்ணாடி தான் சொல்லணும்.
3: அப்படின்னா இன்னைக்கு அதை திரும்ப போய் பார்க்கலாமா சார்?
0: வேண்டாம் வேண்டாம்
1: சார்,
0: வேண்டாம்ப்பா. மீனா, நான் சொல்றதை கேளு. நீ தொடர்ந்து எதிர்காலத்தை பார்க்க ஆரம்பிச்சா ஒரு கட்டத்துல நீ எதை பார்த்தாலும் அதை மாத்தணும்னு நினைப்ப.
1: அப்ப நான் என்னதான் சார் செய்யணும்?
0: இப்போதைக்கு சாதாரணமா இருமி.
3: அது முடியுமா?
0: முயற்சி பண்ணணும்.
1: சரி சார்.
0: இன்னொரு விஷயம், இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனோடனே உன்னோட அப்பாட்ட நாளைக்கு வெளியே போக வேண்டாம்னு எதுவும் சொல்லக்கூடாது, சரியா?
1: ஏன் சார் அப்படி சொல்றீங்க?
0: ஏன்னா இப்போ உன் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது.
1: ஆனா நான் முன்னாடி பார்த்த விஷயம்
0: அது நடந்திருக்க வேண்டிய நாளே மாறி இருக்கலாம்ல.
3: அதாவது
0: நீ உன் அப்பாவை பைக்ல போக விடாம தடுத்ததால கண்ணாடியில பார்த்த அந்த எதிர்காலம் மாறி இருக்கலாம்னு சொல்ல வர்றேன்.
1: அப்படினா எதிர்காலத்தை மாத்த முடியுமா சார்?
0: ஒருவேளை.
1: அப்போ கண்ணாடி காட்டுறது கண்டிப்பா நடக்கணும்னு இல்லையா சார்?
0: அதுதான் நமக்கு தெரியாத ஒரு ரகசியம்
3: சார். அப்படின்னா அந்த கண்ணாடி காட்டுறது நடக்க போகும் எதிர்காலமா இல்ல நடக்கக்கூடிய எதிர்காலமா?
0: அதுதான் நாம கண்டுபிடிக்க போறோமே.
1: எப்ப சார்?
0: நாளைக்கு காலையில.
3: நாளைக்கு என்ன நடக்க போகுது?
0: நாளை அருணாச்சலம் சார் விட்டு சென்ற அந்த ரகசியத்தின் முதல் கதவு திறக்க போகுது.
1: சார், அது என்ன கதவு?
0: அது உண்மையான கதவு கிடையாது, ஒரு தகவல். அந்த தகவல் கிடைச்சா அருணாச்சலம் சார் ஏன் அந்த கண்ணாடிய விட்டுட்டு போனாருன்னு நமக்கு புரியும்.
3: அந்த தகவல் எங்க கிடைக்கும்?
0: பழைய ரெக்கார்ட் ரூம்ல.
1: ஸ்கூலோட பழைய ரெக்கார்ட் ரூமா சார்?
0: ஆமா, பல வருஷங்களா யாரும் சரியா திறக்காத ரூம் அது.
3: அங்க போனா தூசில நம்ம காணாம போயிடுவோம் சார்.
0: உனக்கு எப்பவும் ஜோக் தாண்டா சார். அவனா
3: பயத்தை மறைக்கதான் சார்.
1: சார், அந்த அறையில என்ன தேடணும்?
0: 1986 அந்த வருடத்தோட ஆஸ்திரியர் பதிவுகள்.
3: என்னது, 1986?
0: நான் இங்கிலீஷ் சொன்னேன், நீ தமிழ்ல சொல்ற ஜோக்கா
1: சார்? அதுல அருணாச்சலம் சார் பேர் இருக்குமா?
0: இருக்கணும்
3: சார். அப்படின்னா இவ்வளோ நாளா அந்த பதிவை யாருமே பாக்கலையா?
0: யாருக்கு தேவை இருந்துச்சு? பழைய பெயர்கள், அப்புறம் பழைய சம்பள பதிவுகள், பழைய வருகை புத்தகங்கள் எல்லாம் அப்படியே கிடக்குது.
1: சரி சார், நாளைக்கு நம்ம பாக்கலாமா?
0: நானும் கூட வருவேன்.
3: சரி சார், சரி சார்.
1: இப்ப வீட்டுக்கு போலாமா சார்?
0: ஓகே. ஆனா கண்ணாடிய பத்தி வீட்டுல யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது.
1: சரி சார்.
3: மீனா.
1: என்னடா,
3: நீ உண்மையாவே பயப்படுறியா?
1: ஆமா.
3: எனக்கு கொஞ்சம் பயம்தான், ஆனா நீ தனியா இதை சமாளிக்க வேணாம்.
1: தேங்க்ஸ் டா, ரொம்ப தேங்க்ஸ் ரா.
3: நண்பன் இருக்க பயமே.
1: ஆனா நாளைக்கு என்ன நடக்கும் தான் தெரியலையே.
3: தெரியாததான் வாழ்க்கை மீனா.
1: ஏய், நீ இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்கே.
3: நான் சில நேரம் அறிவாளிதான்.
1: சரி சரி, போடா.
3: நாளைக்கு பாப்போம்.
1: ஓகேடா, டாடா
3: பை.

0: வா மாமினா, வந்துட்டியா?
1: ஆமாமா.
0: ஏண்டா முகம் ஒரு மாதிரி இருக்கு?
1: கொஞ்சம் டயர்டா இருக்குமா.
0: ஏதாவது சாப்பிடுறியா?
1: கொஞ்ச நேரம் கழிச்சு. அம்மா, அப்பா எங்க போயிருக்காரு?
0: கடைக்கு போயிருக்காருமா, சீக்கிரம் வந்துருவாரு. ஏன் கேக்குற?
1: இல்ல இல்ல, ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன்.
0: ஏண்டா, ஏதாவது கவலையா இருக்கியா?
1: இல்லம்மா.
0: என்ன ஏமாத்தாத, உன் முகத்திலேயே தெரியுது.
1: அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கலாமா?
0: ஒண்ணு என்ன, நீ எத்தனை விஷயம் கேட்டாலும் அம்மா சொல்லுவேன்.
1: அம்மா, அருணாச்சலம் சார்னு ஒருத்தர் இருந்தாராமே, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
0: அருணாச்சலமா?
1: ஆமா.
0: அந்த பேர் எங்க கேட்ட?
1: ஸ்கூல்ல தான்.
0: அவரு பழைய டீச்சர்மா, ரொம்ப நல்லவரா. ஆனா
1: ஆனா என்னமா, ஏன் இருக்கிறீங்க?
0: அவரு காணாம போயிட்டதா சொன்னாங்களே. ஊருக்குள்ள கூட நிறைய பேச்சு இந்த மாதிரி இருக்குமா.
1: என்ன பேச்சு?
0: சில பேரு அவர் ஊரை விட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க, சில பேரு வேற மாதிரியா கூட சொல்றாங்க.
1: வேற மாதிரினா?
0: அது பழைய கதை, இப்ப ஏன்டா கேக்குற?
1: சும்மாதாமா.
0: நீ சும்மா எல்லாம் கேக்க மாட்டியே. சரி விடுவிடு. ஆனா அந்த பழைய விஷயத்துக்குள்ள எல்லாம் போக கூடாது, சரியா?
1: ஏமா,
0: சில பழைய கதைகள்லாம் முடிவு தெரியாம இருக்கிறதே நல்லதுமா.
1: அம்மா, உங்களுக்கு அந்த கண்ணாடியை பத்தி ஏதாவது தெரியுமா?
0: எந்த கண்ணாடி?
1: ஒண்ணும் இல்ல.
0: ஏய், நீ ஏதோ மறைக்கிற.
1: இல்லம்மா, இல்ல இல்ல.
2: என்ன அம்மா மகளும் பேசிட்டு இருக்கீங்க?
0: வாங்க.
1: அப்பா
0: வந்தீங்க.
2: என்னம்மா?
1: நாளைக்கும் எங்கேயும் போகாதீங்கப்பா.
2: ஐயோ கடவுளே, மறுபடியுமா?
1: எனக்கு ஏதோ பயமாவே இருக்குப்பா.
2: சரிம்மா, நாளைக்கு நான் வீட்டுல இருக்கேன்.
1: நிஜமாவா?
2: ஆமா ஆமா. ஆனா ஒரு விஷயம் கேக்கணுமா, அருணாச்சல சார் பேர நீ எங்க கேட்ட?
1: அப்பா, உங்களுக்கும் அவரை தெரியுமா?
2: தெரியுமா.
1: எப்படி?
2: அவர் காணாம போன நாள்ல நான் அங்கதான் இருந்தேன்.
1: என்ன?
2: ஆமாமா, அந்த நாள்ல நான் பார்த்த கடைசி மனிதர் அவர் தான்.
1: அப்பா, நீங்க அருணாச்சலம் சார எப்ப கடைசியா பாத்தீங்க?
2: நான் அப்போ சின்ன வயசு. உன் வயசுக்கு குறைவுதான் பாத்துக்கீங்க. ஸ்கூல் பக்கத்துல எங்க அப்பாவோட கடை இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் போல அருணாச்சல சார் வேகமா ஸ்கூலுக்குள்ள போனத பார்த்தேன்.
1: அதுக்கப்புறம்பா?
2: அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வெளியே வந்தாரு. அவர் கையில ஒரு பெரிய கவர் இருந்துச்சு.
1: அந்த கவர்ல என்ன இருந்துச்சுப்பா?
2: தெரியாதுமா. ஆனா அவர் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு.
1: அவர் எங்க போயிட்டு இருந்தாரு?
2: ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பழைய கட்டடத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்ல.
1: அப்பா, நீங்க ஏன் இதை இவ்வளவு நாளா சொல்லல?
2: யாரும் கேக்கல, நானும் அதை மறந்துட்டேன்னு நினைச்சேன்.
1: உண்மையாவே மறந்துட்டீங்களா?
2: சில விஷயங்களை மறந்துடணும்னு நினைச்சாலும் மனசு மறக்காதுமா.
1: அப்பா, அந்த பழைய கட்டடம் இன்னும் இருக்காப்பா?
2: இருக்குமா, ஆனா ரொம்ப வருஷமா பூட்டியே இருக்கு.
1: நாளைக்கு நான் அங்க போகணும்.
2: நீ போக கூடாது.
1: ஏன்?
2: அந்த இடத்துலதான் அருணாச்சல சாரோட கடைசி தடையுமே கிடைச்சிச்சு.
1: அப்பா, அதனாலதான்ப்பா போகணும்னு சொல்றேன்.
2: மீனா, சொல்றது கேளுமா. எல்லா ரகசியத்தையும் நாம தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல.
1: ஆனா அப்பா, அந்த ரகசியம் தான் இப்ப என்னைய தேடி வந்திருக்கு.
3: ரவி, நீ சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம்.
2: அதனாலதான் இப்ப உங்களுக்கு சொல்றேன்.
3: அந்த பழைய கட்டிடத்துக்குள்ள போயிருக்கீங்களா ரவி? அருணாச்சல சார் கையில இருந்த கவரு,
2: அது மட்டும் எனக்கு சரியா ஞாபகத்துல இருக்கு.
1: சார், அந்த கவரை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா?
3: நம்பிக்கை இருக்கணும், ஆனா அவசரம் வேண்டாம்.
4: சார், இந்த கண்ணாடி ஏன் எல்லாத்தையும் முன்னாடியே காட்டுது?
3: அதுக்கான பதில் நம்மகிட்ட இல்ல.
1: கண்ணாடி எனக்கு மட்டும் ஏன் காட்டுது?
3: அது இன்னும் பெரிய கேள்வி.
4: அப்படின்னா கண்ணாடி யார வேணும்னாலும் தேர்ந்தெடுக்குமா?
3: ஒருவேளை இருக்கலாம்.
1: அப்போ அருணாச்சல சாரியே தேர்ந்தெடுத்திருக்குமா?
3: அதுதான் என்னோட சந்தேகம்.
2: அவர் கண்ணாடியை பயன்படுத்தினாரா?
3: ஆமா.
1: உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
3: அவர் எழுதின பழைய குறிப்புல ஒரு வரி இருந்துச்சு.
1: என்ன வரி?
3: நான் பார்த்ததை யாரும் பார்க்க கூடாது.
4: அது இன்னும் பயமா இருக்கு சார்.
3: பயப்பட வேணா சரவணா, உண்மைய புரிஞ்சுக்கணும்.
1: சார், நாளைக்கு கண்ணாடியில என்ன பார்க்க போறேன்னே தெரியலையே சார்.
3: அதனால நாளைக்கு நீ தனியா பார்க்க கூடாது.
1: ஓகே சார். சார், இங்கதான் அந்த பழைய கட்டடம் இருக்கா சார்?
3: ஆமா.
4: கதவு முழுக்க துருப்பிடிச்சு கிடக்கே,
2: இதுக்குள்ள போக கூடாது. சரி, கதவை மெதுவா தரங்க.
4: சார், இங்க எல்லாமே பழைய ஜாமானா தான் கிடக்கு.
1: சார், அந்த மேஜை பாருங்க.
3: எந்த மேஜை?
1: ஜன்னல் பக்கத்துல இருக்கே அது.
3: இது தூசியா இருக்கு, ரொம்ப பழைய மேஜர்
4: சார். இது ஒரு சின்ன பெட்டி,
1: திறந்து பாரா.
4: பூட்டி இருக்கடக்கு.
3: இங்க பாரு சரவணா, ஒரு சாவி இருக்கு பாரு
1: சார். இது பொருந்துமா?
3: முயற்சி பண்ணி பாப்போம்.
4: சார் திறந்துடுச்சு சார்.
1: உள்ள என்ன இருக்கு?
4: ஒரு பழைய கவர் கிடக்கே.
3: அதான் அதான்,
1: இதுதான் அப்பா சொன்ன கவரா?
2: எனக்கும் அதே மாதிரிதான் தெரியுது.
3: சரி, இப்ப யாரு இதை திறக்கணும்?
1: ஏன் சார்?
3: எல்லாரும் இருக்கும்போது திறப்போம்
4: சார். இங்க பாருங்க, இன்னொரு பொருள் கிடைக்கு பாருங்க.
1: என்னது
4: சார்? இது ஒரு போட்டோ.
2: அந்த போட்டோவை என்கிட்ட கொடு.
1: அப்பா நீங்க அதிர்ச்சியா பாக்குறீங்க.
2: போட்டோல இருக்கிறவர் அருணாச்சல சார் மட்டும் இல்ல, அவருக்கு பக்கத்துல இருக்கிறவர் எங்க அப்பா.
4: அங்கிள், உங்க அப்பாவுக்கும் அருணாச்சல சாருக்கும் என்ன தொடர்பு?
2: எனக்கு தெரியாதுப்பா.
3: இந்த போட்டோ இன்னும் நிறைய கேள்விகளை உருவாக்குது.
4: பின்னாடி ஏதாவது எழுதிருக்கான்னு பாருங்களேன்.
1: இரு நான் பாக்குறேன். 1986 கடைசி நாள்.
2: கடைசி நாள்.
3: இதுதான் நம்ம தேடிய அந்த தடயம்
1: சார். இந்த கவர் இப்ப திறக்கலாமா?
3: இப்ப தர.
1: உள்ள ஒரு லெட்டர் இருக்கு.
2: யார் எழுதுனது?
1: இது எழுதிருக்கிறது அருணாச்சலம் சார்.
3: அப்படியா, படி.
1: இந்த கண்ணாடியை பார்த்தவன் நான் சொல்ல போகும் விஷயத்தை நம்ப மாட்டான். ஆனா ஒரு நாள் அவனே அதை புரிஞ்சுப்பான்.
4: அடுத்து,
1: கண்ணாடி எதிர்காலத்தை காட்டுவதில்லை.
2: என்ன?
1: அது மனிதர்கள் எடுக்கும் முடிவுகளின் விளைவை காட்டுகிறது.
4: அதாவது நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து எதிர்காலம் மாறுமா?
3: ஆமா.
1: அப்போ நான் அப்பாவோட விபத்தை தடுத்தது சரியான முடிவா சார்?
3: அதெல்லாம் தெரியாது.
1: தெரியாதா?
3: இங்க பாருங்க, ஒரு விஷயத்த நம்ம மாத்தினா அதனால இன்னொரு விஷயம் மாறி இருக்கலாம்.
1: என்ன விஷயம் சார்?
3: அத கண்ணாடி தான் சொல்லும்.
1: ஓகே, நான் திரும்பவும் கண்ணாடியை பார்க்கணும்.
3: மீனா, இப்ப வேண்டாம்.
1: ஏன் சார்?
3: இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் இது வரைக்கும் போதுமானது
4: சார். ஆனா மீனா பார்க்கணும்னு நினைக்கிறா
1: சார். நான் பயந்து ஓட போறது இல்ல.
3: அதுவும் எனக்கு தெரியும். அதனாலதான் ஒன்ன நிறுத்துறேன்.
1: என்னையே சார் நிறுத்துறீங்க?
3: நீ கண்ணாடியை பார்த்த பின்னால உன் மனசு மாறிடும்.
1: ஏற்கனவே மாறிடுச்சு சார்.
4: மீனா
1: என்ன,
4: எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத.
1: நீயும் இப்ப நம்ம சார் மாதிரி பேசுறியடா.
4: உனக்கு ஏதாவது ஆகக்கூடாதுன்னு தானே
1: சொல்றோம். எனக்கு ஒன்றும் ஆகாது.
3: அந்த நம்பிக்கை நல்லது, ஆனா கவனமும் இருக்கணும்.
2: சரி, வீட்டுக்கு போலாம், நைட் ஆகுது.
1: சரிங்கப்பா.
2: இந்த கடிதத்தை நான் எடுத்துக்கிறேன்.
3: வேணா ரவி, அது ஸ்கூலோட பழைய பதிவு.
2: சரி
1: சார். இந்த லெட்டர்ல இன்னொரு பக்கமும் இருக்கே.
3: என்ன இருக்கு?
1: கடைசி பக்கத்துல ஒரு டேட் மட்டும் இருக்கு சார்.
4: அது என்ன தேதி?
1: நாளைக்கு டேட்டு.
3: என்ன சொல்ற?
1: ஆமா சார், நாளைக்கு என்ன நடக்கும்னு அருணாச்சலம் சார் அன்னைக்கே எழுதிட்டு போயிருக்காரு.
3: அந்த லெட்டர் என்ட கொடு.
1: இந்தாங்க சார்.
3: இங்க ஒரு வரிதான் இருக்குது.
4: என்ன?
3: கண்ணாடி மீண்டும் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் நாள்.
1: அதுக்கு கீழே சார்
3: ஒண்ணும் இல்லையே.
2: அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது?
3: அதான் நம்ம கவலையே.
1: கண்ணாடி என்ன தேர்ந்தெடுத்துருச்சே சார்.
3: ஆமா,
4: இன்னொருத்தவரையும் தேர்ந்தெடுக்குமா?
3: வாய்ப்பு இருக்கு.
1: யார?
3: தெரியாது.
2: சரி, வீட்டுக்கு போலாம்.
0: இன்னும் தூங்கலையா மீனா?
1: தூக்க வரலமா.
0: தூங்காம அப்படி என்ன யோசிக்கிற?
1: நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: நாளைய பத்தி இவ்வளவு யோசிச்சா இன்னைக்கு நாள் போயிடும்.
1: அம்மா, உங்களுக்கு ஒரு நாள் எதிர்காலம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க?
0: நல்ல விஷயம்னா சந்தோஷப்படுவேன், கெட்ட விஷயம்னா அதை எப்படி தடுக்கலாம்னு முயற்சி செய்வேன்.
1: அப்போ தடுக்க முடியலனா?
0: அப்போ அதை கடந்து போக முயற்சி செய்வேன்.
1: பரவாயில்லம்மா, நல்லா தத்துவலாம் பேசுறீங்க.
0: சரி சரி, எதையும் யோசிக்காம போய் தூங்கு.
1: சரிம்மா, குட் நைட். ஆனா நாளைக்கு நான் கண்டிப்பா அந்த கண்ணாடிய பார்த்தே தீருவேன்.
4: மீனா சீக்கிரம் வா.
1: என்னடா
4: சார் கூப்பிடுறாரு?
1: எதுக்கு?
4: லைப்ரரிக்கு வர சொன்னார்ல.
1: சரி வா போ.
3: மீனா, நேத்து ராத்திரி கண்ணாடி இருந்த ரூமை நான் பூட்டினேன். ஆனா இன்னைக்கு காலையில கதவு திறந்துருந்துச்சு.

0: கேட்கல.
1: அவர் என்ன பண்றாரு?
0: கண்ணாடி தேடிட்டு இருக்காரு.
2: இன்னும் நல்லா பாரு.
0: அவர் கண்ணாடி எடுத்துட்டாரு சார்.
1: அப்புறம்
0: அவர் திரும்பி பாக்குறாரு.
2: ஓகே, இப்ப அவர் யார பாக்குறாரு?
0: என்னைய பாக்குறாரு சார்.
1: ஒன்னு எப்படி பாக்க முடியுமினா
0: தெரியலையே.
2: கண்ணாடியில ஒன்னு பாக்குறாரா?
0: ஆமா ஆமா.
2: அப்போ நம்மட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு.
0: என்னது சார்?
2: கண்ணாடி நம்ம எதிர்காலத்தை காட்டுறது மட்டும் இல்ல, அதை யாரோ இன்னொருவரும் பயன்படுத்த போறாங்க.
1: அவர் யாரு
0: தெரியலையே.
2: தெரிஞ்சுக்கணும்.
0: எப்படி சார்?
2: ஓகே மீனா, அந்த மனிதர் கண்ணாடியை எடுத்துட்டு எங்க போறாருன்னு பாரு.
0: அவர் ஸ்கூலுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காரு சார்.
1: எங்க? அந்த ஓல்ட் பில்டிங்கா?
0: ஆமா.
2: இதுதான் நம்ம அடுத்த தடயம்
0: சார். அவர் திரும்பி பாக்குறாரு சார்.
1: என்னாச்சு?
0: அவர் முகம் தெரியுது.
2: யாரு யாரு
0: சார்? என் அப்பா. அப்பா, நீங்க அந்த நாள்ல என்ன பாத்தீங்கப்பா?
3: அருணாச்சலம் சாரு யாரோ ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தாரு.
0: யாரு?
3: முகம் சரியா தெரியலம்மா.
1: அவர் ஆண் தானா?
3: ஆமா ஆமா.
1: உயரம் எவ்வளவு இருக்கும்?
3: உயரம் என்னை விட கொஞ்சம் உயரம். கருப்பு சட்டை போட்டிருந்தாரு.
1: வேற ஏதாவது நினைவு இருக்குதா?
3: அவர் கையில ஒரு பழைய பொட்டி ஒண்ணு இருந்துச்சு.
0: அந்த பெட்டியில என்ன இருந்துச்சு
3: தெரியாதுமா.
1: அந்த பெட்டி இப்ப எங்க இருக்கு
3: அதுவும் தெரியாது.
2: இப்போ நாம அந்த பெட்டியை தேடணும்.
0: ஏன் சார் அதை தேடணும்?
2: கண்ணாடியோட ரகசியத்துக்கான அடுத்த தடயம் அதுல இருக்கலாம்
1: சார். அந்த பழைய கட்டடத்துல இன்னும் தேடலாமா?
2: தேடலாம்.
0: நானும் கூட வரேன், வாங்க போலாம்.
3: நீ வெளியே இருமா.
0: அப்பா, இவ்வளவு நாள் நீங்க மறைச்ச விஷயத்த இப்ப நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இனிமே என்னை நீங்க இதுல இருந்து வெளியே வைக்க முடியாது.
3: மீனா, உன் ஆபத்துல சிக்க வைக்க நான் விரும்பல.
0: நான் ஏற்கனவே ஆபத்துல சிக்கிட்டேனே.
2: ரவி, இங்க பாரு, மீனாவை தடுக்காத. ஆனா நம்ம எல்லாரும் கூடவே சேர்ந்துருப்போம்.
3: சரிப்பா.
1: மீனா, இது ஒரு பழைய அலமாரிமா இருக்கே.
0: துறப்போம், வாங்க.
2: திறப்பா.
1: உள்ள ஒரு பெட்டி கிடக்கு.
3: அதுதான், அதே பெட்டி தான்.
0: அப்பா, இதுதான் நீங்க பார்த்த பெட்டியா?
3: ஆமா ஆமா ஆமா.
2: இத திறக்கணும்.
0: சாவி எங்க இருக்கு?
1: இந்தா இருக்கு.
2: ஓகே ஓகே, திற.
0: உள்ள ஒரே ஒரு கண்ணாடி துண்டு மட்டும் இருக்கு.
3: என்னது, கண்ணாடி துண்டா?
2: இது சாதாரண துண்டு இல்ல.
0: இதுல என் முகம் தெரியுது.
1: எனக்கும் தெரியுது.
2: என்ன தெரியுது?
0: எதுவும் இல்ல,
1: ஒரு வார்த்தை மட்டும் இருக்கு.
2: என்ன வார்த்தை இருக்குது?
1: முடிவு.
0: முடிவுனா என்ன?
2: நமக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கலாம்.
3: ஒருவேளை அந்த முடிவு தவறா இருந்தா?
2: அதனாலதான் கண்ணாடி நம்ம எச்சரிக்குது.
0: இந்த துண்டை நம்ம பழைய கண்ணாடியோட சேர்த்தா?
2: அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணவே கூடாது.
0: ஏன் சார்?
2: அருணாச்சலம் சாரு அதை ஏன் பிரிச்சு வச்சாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: சார் சார், இங்க பாருங்க, இன்னொரு லெட்டர் இருக்கு சார்.
0: படியாத.
1: கண்ணாடி முழுமையாக இருக்கும் போது அது நாளையை காட்டும். கண்ணாடி உடைந்தால் அது மனிதர்களின் கடந்த காலத்தை காட்டும்.
0: அப்ப இந்த துண்டு நமக்கு கடந்த காலத்தை காட்டுமா?
2: ஆமா.
3: அப்படின்னா அருணாச்சல சாருக்கு என்ன நடந்ததுன்னு நாம பார்க்க முடியுமா?
2: வாய்ப்பு இருக்கு.
0: நான் பாக்குறேன்.
2: தனியா வேண்டாம் மீனா.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து பாக்கலாம். இப்போ ஒரு பழைய ரூம் தெரியுது.
3: அது 1986 இருந்த ரூம்.
2: அப்படியே கவனமா பாருங்க
0: சார். இதுல அருணாச்சல சார் அங்க இருக்காரு.
1: அவரோட யார் இருக்காங்க?
0: யாரோ ஒருத்தர்
3: கருப்பு சட்டையா போட்டிருக்காரு.
0: ஆமா ஆமா,
3: அவர்தான்.
0: அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
2: அப்படியா? ஏன்?
0: அந்த ஆளு கண்ணாடி எடுத்துக்கணும்னு சொல்றாரு.
1: அருணாச்சல சார் குடுக்குறாரா?
0: இல்லையே.
3: அப்புறம்
0: அந்த ஆளு கோவமா வெளியே போறாரு.
2: சரி சரி, அடுத்து என்ன இருக்கு?
0: அருணாச்சல சார் கண்ணாடி எடுத்துட்டு கீழே கிடக்குற இந்த துண்டை பாக்குறாரு.
3: அதான் நம்ம கையில இருக்கே.
0: அத அவரு இந்த பெட்டிக்குள்ள வைக்கிறார் போல.
1: அப்புறம்
0: அப்புறமா ஒரு கடிதம் எழுதுறாரு.
2: என்ன எழுதுறாரு?
0: நாளை நான் இருக்க மாட்டேன்.
3: என்னது?
0: அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிடுறாரு.
1: சரி, அந்த மனிதர் திருப்பி வர்றாரா?
0: ஆமா.
2: மீனா, இப்ப அவரு கண்ணாடியை எடுக்கிறாரான்னு பாரு.
0: இல்ல சார்.
3: அப்போ அருணாச்சல சார் எங்க போனாரு?
0: அதுதான் தெரியலையே.
2: எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நமக்கு

0: ரெண்டு விஷயம் தெரியும். அருணாச்சலம் சாரு தானாகவே கண்ணாடியை மறைச்சிருக்கிறாரு. இன்னொரு மனிதர் அதை தேடிக்கிட்டு இருக்காரு. சரியா?
1: அந்த மனுஷர் இப்பயும் இருக்காரா சார்?
2: இருக்கலாம்.
3: அவருக்கு எதுக்கு கண்ணாடி தேவைப்படுது?
0: அதான் பெரிய கேள்வி
1: சார். ஒருவேளை அவரு எதிர்காலத்தை மாத்தணும்னு நினைக்கிறாரோ?
0: இருக்கலாம்.
2: அப்படின்னா அவர் இன்னும் கண்ணாடியை தேடிக்கிட்டு இருக்கலாம்.
3: அப்ப நம்மளை தேடி வருவாரா?
0: வாய்ப்பு இருக்கு சரவணா.
1: எனக்கு பயம் இல்ல.
2: நீ பயப்படணும்.
1: ஏன்பா?
2: பயம் நம்ம கவனமா இருக்க வைக்கும்.
0: ரவி சொல்றது சரியா
1: சார். அந்த ஆளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: 1986 ஸ்கூல்ல வேலை பார்த்தவங்களோட பட்டியல் முதல் நமக்கு வேணும்.
3: இந்தாங்க, இதுதான் அந்த பழைய ரெஜிஸ்டர்.
1: நிறைய பேர் இருக்கு இதுல.
0: ஆமா. சரி, இப்ப இதுல 1986 தேடி பாருங்க.
1: அருணாச்சலம் சார். இன்னொரு பேரும் இருக்கு சார்.
3: என்ன பேரு?
1: கணேசன்.
2: கணேசனா?
0: ரவி உனக்கு தெரியுமா?
2: ஆமா, ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பழைய கடை வச்சிருந்தாரு.
1: அவர் இப்ப எங்கப்பா?
2: இப்ப எனக்கு தெரியாதுமா.
3: அப்ப அவர் தான் அந்த ஆளா?
0: இருக்கலாம்.
1: கணேசன் சார் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்.
2: நான் பழைய தெருவில் கேட்டு பாக்குறேன்.
0: ஓகே ரவி.
3: மீனா, மீனா, அந்த கண்ணாடி துண்டு ஒன்றதா இருக்கா?
1: இருக்குடா.
3: அத கவனமா வச்சிரு.
1: ஏன்டா அப்படி சொல்ற?
3: அது நம்ம கடந்த காலத்தை காட்டுது.
1: ஒருவேளை நம்ம எதிர்காலத்தையும் காட்டலாம்.
3: அத பார்க்காத?
1: சரிடா, ஓகே, பார்க்கல.
0: மீனா, நீ ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது.
1: இல்லையே சார்.
0: உண்மையாவா சொல்ற?
1: கொஞ்சம் பார்த்தேன் சார்.
0: என்ன அது சொல்லு.
1: கண்ணாடி துண்டுல ஒரு வீடு தெரிஞ்சிச்சு.
3: எந்த வீடு?
1: அது தெரியல.
0: சரி சரி, திரும்பவும் அந்த வீட்டை பார்க்க நீ முயற்சி பண்ணாத.
1: ஏன் சார்?
0: ஒருவேளை அது அடுத்த பிரச்சனை இருக்கும் இடமா இருக்கலாம்.
2: கணேசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: எங்க இருக்காருப்பா அவரு?
2: நம்ம ஊர்ல இருந்து கொஞ்ச தூரத்துல தனியா இருக்காராம்.
0: ஓகே ரவி, முத அவரை நம்ம சந்திக்கணும்.
2: போகலாம் போகலாம்.
3: சார் சார், நானும் வரேன் சார்.
0: வா சரவணா.
1: நானும் வரேன் சார்.
0: வாங்க.
2: சரி சரி.
1: இந்த வீடு தானா?
2: ஆமா.
0: கதவு திறந்திருக்குது
3: சார். உள்ள யாரும் இல்லையே.
1: அந்த மேஜையில ஒரு போட்டோ இருக்கு.
2: அந்த போட்டோவை கொடுமா. இந்த போட்டோல யார் யார் இருக்காங்க? அட, எங்க அப்பா அருணாச்சலம் சாரு, கணேசன்.
1: என்னப்பா, உங்க அப்பாவா?
2: ஆமாமா.
3: இது சாதாரண சம்பவம் இல்ல.
0: இல்ல இல்ல, மூணு குடும்பங்களுக்கும் இந்த கண்ணாடிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
3: அங்கிள், உங்க அப்பாவுக்கும் அருணாச்சலம் சாருக்கும் என்ன தொடர்பு?
2: நான் அதை பத்தி கேட்டது இல்லப்பா.
1: ஏன்பா?
2: சில விஷயங்களை வீட்டுல பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாரு.
1: அதுதான் இப்ப நம்ம பிரச்சனை.
2: எனக்கு தெரியும்.
0: சரி, இங்க இன்னொரு லெட்டர் இருக்கு.
3: இது யாருக்கு?
0: ரவின்னு எழுதிருக்குது.
2: எனக்கா?
1: திறந்து பாருங்க.
2: உன் அப்பா உண்மையை உன்னிடம் சொல்லவில்லை.
1: அப்புறம்?
2: ஆனா உன் மகள் ஒரு நாள் அதை கண்டுபிடிப்பா.
1: என்னது இது?
2: இது எப்படி சாத்தியமாகும்?
0: அருணாச்சலம் சார் எதிர்காலத்தை பத்தி ஏதோ உன்ன தெரிஞ்சிருக்கிறாரு.
2: என் மகளை பத்தியா?
1: அப்பா,
2: இனிமேல் இந்த விஷயத்திலிருந்து விலகணும்.
1: முடியாதுப்பா.
2: ஏன்?
1: ஏன்னா இது என் லைஃப் சம்பந்தப்பட்டது.
3: மீனா, நீ ரெஸ்டே இல்லாம இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க.
1: வேற என்ன பண்றதுரா?
3: கொஞ்சம் படிப்பையும் பாரு மீனா.
1: இந்த பிரச்சனை முடிஞ்சா நான் படிக்கிறேன் சரவணா.
3: அது எப்ப முடியறது?
1: அதான் தெரியலையே.
3: அதனாலதான் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல நம்ம வாழ்க்கையை முற்றக்கூடாது. நல்லா படி மீனா.
1: சரிடா, ஓகே, நீயும் படி நல்லா.
3: நான் ஏற்கனவே படிச்சிட்டேன்.
1: பொய்.
3: சரி, இன்னும் படிக்கல
1: சார். கண்ணாடியை பத்தி இன்னொரு விஷயம் புரிஞ்சிருக்கு.
0: என்ன விஷயம்?
1: அது எதிர்காலத்தை மாத்த முடியும்னு காட்டுது.
0: எப்படி மீனா?
1: நான் அப்பாவை பைக்ல போக விடல, சோ ஆக்சிடென்ட் நடக்கல.
0: சரி,
1: லேப் ஃபயரையும் நம்ம தடுத்துட்டோம்.
0: ஆமா.
1: அப்படின்னா கண்ணாடி நம்மள எச்சரிக்கை பண்ணதான் வந்திருக்கு.
0: ஒருவேளை இருக்கலாம்.
1: அப்ப அது கெட்டது இல்லையில சார்?
0: கண்ணாடி நல்லதோ கெட்டதோ இல்ல, அத பயன்படுத்துற மனிதன் தான் அத பத்தி முடிவு செய்யறா.
1: அப்போ கணேசன் சார் அத தவறா பயன்படுத்தி இருப்பாரா?
0: தெரியலையே.
3: ஒருவேளை அவர் ஒரு பெரிய விஷயத்தை மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கலாம் நினைக்கிறேன்.
0: அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு சரவணா.
2: மீனா, கணேசன் கிடைச்சிட்டாரு.
1: எங்கப்பா?
2: நாளைக்கு நம்மளை சந்திக்க வர்றாராம்.
0: அப்படியா? அவர் வர சம்மதிச்சிட்டாரா?
2: ஆமா ஆமா,
3: அப்ப உண்மை நாளைக்கு தெரிய போகுது.
1: ஐ அம் வெயிட்டிங்.
2: எந்த முடிவையும் அவசரமா எடுக்காத.
1: ஓகேப்பா.
4: வீட்டுக்கு வந்ததுமே ஆரம்பிக்கணுமா? கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா?
1: ட்ரை பண்றேமா.
4: நீ எப்பவும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னு நினைக்கிற.
1: ஆமா, சில விஷயங்கள் நம்மளையே தேடி வந்தா நம்ம என்னதான் பண்றது?
4: உண்மையா இருந்தா ஏத்துக்கோ, பயமா இருந்தாலும் விட்டுறாத, நம்பிக்கையோட போராடு.
1: சரிமா.
3: ரவி
2: வா. கணேசா.
1: நீங்க தான் கணேசன் சாரா?
3: ஆமா.
0: அருணாச்சலம் சாரை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
3: அந்த பேரை மட்டும் மறுபடியும் கேட்க வேணாம் நினைச்சேன்.
1: ஏன் சார்?
3: அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்.
2: என்ன சொல்ற கணேசா?
3: கண்ணாடிய எனக்கு கொடுக்க சொன்னேன்.
0: சரி, ஏன் அப்படி சொன்னீங்க?
3: என் மகனை பத்தின ஒரு விஷயம் எதிர்காலத்துல நடக்க போகுதுன்னு தெரிஞ்சது.
1: அப்ப அதை மாத்தணும்னு நினைச்சீங்களா?
3: ஆமா.
5: மாத்தினீங்களா?
3: முயற்சி பண்ணேன், ஆனா இன்னொரு பிரச்சனை புதுசா வந்துருச்சு.
1: என்ன பிரச்சனை?
3: அதுதான் இந்த கண்ணாடியோட உண்மையான ஆபத்து.
0: கணேசன், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே.
3: அதாவது ஒரு எதிர்காலத்தை மாத்தினா அதனால உருவாகக்கூடிய புதிய எதிர்காலத்தை நாம கட்டுப்படுத்த முடியாது.
1: அப்படின்னா?
3: அன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி நான் என் மகனை ஒரு இடத்துக்கு போக விடல, அதனால அவன் உயிர் தப்பிச்சான்.
2: ஓ அப்படியா? அப்ப நல்லதுதானே.
3: இல்ல இல்ல, அவன் தப்பிச்சதால இன்னொருத்தர் ஆபத்துல சிக்கினாரு.
1: அப்படியா?
3: அப்பதான் அருணாச்சலம் சார் கண்ணாடிய உடைச்சாரு.
0: அதனாலதான் இந்த துண்டு.
1: அப்போ கண்ணாடிய திரும்ப ஒண்ணு சேர்க்க கூடாதா?
3: ஒருபோதும் செய்யவே கூடாது.
5: ஆனா இப்போ இந்த முழு கண்ணாடி நம்ம கிட்ட இருக்கு.
3: என்ன, முழு கண்ணாடி இருக்கா?
1: ஆமா சார்.
3: அப்ப உடனே அதை மறைச்சிருங்க.
0: எங்க?
3: அருணாச்சலம் சார் கடைசியா போன இடத்துலயே.
1: அது எங்க சார்?
3: அது அந்த பள்ளிக்கூடத்துல கீழே இருக்கிற அந்த பழைய அறையில, அங்க மறைக்கணும்.
1: ஸ்கூலுக்கு கீழே ரூம் இருக்கா?
0: பழைய கட்டடத்துல கீழே ஒரு ரூம் இருக்கிறத நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
2: நான் அதை பார்த்தது இல்லையே.
3: அந்த இடம் யாருமே போகாத இடம் அது.
5: அப்ப அங்கதான் இந்த கண்ணாடியை வைக்கணுமா?
3: ஆமா, அங்கதான் வைக்கணும்.
1: ஏன் சார்?
3: அங்கதான் அருணாச்சலம் சார் கடைசி அதை மறைச்சாரு.
0: ஓ, அப்ப அவர் அங்கதான் இருந்தாரா?
3: இல்ல இல்ல,
1: அப்போ
3: அவரு வெளியே போனாரு, ஆனா திரும்பி வரல.
2: அப்போ அவர் உயிரோடு இருக்காரா?
3: ரவி, அது எனக்கு தெரியாது.
1: நாம அந்த அறைய திறக்கணும்.
2: சரி.
0: சரி சரி, எல்லாரும் சேர்ந்து போவோம்.
5: அந்த கதவு எங்க இருக்கு?
3: இதோ அந்த செவத்துக்கு பின்னாடி கதவு இருக்கு.
1: இங்க ஒண்ணும் தெரியலையே.
3: அந்த பழைய அலமாரி இருக்குல்ல, அத நகத்துங்க.
5: நகத்திட்டேன்.
1: இதோ கதவு.
0: சாவி?
3: அருணாச்சலம் சார் எப்பவுமே ஒரு சின்ன சாவி வச்சிருப்பாரு.
2: அது எங்க இருக்கு?
3: அது தெரியாது.
1: என்கிட்ட ஒரு சாவி இருக்கு.
5: என்ன?
1: ஆமா, அந்த கண்ணாடி இருந்த ரூம்ல இருந்துச்சு இது.
0: ஓகே. திறக்கறதுக்கு முயற்சி பண்ணு.
1: திறந்துருச்சே.
5: உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு.
1: சார், இங்க ஒரு சேர் இருக்கே.
2: இன்னொரு மேஜையும் இருக்கு.
3: இதோ இதுதான், இதுதான் அது.
0: சரி சரி, எல்லாம் அமைதியாருங்க. ஏதோ எழுதி இருக்குது.
1: உண்மையை தேடுபவன் முதலில் தன்னையே தேட வேண்டும்.
5: இதுக்கு என்ன அர்த்தம்?
0: நம்முடைய பயம், ஆசை, முடிவு, இது எல்லாம் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும்.
1: அப்போ கண்ணாடி காட்டுறது நம்ம மனசோட எதிர்காலமா?
3: அதுவும் ஒரு வகையில.
1: நான் இப்போ கண்ணாடியை பார்த்தா?
3: நீ எதை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதையே பார்க்க வாய்ப்பு அதிகம்.
1: அதாவது
3: நீ பயந்துகிட்டு இருந்தா பயம்தான் தெரியும்.
5: அப்போ கண்ணாடி உண்மையை காட்டுமா?
3: உண்மையையும் காட்டும், நம்ம மனசையும் காட்டும்.
1: அப்படின்னா நான் பார்த்த விபத்து?
3: அது நடக்கக்கூடிய ஒரு எதிர்காலம்.
1: நான் பார்த்த ஸ்கூல் ஃபயர்?
3: அதுவும் தான்.
0: சரி, இப்போ நமக்கு முக்கியமானது அந்த எதிர்காலங்களை மாத்துறது கிடையாது, அது ஏன் உருவாகுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது.
1: சார், கண்ணாடி இங்க வச்சிடலாமா?
0: வைக்கலாம்.
3: இல்ல இல்ல, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இதுல.
1: என்னது?
3: கண்ணாடி முழுமையா இருந்தா அதை பூட்ட முடியாது.
2: ஏன்?
3: அது ஒருவரை தேர்ந்தெடுத்ததும் அந்த நபர் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் கண்ணாடி அமைதியா இருக்காது.
1: அப்படின்னா என்ன முடிவு?
6: அது உனக்கு தான் தெரியும்.
1: எனக்கா?
6: ஆமா.
1: நான் என்ன செய்யணும் இப்போ?
6: நீ கடைசியா கண்ணாடியில என்ன பார்த்த?
1: என் அப்பா கண்ணாடி எடுத்துட்டு போறத பார்த்தேன்.
6: அதுதான் உன் முடிவு?
1: அப்படின்னா கண்ணாடி இப்ப சரியாயிடுச்சு. இதுல ஏன் முகம் தெரியுது?
5: உண்மையாவா?
0: இதுதான் நாம எதிர்பார்த்தது.
2: என் மக என்ன நம்புனதாளா?
6: ஆமா.
1: அப்போ கண்ணாடி எல்லாம் முடிஞ்சா?
6: இல்ல இல்ல,
1: இன்னும் என்ன இருக்கு?
6: அருணாச்சலம் சார் விட்டுட்டு போன கடைசி செய்தி.
0: எங்க?
6: இந்த ரூம்ல.
5: எங்க தேடுறது?
1: அந்த சுவரை பாருங்க,
2: அங்க ஒரு சின்ன பெட்டி இருக்கு.
0: ஓகே ரவி சார், இப்ப நம்ம அதை திறக்கலாம்.
1: உள்ள ஒரு பழைய போட்டோ இருக்கு.
6: எங்க? அதை கூட என்கிட்ட.
1: இந்தாங்க சார்.
6: இந்த போட்டோல இருக்கிற குழந்தை ஏன் பையன்?
0: அப்படின்னா அருணாச்சல சார் கண்ணாடிய ஓ மகனுக்காக தான் பயன்படுத்தினாரா கணேசா?
6: ஆமா.
0: ஓகே கணேசா, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்.
6: என் மகனுக்கு ஒரு விபத்து நடக்க போகுதுன்னு அருணாச்சல சார் கண்ணாடியில பார்த்தாரு.
1: அதனால உங்களை எச்சரிச்சாரா?
6: ஆமா.
2: அப்போ நீங்க அவரை தடுத்தீங்க?
6: தடுத்தேன்.
0: அப்புறம்
6: அவன் உயிர் தப்பிச்சான். ஆனா அதே நாள்ல இன்னொருத்தர் அந்த விபத்துல சிக்கினாரு.
1: அதுதான் உங்களுக்கு புரிய வச்சுச்சா?
6: ஆமாமா. அப்போ அருணாச்சலம் சார் சொன்னாரு, எதிர்காலத்தை நாம வெல்ல முடியாது, நம்ம முடிவுகளோட விளைவுகளை மட்டும் ஏத்துக்கொள்ள முடியும்.
1: அவர் அப்புறம் எங்க போனாரு?
6: அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு.
2: ஏன்?
6: இந்த கண்ணாடி யாரோட கையிலையும் இருக்க கூடாதுன்னு நினைச்சாரு.
1: அப்போ கண்ணாடிய என்ன பண்றது?
0: அதை அழிக்கணுமா?
6: அது முடியவே முடியாது.
5: ஏன்?
6: ஏன்னா அது கண்ணாடி மட்டும் இல்ல, அது ஒரு பழைய அறிவியல் கருவி.
1: அறிவியல் கருவியா?
6: ஆமா.
0: அருணாச்சல சாருக்கு அது எப்படி கிடைச்சிச்சு?
6: அவரு ஒரு விஞ்ஞானி கிட்ட இருந்து இத வாங்கினாரு.
1: அந்த விஞ்ஞானி யாரு?
6: அவர் பேரு டாக்டர் நாராயணன்.
2: அவர் இப்போ
6: உயிரோட இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ரவி.
0: ஓகே, இப்போ நாம அவரை தேடியே ஆகணும்.
1: அப்பதான் அந்த கண்ணாடியோட முழு உண்மை நமக்கு தெரியும்.
5: அப்ப மீண்டும் ஒரு தேடல் ஆரம்பமா?
1: ஆமா.
0: டாக்டர் நாராயணன் பத்தின பழைய பதிவுகள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது.
1: எங்க சார்?
0: சென்னையில ஒரு பழைய ஆராய்ச்சி நிலையத்துல வேலை பார்த்திருக்காரு.
2: அவர் இன்னும் அங்கதான் இருக்காரா?
0: இல்ல.
5: அப்போ எங்க இருக்காரு?
0: ஒரு அட்ரஸ் கிடைச்சிருக்குது,
1: அங்க போகலாமா?
2: சரி, நாளைக்கு நம்ம டாக்டர் நாராயணன் தேடி போகலாம்.
0: ஓகே, நானும் வர்றேன். வணக்கம் டாக்டர்.
7: வணக்கம். யார் நீங்க?
0: டாக்டர், நாங்க அருணாச்சல சாரை பத்தி பேச வந்திருக்கிறோம்.
7: அருணாச்சலம், அந்த பேரை யார் சொன்னது?
1: அவர் விட்டுட்டு போன கண்ணாடி கிடைச்சிருக்கு சார் எங்களுக்கு.
7: கண்ணாடியா? கண்ணாடியா?
1: ஆமா சார்.
7: கண்ணாடி அது இன்னுமா இருக்கு?
1: இருக்கு.
7: அப்படின்னா அருணாச்சல சார் தோத்து போகல.
2: இது நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்?
7: அவர் சொன்னாரு அந்த கண்ணாடி ஒரு நாள் சரியான ஆள்கிட்ட போய் சேரும்னு.
1: அப்ப அது நான் தானா?
7: ஒருவேளை இருக்கலாம்
1: சார். கண்ணாடி எப்படி வேலை செய்யுது?
7: கண்ணாடி அது முழுமையான எதிர்காலத்தை காட்டாது.
0: அப்படின்னா?
7: சாத்தியமான எதிர்காலத்தை மட்டும்தான் அந்த கண்ணாடி காட்டும்.
1: அத நீங்க தான் உருவாக்குனீங்களா?
7: ஆமா, நான் தான் உருவாக்குனேன்.
5: அதை ஏன் நீங்க உருவாக்குனீங்க?
7: சொன்னா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். மனுஷங்க எடுக்கக்கூடிய முடிவுகளோட விளைவுகளை புரிஞ்சுக்கணும்னு தான்.
1: அது ஆபத்தானது இல்லையா சார்?
7: அறிவு ஆபத்தானது கிடையாது, அதை எப்படி பயன்படுத்துறோம் அதுதான் முக்கியம்.
2: அருணாச்சல சார் அதையே மறைச்சாரு.
7: அவரு மனுஷங்களை நம்பினாரு, ஆனா பயத்தை நம்பல.
1: அதாவது?
7: எதிர்காலத்தை பார்த்த உடனேயே சில பேர் பயப்படுவாங்க, பயந்தவங்க தவறான முடிவுகளை எடுப்பாங்க.
1: நான் என்ன செய்யணும்?
7: கண்ணாடிய விட உங்களோட அறிவை நம்புங்க.
0: அதான் அருணாச்சல சார் சொல்ல வந்த செய்தியா சார்?
7: கண்டிப்பா.
1: அப்ப அந்த கண்ணாடி என்ன ஏன் தேர்ந்தெடுத்துச்சு?
7: அது உன்னை தேர்ந்தெடுக்கல.
1: அப்போ
7: நீதான் அதை தேடி இருக்க.
1: நான் தேடவே இல்லையே.
7: ஒன்னு புரிஞ்சுக்கணும், நாம சில நேரம் நமக்கு தெரியாமலேயே நாம சில விஷயங்களை தேடிக்கிட்டு இருப்போம்.
5: இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
7: குழப்பம்தான், வாழ்க்கையும் அப்படித்தான்.
1: கடைசியா நான் என்ன சார் செய்யணும்?
7: கண்ணாடிய அழிச்சிட வேண்டாம், ஆனா அத மீண்டும் பயன்படுத்தவும் வேண்டாம்.
2: அப்படின்னா அதை எங்க வைக்கணும்?
7: அது எங்க இருந்துச்சோ அந்த இடத்திலேயே.
0: ஸ்கூல் லைப்ரரியா?
7: ஆமா, அங்கேயே தான்.
1: ஓகே சார், அங்கேயே வச்சிடறோம்.
4: எல்லாரும் வந்துட்டீங்களா?
1: ஆமாமா.
4: எல்லாம் முடிஞ்சதா?
1: ஆமா.
4: அந்த கண்ணாடி?
1: அது லைப்ரரியில இருக்கு.
4: இனிமே நீ பார்க்க மாட்டியே?
1: இல்லவே இல்ல.
4: ஏன் இந்த திடீர் மாற்றம்?
1: என் எதிர்காலத்தை நானே உருவாக்கணும்.
4: அதுதான் என் பொண்ணு.
2: மீனா, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க.
1: மனசு லைட்டா இருக்குப்பா.
2: ரொம்ப சந்தோஷமா.
1: அப்பா.
2: என்னம்மா?
1: நீங்க அந்த நாள்ல என்னை நம்புனீங்க, ரொம்ப நன்றி.
2: நீ ஏன் பொண்ணுமா? உன்னை நம்பாம நான் யார நம்புறது?
5: ஏ மீனா, நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட்.
1: தெரியும்டா.
5: படிச்சியா? உண்மையாவா?
1: இந்த தடவை உண்மையா.
5: அப்படின்னா நாளைக்கு மாஸ் பண்ண போற.
1: நீயும் முயற்சி பண்ணு.
5: நான் எப்பயுமே முயற்சி செய்யறேன்.
1: அதனாலதான் மார்க் வரல.
5: ஏய், என்ன கிண்டல் பண்றியா?
1: கொஞ்சம்.
5: சரி, வீட்டுக்கு போய் படிக்கிறேன்.
1: நானும்.
5: அந்த கண்ணாடி நினைவுக்கு வந்துச்சா?
1: சில சமயம்.
5: பயமா?
1: இல்ல இல்ல.
5: ஏன்?
1: நாளைக்கு என்னன்னு தெரியாம இருக்கிறதுலயே ஒரு அழகு இருக்கு.
5: பாரியா.
0: மீனா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
1: என்னது சார்?
0: கண்ணாடி ரூம நான் நேத்து பூட்டுறப்ப ஒரு கடிதம் கிடைச்சிச்சு.
1: திரும்பவும் லெட்டரா?
0: ஆமா மீனா.
1: அதுல என்ன இருந்துச்சு சார்?
0: கண்ணாடியை பயன்படுத்தாதேன்னு அது மட்டும் தான் அதுல எழுதிருந்துச்சு.
1: அது அருணாச்சல சார் தான் எழுதியிருக்காரா?
0: இல்ல.
1: அப்ப யாரு?
0: அதுவும் தெரியல.
1: வேற யாராவது இன்னும் கண்ணாடிய பத்தி தெரிஞ்சிருப்பாங்களோ?
0: அதான் எனக்கு பயமா இருக்கு
1: சார். நம்ம கண்ணாடிய பாதுகாப்பா வைக்கணும் சார்.
0: அதைத்தானே செய்ய போறோம்.
5: மீனா, இன்னைக்கு லைப்ரரிக்கு போறியா?
1: வேண்டாண்டா.
5: ஏன்?
1: கண்ணாடி விஷயம் முடிஞ்சிருச்சு.
5: அப்பாடா, நல்லது.
1: ஆனா ஒரு விஷயம் மட்டும் டவுட்டா இருக்கு.
5: அடுத்து என்ன?
1: அந்த லெட்டரை யார் எழுதுனது?
5: ஒருவேளை அத நாராயண் சாரா இருக்குமோ?
1: இல்ல, அவர் அப்படி எழுத மாட்டாரு.
5: அப்ப அந்த கணேசனா இருக்குமோ?
1: தெரியலையே.
5: அப்படின்னா
1: ஒருவேளை அருணாச்சலம் சாரே உயிரோட இருந்தாருன்னா?
5: ஆஹா, என்ன சொல்ற?
1: அவரு எங்க இருந்தோ இருந்து நம்மள கவனிச்சிட்டு இருந்தாருனா?
5: இதெல்லாம் சாத்தியமா மீனா?
1: தெரியலையே, ஆனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு.
5: அப்படின்னா இன்னொரு ரகசியம் இருக்கு.
2: மீனா, உனக்காக ஒரு பழைய பெட்டி ஒன்னு கொண்டு வந்திருக்கேன்.
1: அப்படியா? என்ன பெட்டி?
2: என் அப்பாவோட பழைய பொருட்கள் இருந்த பெட்டி.
1: இதுல என்ன இருக்கு?
2: தெரியாது.
1: திறக்கலாமாப்பா?
2: திறந்தா பாருமா.
1: பழைய லெட்டர்ஸ்.
2: கவனமா பாரு.
1: அப்பா, இங்க அருணாச்சலம் சாரோட பேர் இருக்கே.
2: அப்படியா? என்ன எழுதியிருக்காரு?
1: ரவி வளர்ந்த பிறகு உண்மையை சொல்ல வேண்டும் எழுதியிருக்காரு. இன்னொரு கடிதம் இருக்கு.
2: படிமா, படிமா.
1: கண்ணாடி ஒரு நாள் மீண்டும் அவன் குடும்பத்திடம் திரும்பும்.
2: அதனாலதான் அது உங்ககிட்ட வந்திருக்கா?
1: அப்பா, நம்ம குடும்பத்துக்கும் கண்ணாடிக்கும் இவ்வளவு சம்பந்தமா?
2: எனக்கு இப்பதான் புரியுது.
1: அப்பா, அருணாச்சலம் சாருக்கு என்னைய முன்னாடியே தெரியுமா?
2: நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி அவர் எழுதினாருன்னு தெரியுது.
1: எப்படிப்பா?
2: உன் தாத்தா கிட்ட அவர் ஒரு தடவை சொன்னாராம், ஒரு நாள் உன் குடும்பத்துல ஒரு குழந்தை இந்த கண்ணாடிய பாக்கும், அந்த குழந்தை தான் இத முடிக்கும்னு.
1: நான் தான் அந்த குழந்தையா?
2: ஒருவேளை இருக்கலாம்.
1: நான் என்ன முடிக்கணும்?
2: கண்ணாடியோட பயத்தை.
1: அதாவது
2: மக்கள் நாளைய நாளை பார்த்து பயப்படாம இன்றைய நாளை சரியா வாழணும்னு புரிய வைக்கணும்.
1: அது பெரிய விஷயம்பா.
2: ஆனா அதை நீ செய்ய முடியுமா?
0: மீனா, நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு.
1: என்ன ப்ரோக்ராம் சார்?
0: நம்ம முடிவு நம்ம எதிர்காலம்னு.
3: அதுல நாம பேசணுமா?
0: ஆமா,
1: நான் அதுல பேசலாமா சார்?
0: பேசலாம் மீனா, பேசலாம்.
1: நான் அந்த கண்ணாடியை பத்தி அதுல சொல்லலாமா சார்?
0: உண்மையான கண்ணாடியை பத்தி சொல்ல வேணாம், அதனோட அர்த்தத்தை பத்தி சொல்லலாம்.
1: ஓகே ஓகே சார்.
3: மீனா, நீ என்ன சொல்ல போற?
1: நாளை நமக்கு தெரியாது, ஆனா இன்று நாம எடுக்கும் முடிவு நாளைய உருவாக்கும்.
0: வெரி குட். அதான்
4: மீனா, உன் பேச்சு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
1: தேங்க்ஸ் மா.
4: இனிமே அந்த கண்ணாடி பத்தி சிந்திக்கவே வேண்டாம்.
1: ஆமாமா, வேணாம்.
2: அதை மீண்டும் பார்க்கணும்னு தோணுது அவனுக்கு?
1: தோணுதுதான்.
2: அப்போ
1: தெரிஞ்சுக்கணும்னு தோணுனாலும் தெரியாம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
2: ஏன்?
1: ஏன்னா என் நாளைய நான் பயத்தோட பார்க்க விரும்பல.
0: மீனா, கடைசியா ஒரு தடவை மட்டும் அந்த கண்ணாடியை பார்க்கணும்னு உனக்கு தோணுதா?
1: இல்ல சார்.
0: உறுதியா?
1: ஆமா சார், உறுதியா சொல்றேன்.
3: மீனா, நீ மாறிட்ட. மீனா,
1: எப்படி சொல்ற?
3: இதுக்கு முன்னாடி நாளைய தெரிஞ்சுக்கணும்னு ஓடுன, இப்போ நாளைக்கு நம்ம உருவாக்கணும்னு சொல்ற, அவ்வளவுதான்.
1: அதுதான் அந்த கண்ணாடி எனக்கு கத்து கொடுத்துருக்கு.
4: அப்படினா கண்ணாடியின் கதை முடிஞ்சு?
1: இல்லம்மா.
4: இன்னும் என்ன மீனா?
1: கண்ணாடியோட கதை வேணா முடிஞ்சிருக்கலாமா, ஆனா நம்முடைய நாளை அது இப்போதான் ஆரம்பம்.
8: நேயர்கள் இதுவரை கேட்டது கால கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர்.பி. விசேஷ். நாடகத்தில் பங்கு பெற்றோர் ரவியாக யூ. அண்ணாதுரை, மனைவி லக்ஷ்மியாக லாவண்யா, மகள் மீனாவாக ஜே. எம். நிக்கிலேஸ்வரி, நண்பன் சரவணனாக டி. பிரகாஷ்ராஜ், ஆசிரியராக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், விஞ்ஞானி நாராயணனாக எஸ். கார்த்திகை தீபன், நூலகராக ஏ. விக்னேஷ், கணேசனாக எல்என்ஜி ரவிசங்கர் ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம். ஜெயப்ரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ். எம். முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: கீதா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 5 மணி.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சிப் பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:02. ஊட்டி எஃப்எம் 101.8 இந்த அழகான நேரத்தில் நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வாடாமலர். பழைய திரைப்பட பாடல்களை உங்களுடைய விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிக்க போறீங்க அன்புள்ளங்களே. நிகழ்ச்சி தொகுப்புக்காக இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா. அதாவது எவர்கிரீன் சாங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து எவர்கிரீனான ஒரு ஃபீல் கொடுக்கறது தான் இல்லைங்களா. அதனால அந்த பழைய பாடல்களை வந்து கேட்கறதுமே ஒரு சுகமான சுகத்திலும் சுகமான ஒரு சுகம் அப்படின்னே வந்து நிச்சயமா நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பாடல்கள் கேட்கும்போது நம்மளுடைய சிறு வயது ஞாபகங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம், அல்லது அந்த பருவத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சோம் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும். அதே போல் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில தருணங்களை சில பாடல்கள் கேட்குறது. அதாவது இப்போ சுமை தாங்கி திரைப்படத்தில் ஒரு பாடல் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மயக்கமா கலக்கமா அப்படின்ற ஒரு பாடல் பலருக்கு மோட்டிவேஷன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சாதனை படைத்தன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்படி நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தின ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம், அந்த பாடலை சொல்லலாம். அதே மாதிரி முதல் முதல்ல வானொலியில் கேட்ட பாடல், அப்புறமா கேசட்டில் கேட்ட பாடல், அது இல்லது இந்த டேப்பில் பக்கத்து வீட்டில் அப்படின்னு கேட்ட பாடல்களுடைய சுவையெல்லாம் நினச்சா அடடா இந்த பாடலாம் இப்படி கேட்டிருக்கமே அப்படின்னு முதல் முறை கேட்ட அந்த ஞாபகங்கள்லாம் மறக்கவே மறக்காது. இப்போலாம் ஜஸ்ட் இந்த ஸ்னாப் ஆஃப் ஃபிங்கர்ஸ், அதாவது ரொம்ப ஒரு சுடக்கு போடுற நேரத்தில் ஒரு பாடல் நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் கேட்டுற முடியுது. ஆனால் இந்த மாதிரியான பாடல்களை விருப்ப பாடல்களாக கேட்கும்போது நம்மளுடைய நினைவுகள் அப்படியே அசைப்படும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்களை சொல்லிடுறேன். உள்ளூர் நேயர்கள் 9349 1038, வெளியூர் நேயர்கள் 9342 1038 அப்படின்றது இந்த எண்ணிற்கும், அறிமுக புதிய நேயர்கள் 8300 1918 அப்படின்ற இந்த எண்ணுக்கு அழைக்கலாம். மற்ற நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், காலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற நேயர்கள், மற்ற புதிய அல்லது இணைப்பு கிடைக்காத நேயர்களுக்கு வழிவிடணும் அப்படின்ற அந்த அன்பான வேண்டுகோளோட முதல் பாடல் வருது. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுஷிலா இணைந்து பாடியது. இணையதளங்கள் இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: சாலையோரத்து மரங்களும் செடிகளும் அவற்றின் பூக்களும் காய்களும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பயன் தருபவை. ஆனால் நடைபாதையில் உள்ள களைகள் முட்கள் கூட ஆபத்தை அழைத்து வருபவை. அவற்றை அகற்றுவோம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.
1: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே, வாடாமலர் நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. யாருங்க கேட்போம், வருக, வணக்கம்.
2: வான்வெளியில் வண்ணஜாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இனிய மாலை வணக்கத்துடன் உங்கள் அன்புடன் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
1: எப்படி இருக்கிறீர்கள்?
2: சூப்பரா இருக்கு சார். நீங்க அறிமுகம் சூப்பரா இருக்கு சார். எனக்கு அந்த இந்த பாடலை கேட்கும் போது அந்த காலத்து நினைவுகள் எனக்கு அப்படியே மனதளவில் அப்படியே வந்து வந்து போகுதுங்க சார்.
1: அதனாலதான் அது வந்து வாடாத மலர், வாடா மலர், அந்த பொன்மாலை பொழுதுல வாடாத மலர் அந்த மாதிரியான ஒரு இசையால் ரசிக்கக்கூடிய தருணம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா சார். அருமையா அந்த பாட்டு எனக்கு ஒரு பழைய காலத்து நினைவு கொண்டு வருங்க. அது சொல்லணும்னா விரிவாக்க சொல்ல முடியாது.
1: ரொம்ப சுருக்கமா ஒரு 10 நொடிகள்ல 20 நொடிகள் சொல்லுங்க பாக்கலாம். ரத்தனம் சுருக்கமா சொல்லுங்க
2: சார். இது அன்னைக்கு சைக்கிள் கிடைக்க நடந்து ஓடி போய் படுத்த 8 கிலோமீட்டர் ஓடி போய் பார்த்த படம் சார். இது டிக்கெட்டா கிடைச்சது சார். அது ஒரு லக்கு.
1: அதாவது டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி போனீங்களா இல்ல கொஞ்சம் பின்னாடி போயிட்டீங்க? மிசாயிச்சு பாசி அப்படின்னு
2: மாதிரி ஒரு பக்கமும் போயிட்டு சார். கரெக்டா 30 வருஷம் சார். அன்னைக்கு 30 வருஷம் டிக்கெட்.
1: சரி சரி சரி.
2: அதனால இந்த பாடல் ஒளிபரப்பும் அந்த மலரும் நினைவு.
1: என்ன பாடல் சொல்லிருங்க, சொல்லவே இல்லையே. நீ என்ன பாடல்?
2: இரு துருவம் படத்திலிருந்து தேர்வு பார்க்க வந்திருக்கும் சித்திரப்பிண்டி.
1: 2 வரிகள் பாடுங்க பாப்போம்.
2: தேர்வாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணி, உன்னை சுத்தி கொண்டு போகட்டுமா கர்த்தினி பெண்ணி பத்தினி பெண்ணி.
1: ஓ சித்திர பெண்ணே அப்படின்னு அந்த பாட கேட்டுருவோம். நன்றி கலைத்தமைக்கு.
2: நன்றி நன்றி சார்.

0: இருதுருவம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் கண்ணதாசனோட பாடல் வரிகளில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:16:25. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடாமலர். உங்களுடைய விருப்ப பாடல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்று சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவிக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும்.
1: ஆனா வெயில் தான் பயங்கரங்க, வெளி தலை காட்டும் இல்ல.
0: நிஜமாவே ஒரு அதுவும் ஒரு ஹீட்டான கிளைமேட் தான்ல?
1: ஆமா ஆமாங்க.
0: ஓகே,
1: அது ஒண்ணும் பண்ண முடியாது, இயற்கை.
0: ஆமாங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் வந்துங்க காதலித்தால் போதுமா. பாடல் வந்து பொண்ணை வச்சா பூவ வச்சா ஒன்ன வைக்க மறந்துட்டான்.
0: நன்றி. பாடல் வந்து கேட்கலாம், காதலித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து?

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

வெல்கம் பேக் அன்புள்ளங்களை. 5:23 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியாக உங்களுடைய விருப்ப பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி, ஆர்ச்சி ராகவேந்திரா. அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேர் விருப்ப பாடல் கேட்டிருக்கிறாங்க. சுமதி திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து எங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இருவர் புள்ளம் திரைப்படத்திற்காக நதி எங்கே போகிறது அப்படின்ற இந்த பாடலை கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: இருவர் புள்ளம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடி அற்புதமான பாடல், கே வி மகாதேவனோட இசையமைப்புல கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள்ல கேட்டு ரசித்தோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:27. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுதாக, அழகான மாலை பொழுதுல வாடாமலர் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து அவங்களுடைய பழைய விருப்பமான திரைப்பட பாடல்களை கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு அழைப்பாளர் வானொலியில் ஒரு எதிரொலியா இருக்கு, கொஞ்சம் தள்ளி வாங்க, அல்லது வானொலியுடைய வால்யூமை கம்மி பண்ணுங்க. சீக்கிரம் சொல்லுங்கம்மா.
1: எனக்கு உலகம் சீக்கிரம் பாலி முடிஞ்சு தங்கத்தோடு இலே தவளும் பண்ணணும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் குள்ளக்காப்பாளையத்தில் சித்ரா மாணிக்கம்.
0: எப்படி இருக்கீங்க சித்ரா மாணிக்கம்? தான் முதல் முறை நிகழ்ச்சி வரீங்களா?
1: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். இதுதான் முதல் முறை நிகழ்ச்சி வரீங்களா?
1: ஆமாப்பா.
0: ஓகே ஓகே, மிக மகிழ்ச்சிமா. எதனால இந்த பாடலை விரும்பி கேக்குறீங்க?
1: எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், உலகம் சீக்கிரம் பாலி, அது இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
0: சரிங்க.
1: சந்திரா பாடுறது நல்லா இருக்கு, சந்திரா மாமும் எம்ஜிஆர் சார் நல்ல பாடுறது நல்லா இருக்கு இந்த பாட்டு.
0: ஓகேங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாடல்
1: பாடுறது. போட்டில போட்டில பாடுறது நல்லா அழகா இருக்கு, அந்த போட் போறது.
0: சரிங்க, ஓகே ஓகே,
1: நன்றிப்பா,
0: நன்றிங்க. பாடல் கொடுத்துருவோம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக கே ஜேஸ்தாஸ், பி சுஷிலா இணைந்து பாடியது எம் எஸ் விஸ்வநாதனின் இசைமேட்டில் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டேடியோ உண்டு.

0: வெல்கம் பேக் அன்பு உறவுகளை. 5:31 ஆயாச்சு. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலரில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருப்பீங்க. நிறைய நேரங்கள் அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மெமரிஸாக எதனால் இந்த பாடல் பிடிக்கும் அப்படின்றத ரொம்ப அற்புதமாக வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் நம்மோடு பேச போகிற அடுத்த அன்பு அழைப்பாளர் வருக. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இந்த பேசுறீங்க?
1: நான் தென் பொன்மலையிலிருந்து மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறீங்க சார். வாடாமலர் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குங்க.
0: நிச்சயமா அழகாக்குறதும் இன்னும் இசையோடு அப்படியே எடுத்து செல்வதும் நீங்கள் தான்,
1: நேயர்கள் தாங்க.
0: அருமையான பாடல் கேட்போம். சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடியது கண்ணதாசனின் பாடல் வரிகளில் MS விஸ்வநாதனின் இசைமேட்டில் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியம் உண்டு.

வான் நின்று பெய்யும் மழை. தான் செல்லும் வழியில் உள்ள குளம், குட்டை, ஏரி, ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனியெல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம். நிலத்தடி நீரை பெருக்குவோம்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

வாடமலர் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் நடராஜன், ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் அன்புக்கோர் அண்ணி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேட்போம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நிகழ்ச்சியில் இணைய போகும் அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்ங்க.
1: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
2: மரத்துக்குள வட்டம் தாசுரோடு இருந்து பாலசுவரன் பேசுங்க சார். நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம் சார்.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: அனுபவி ராஜா அனுபவி படத்துலேருந்து மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் பாடலுங்க.
1: எதனால இந்த பாடல் விரும்பி கேட்குறீங்க?
2: இல்லை, அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நாகேஷ் அப்படியே நடந்து ஓடிட்டே பாடுவாருங்க. அந்த கட்டடத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துக்களை எப்படி இருக்குங்கிற அந்த வரிகளே வருங்க பாடல. அதனால அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் சார்.
1: ஓகே, மெட்ராஸ் போனால் இப்போ இந்த பாடல் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு.
2: கண்டிப்பாக சார்.
1: ஓகேங்க, பாடல் கொடுத்துருவோம். நன்றிங்க. அழைத்தமைக்கு
2: நன்றிங்க சார்.
1: அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பாடல் இதோ.
3: மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல

5:46 ஆயாச்சு. ஊட்டி எஃப்எம் 101.8 நாம கேட்டுக்கிற இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வாடாமலர் உங்களுடைய விருப்ப பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கனகரத்னம் கனியாம்பூண்டி திருப்புறம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து புதிய பறவை திரைப்படத்திற்கு ஒரு அற்புதமான பாடலை கேட்டிருக்காங்க. இதே பாடலை இன்னும் ஒரு நேயர் கோயம்புத்தூர்லேருந்து கனி அப்படின்ற நேயருமே வந்து இதே பாடலை விரும்ப கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு நேயர்களுக்காகவும் இந்த பாடல் வருது. இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 5:52 ஆயிடுச்சு. அழகழகான பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும் பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில. நம்ம கூட இணையத்துக்காக காத்திருக்கும் அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் இலக்கா ரங்கநாதன் சார்.
0: எப்படி இருக்கீங்க ரங்கநாதன்
1: சார்? நிகழ்ச்சி அருமையா இருக்கீங்க சார். நிகழ்ச்சியால கேட்டு அருமையா இருக்கீங்க.
0: நிச்சயமாக.
1: எனக்கு வந்துங்க சார், தேனிலவு படத்துல இருந்து ராஜா பாடிய பாட்டு பாடவா பாட்டு கேட்க வந்த பாடல்.
0: எந்த எதனால இந்த பாடலை விரும்பி கேக்குறீங்க
1: சார்? அது எந்த காலத்துல இந்த பாடல் மறக்கவே முடியாதுங்க சார். அன்றைய காலத்துல இந்த சென்னை தொலைக்காட்சி நிலையம், சென்னை வானொலி நிலையம் இதுலாம் அந்த பாடல் ஒளிபரும் போது மறக்கவே முடியாது. அந்த குதிரை போக மாதிரி ஜெமினி கதாநாயகி முன்னாடி போவாங்க, குதிரை போகும் ஜெமினி சார் மேல ஏறி போற மாதிரி அப்படி அந்த காட்சி நல்லா இருக்கு. அந்த காட்சி வர்ணனை பார்த்துக்கோங்க. அந்த பாடல் படிச்சிருக்கு
0: ரொம்ப அழகா வர்ணனை பண்ணீங்க. இரண்டு வரையும் அந்த பாடல் பாட முடியுமா?
1: பாட்டு பாடுவோம், பாட்டு
0: கேட்கலாம். அவ்வளவுதானா? ஓகே, நன்றிங்க. பாடல் வருது கேட்போம்.
1: நன்றிங்க சார்.
2: பாட்டு பாடவா பாட்டு பேசவா

0: தேனிலவு திரைப்படத்திற்காக ஏம் ராஜா அவர்கள் பாடிய பாடல் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவு நேர் யாருங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், ரங்கராஜ் பேசுறேங்க. நான் வேற ஆனா இதுல வந்துங்க நினைத்ததை முடிப்பவன்ல வந்துங்க பூமலை பொழிகிற பாட்டு வந்து நம்ம தெளிவா இருக்குங்க, அது போடுங்க.
0: ஓகே, கொடுத்துடலாங்க அந்த பாடல்.
1: கொடுத்துடலாங்க, கொடுத்துடலாங்க.
0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் புலமைப்பித்தனின் பாடல் வருகிறது.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது பொன்மாலை பொழுது வாடாமலர் நேர்களின் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. அழைத்து வாட்ஸ்அப் அனுப்பி தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேர்களினை கேட்கலாம். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை திரைப்பட பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு சட்டப்பேரவை சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் பசுமாடு வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியைச் சேர்ந்த உழவர் சி மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 முதல் 9:00 வரை நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி

வாட்ஸ்அப்பில் நேர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், 9:15 திரைக்காணம், 10 மணிக்கு ரவிவாசிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, இதில் என்ஆர் பிரசாந்த் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், இவையாவும் இன்றைய ஒளிபரப்பில்.

இனி நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருள் செய் பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, இதில் சுத்தமான காற்று மற்றும் நீலவான தினம் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதர், இதில் நலமுடன் வாழ, ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காணும் நிறைவாக சட்டம் அறிவோம், இதில் போலி செய்திகள் குறித்த சட்ட ஆலோசனைகள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள். தமிழில் தமிழில் செய்திகள் காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரி, புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், இதில் புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பள்ளவம், புதின தொடரின் 4 பருவம், நிறைவாக நுட்பம் கற்போம், அதிநவீன ஆன்டிவைரஸ் செயலி குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீச் திரைப்பட பாடல்கள், 9:00 முதல் 10:00 வரை ரெட்ரோ ராகங்கள் மேஜிக் மெலடிஸ், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 பயணிகள் விருப்பம், 11:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள், தலைப்பு நம்மை பக்குவப்படுத்துவது நம் வயதா நம் பொறுப்புகளா, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரை காணம், 2:15 நீலமணி நேரம் காட்டுநாயகர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம், இதில் நீலகிரி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையின் கண்காணிப்பாளர் மதியொளி அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். மூன்று மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி, இதில் உலக ஊட்டச்சத்து வாரத்தையொட்டி ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் பானு இம்ரான் அவர்களுடன் நேர்முகம், மாலை 4:00 எதிரும் புதிரும் 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள், மாலை 5:00 செய்தி சுருக்கம், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். நேர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாடுகிறார் சாதனா சர்க்கம். பாடலிடம் பெற்ற திரைப்படம் ஜோதா அக்பர் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: நேயர்களே, இனி தினந்தோறும் மாலை 6:40 வெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். நமது ஊட்டி FM 101.8 உலாவர கேட்கலாம்.
1: தேங்கி நிற்கும் நீரில் உருவாகும் சிறு உயிர்கள் மனிதர்களாகிய நமது உயிருக்கே ஆபத்தாக மாறும். வீட்டின் சுற்றுப்புறத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வோம். டெங்கு போன்ற கொடிய நோய் பரப்பும் கொசுக்களுக்கு பாய் சொல்வோம்.
2: ஆறறிவு கொண்ட மனிதர்கள் நெகிழி பொருட்களை பயன்படுத்திவிட்டு வீதிகளிலும் வனங்களிலும் வீசி எறிவதால் பாதிக்கப்படுவது 5 அறிவு கொண்ட விலங்குகளும் பறவைகளும் தான். நெகிழி பொருட்களை பயன்படுத்திய பின் முறையாக தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படையுங்கள். நம் சிறு அலட்சியம் ஒரு உயிருக்கு ஊறு விளைவிக்கும். சிந்திப்போம்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ் ஆ?
3: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
2: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
4: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
3: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குவஹாட்டியில் கல்லூரி ஒன்றின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் தரமான கல்வி, ஆராய்ச்சி மற்றும் நற்பண்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை

0: அளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான இரண்டு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி அகழாய்வுப் பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பூம்புகாரில் 3ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: அகழ்வாராய்ச்சி தொடங்கி வச்ச இந்த பீரியட்ல பார்க்கும் பொழுது இந்த பானை ஓடுகள் வந்து நிறைய தென்பட்டது. இந்த பானை ஓடுகள்ங்கிறது எர்த்வர்ம்னு சொல்லுவோம். அதுல 2-3 வகையா இருக்கு. அதெல்லாம் எடுத்து நாங்க ஆராய்ச்சியில அந்த இது டேட்டிங்ல அனுப்ப போறோம். ஒன்னு நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள், அது வந்து அதோட வடிவம் நிறத்தை பார்க்கும் பொழுது கட்டாயமாக அது ஒரு சங்க காலத்தை சேர்ந்ததா இருக்கலாம். 2, பல நாடுகள் பல நகரங்களிலிருந்து வந்த பானை ஓடுகள் எல்லாம் கிடைக்குது. அப்ப இது ஒரு வணிக நகரம், இது பல நாடுகளின் பண்பாட்டு நகரம், இது ஒரு கலை நகரம், இது ஒரு மாபெரும் பொக்கிஷமான ஒரு நகரம் என்பது தெரிய வருகிறது. ஒருவேளை அது கப்பல்ல இருந்து கூட கீழே விழுந்திருக்கலாமே. அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் நம்ம பார்க்கிற பொழுது பானை விடலாம். ஆனா அங்க போகும் பொழுது கல் ஸ்ட்ரக்சர் சில இடங்கள்ல தென்பட்ட ஆதாரங்களையும் நம்ம வந்து எடுத்து இது பண்ணிருக்கிறோம். பூம்புகாரில் கடல் அகழ்வாராய்ச்சி தொடரும், புதிய சரித்திரம் உச்சத்தை தொடும். மீண்டும் மீண்டும் தமிழர்கள் இந்த உலகத்துக்கே நாகரிகத்தின் தாய்மொழியாக இருந்தார்கள் என்பத உண்மை விழுகிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதை விட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு மாற்று திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல் மணிகளை பாதுகாக்க தவைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு

0: பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை பாதுகாப்பான கிடங்குகளுக்கு உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. நாகை மாவட்டம் சிக்கல் செல்லமுத்து மாரியம்மன் கோவில் திரு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வார விடுமுறையையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 60,000-க்கும் மேற்பட்ட தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் பூர்வன்ஷ் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி தத்லா ஆஷிர்தா ராஜு இணையும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாங் யூ ஜி டிங் இணையை வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஐசக் பெக்ராஃப்டை வென்றார். போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 வரிசையிலும் இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். கேட்கும் முன்
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: எங்க இருக்க?
6: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேஒய்சியும் அப்டேட் பண்ணனும்.
3: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேஒய்சில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
7: மத்த சேஞ்சஸ்க்கு
3: வீட்டுல இருந்தே வீடியோ கேஒய்சி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேஒய்சி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேஒய்சியை புதுப்பிக்கணும்.
7: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
3: RBI சொல்கிறது,
8: கேஒய்சி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
9: ನಾಕು ಬಿಟ್ಟ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ FM 101.8. ನಂಗ ಜನವು ಸಂತೋ ನಂಗ ಊಟಿ FM ದೋಗ 641 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಕೀರ್ತನ. ಈ ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಒಂದೊಂದು ಜನವು ಒಂದೊಂದು ಮಾಕೆಯಾನ ಪಾಡಲ್ಗಳು. ಇಲ್ಲ ಸಂತೋಷ, ದುಃಖ, ಆನಂದ, ಯೋಸನೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಲಂದ ಒಂದು ಕಲವಿಯ ನಂಗ ಜನ ಜನಗೂ ಕೇತುಂದಿದ್ದ. ನಿಂಗ ಆರ್ವವ ಕೇಪ ಈ ಕಥೆಯ ನಾ ನಿಂಗಾಗಿ ಪ್ಲೇ ಮಾಡಿದೆ. ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಂಗ ಕೇಪ ಈ ಕಥೆ ಏನಾದೇಗಿ ನಿಂಗವೋ ಕೇತು ನೋಡಿವಿ.

0: நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து ஆறு நலவத்துந்தா இழுமணி கெட்டா நாங்க ஊட்டி FM 101.8 தோக கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிட்ட பாட்டு நிங்கவ தேடி வந்துற கவனமாடி கேத்து நொடிவி. நாயகோ இதே ஜாமதோகே நான் நிங்கவ சந்திச்சினே.
1: சில நொடிகளில் தொடர்வது சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்தர விமர்சனம்.

0: ஆகாஷ்வாணி. தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: தமிழக சட்டப்பேரவையில் இந்த வாரம் திங்கள் முதல் வியாழன் வரை நடைபெற்ற பேரவை நடவடிக்கைகளின்போது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட புதிய தலைமைச் செயலகம் அமைவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும், காவல்துறை, உள்துறை, வேளாண்மை, பால்வளம், கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும், துறை அமைச்சர்கள் வெளியிட்ட அறிவிப்புகளும் பிரதானமாக அமைந்தன. திங்கட்கிழமையன்று பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பால் கொள்முதல் விலையை ஏற்கனவே உயர்த்தி அறிவித்திருந்த 41 ரூபாயிலிருந்து மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாயாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது என்று கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் கிராமத்தில் செமி கண்டக்டர் மற்றும் மின்சாதன உற்பத்தி பூங்கா 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் கோயம்புத்தூர் நகரில் டிஜிட்டல் நிதி மையம் ஒன்று பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் திருச்சி மண்டலத்தில் பன்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்றும் அமைக்கப்படும் என்றும், 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடர் அமைப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்த முதலமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் 196 புதிய துணைமின் நிலையங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய 15 கிலோமீட்டர் நீளத்திற்கான புதிய மின்பாதைகள் அமைக்கப்படும் என்றார். மேலும் தூத்துக்குடி அனல்மின் நிலைய வளாகத்தில் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட நியூ சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் நிறுவப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். பேரவையில் அன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாட்டில் விரைவில் 10 ஒலிம்பிக் மையங்கள் உலகத்தரத்தில் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நீக்கப்பட்ட தகவல்களை பலர் தொடர்ந்து ரீல்ஸாக வெளியிடுகிறார்கள் என்று திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குறிப்பிட்டதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி வி பிரபாகர், இதுகுறித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அளவிற்கான கருத்துக்களை பேசுவதை உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், அவையின் மரபு, விதி மற்றும் கண்ணியத்தை காக்கும் வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். பேரவையில் திங்களன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, வேளாண்மை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 12 உறுப்பினர்கள் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். விவாதங்களுக்கு இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விக்னேஷ், திரு வினோத் ஆகியோர் பதிலளித்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். செவ்வாய்க்கிழமையன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரமான விளையாட்டு கட்டமைப்பை உருவாக்குவது, நியாய விலை கடைகளில் குறைந்த விலையில் வெங்காயம் விற்பனை செய்வது, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அதிக கட்டணம் வசூல் செய்வதை தடுப்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. திருவண்ணாமலையில் மலை அடிவாரத்தில் குடியிருக்கும் 1,535 குடியிருப்புகளை காலி செய்ய வருவாய்த்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக கொறடா திரு ஏ வ வேலு மற்றும் அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கொண்டு வந்து பேசினர். அந்த பகுதியில் குடியிருக்கும் மக்களை காலி செய்யாமல் முறைப்படி அவர்களுக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும் என்றும், வீடுகளை காலி செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி பேசினர். இதற்கு பதிலளித்து பேசிய வருவாய்த்துறை அமைச்சரும் அவை முன்னவருமான திரு கே ஏ செங்கோட்டையன், அங்கு குடியிருக்கும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும், விரைவில் நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வதுடன் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அங்கு வசிக்கும் மக்களுக்கு விரைந்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அன்றைய தினம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் பேசுகையில், விலை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு உரிய தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ஈரான் போர் மற்றும் வாகன எரிபொருள் விலையேற்றத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாக தெரிவித்த அவர், மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் வழங்க அரசு முடிவெடுத்துள்ளதாகவும், இந்த வகையில் முதல்கட்டமாக 1,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நகரப்பகுதிகளில் குடும்ப அட்டை ஒன்றுக்கு 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய் என்ற விலையில் வழங்கப்படும் என்றும் கூறினார். செவ்வாய் என்று பேரவையில் வீட்டு வசதித்துறை, கைத்தறி மற்றும் கதர்துறை, தொழிலாளர் நலத்துறை, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை அமைச்சர்கள் திரு ராஜ்குமார், திரு விஜய் பாலாஜி, திரு முகமது பர்வேஸ், திரு மதன் ராஜா ஆகியோர் தாக்கல் செய்து அவரவர் துறை தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டனா். புதன்கிழமையன்று விதி 110 கீழ் அறிக்கை வெளியிட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், சென்னை அடுத்த மீஞ்சூர் பகுதியில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மதுரை கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள் மற்றும் 20 பேரூராட்சிகளின் குடிநீர் வசதியை மேம்படுத்துவதற்காக 1,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் கூறினார். சென்னை கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறனை அதிகரிக்க 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள 40 ஆண்டுகள் பழமையான பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க முதல்கட்டமாக 2,400 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும், இதற்கான பணிகள் நடப்பாண்டிலேயே மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். நாகர்கோவில் பகுதிகளிலும், சென்னை அடுத்த குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் அவர் கூறினார். ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அன்றைய தினம் தெரிவித்த முதலமைச்சர், கடந்த 2021 முதல் நடப்பாண்டு மே மாதம் வரையிலும் முந்தைய ஆட்சியின்போது விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டபோது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலமாக மேசையை தட்டி வரவேற்றனர். புதனன்று பேரவையில் பால்வளம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை அமைச்சர்கள் திருமதி விஜயலட்சுமி, திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி ஆகியோர் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டனர். அன்றைய தினம் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மாற்று தலைவரான திருமதி சத்யபாமா பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமர்ந்து அவையை நடத்திக் கொண்டிருந்த நேரத்தில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுந்து, லேடி வெலிங்டன் மகாராணி அளித்த பாரம்பரியமிக்க இந்த பேரவைத் தலைவரின் இருக்கையில் ஒரு பெண் தலைவர் அமர்ந்து அவையை நடத்துவது பெருமைக்குரிய செயல் என்று கூறியபோது அமைச்சர்கள் உள்ளிட்ட அவை உறுப்பினர்கள் அனைவரும் மேசையை தட்டி வரவேற்றனர். அந்த நேரத்தில் பேரவைக்குள் வந்து தலைவர் இருக்கையில் அமர்ந்த திரு ஜே சி டி பிரபாகரும், திருமதி சத்யபாமா மாற்றுத் தலைவராக சிறப்பாக செயல்பட்டார் என்று கூறி அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன், இனி அடிக்கடி பேரவையில் மாற்றுத் தலைவர்கள் அமர வைக்கப்படுவார்கள் என்றார். வியாழக்கிழமையன்று விதி 110 கீழ் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் கொண்டு வந்த தனி தீர்மானமும், அன்றைய தினம் பேரவையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரிடையே நடைபெற்ற காரசார விவாதமும் கருத்து மோதல்களும், அதன் விளைவாக அவ்வப்போது எழுந்த சலசலப்பு, கூச்சல், குழப்பம், அமளியும் பேரவை நடவடிக்கைகளை சூடாக்கியது. சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த தமிழ்நாடு ஒலிம்பிக் நகரம் அமைக்கப்படும், புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் உருவாக்கப்படும், 1,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய வளாகம் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் அன்றைய தினம் முக்கிய இடம்பெற்றன. அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை வியாழனன்று அறிமுகப்படுத்தி பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ் மொழியை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதன்மையான நீதிமன்ற மொழியாக அங்கீகரிப்பதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பாக மாநில சட்டப்பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் வரவேற்று பேசியதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அன்றைய தினம் பேரவையில் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கான மானிய கோரிக்கைகளை முதலமைச்சர் தாக்கல் செய்து 59 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசுகையில் அவையின் நடவடிக்கைகள் சூடேற தொடங்கின. திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராதவர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திருமதி கமலி, அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் அடிக்கடி எழுந்து உரிய பதில்களையும் விளக்கங்களையும் தெரிவித்தனர். இந்த நேரத்தில் அரசியல் ரீதியிலான சில விமர்சனங்களை ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைத்த போது இரு தரப்பினரும் அவ்வப்போது எழுந்து ஒருவரை நோக்கி ஒருவர் ஆவேசமாக குரல் எழுப்பியதால் அவையில் கூச்சல் குழப்பம் அமளி நிலவியது. மொத்தத்தில் இந்த வார அவை நடவடிக்கைகளில் இடையிடையே சலசலப்பும் கூச்சல் குழப்பமும் நிலவிய போதிலும் ஆரோக்கியமான விவாதங்களும் காரசாரமான கருத்து மோதல்களும் இடம்பெற்றன.
0: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:15 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார்.
2: மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுரிமைய கூட்டரங்கில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 2026 மாவட்ட வாழ்விட மேம்பாட்டு குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா, மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யஸ்ரீ, தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய செயற்பொறியாளர் மதிவேலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சிகளில் வீடு வீடாக சென்று வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்படுவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். முத்தியால்பேட்டை ஊராட்சியில் இயங்கி வரும் நியாய விலை கடையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருள்களின் இருப்பு நிலை குறித்து கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுரிமைய கூட்டரங்கில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உங்களுக்கிடையே உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த குடியிருப்புகளுக்கு ஊராட்சியில் மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் இருந்து தினசரி விநியோகிக்கப்படும் குடிநீரில் குளோரின் கலந்து முறையாக வழங்கப்படுகிறதா என்பதை, வீட்டில் உள்ள தண்ணீரினை குளோரின் பரிசோதனை செய்து தண்ணீரின் தரத்தினை உறுதி செய்தார். தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அரசு மருத்துவமனை மற்றும் நத்தான் நல்லூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் மையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வாலாஜாபாத் பேரூராட்சியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் ஆயுஷ் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையம் மற்றும் அரசு சித்த மருத்துவமனையை பார்வையிட்டு மருத்துவரிடம் மையத்தில் சிகிச்சை வருபவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மற்றும் உத்தரமேரூர் வட்டத்துக்குட்பட்ட கருவேப்பம்புண்டி, தினையாம்புண்டி மற்றும் களியாம்புண்டி ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உத்தரமேரூர் வட்டம் கருவேப்பம்புண்டி ஊராட்சியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை பார்வையிட்டு மையத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் குழந்தைகளின் வருகை பதிவேட்டினை ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளின் பராமரிப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்து குழந்தைகளின் எடை, உயரம், ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் விவரங்கள் கேட்டறிந்தார். மேலும் கிராமத்தில் ஊட்டச்சத்து பிரச்சனைகள் கொண்ட கர்ப்பிணி தாய்மார்கள், வளர் இளம் பெண்கள் விவரங்கள், அவர்களை கண்காணித்து எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டார். இவ்விவரங்களை தினசரி கைபேசி செயலில் பதிவேற்றம் இருக்கிறதா என்பதையும் பார்வையிட்டார். காஞ்சிபுரம் காரப்பேட்டையில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் இலவசமாக எம்பிராய்டரி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இம்மையத்தின் இயக்குநர் கருப்பசாமி கூறுகையில்,
3: காஞ்சிபுரத்துல எங்க பயிற்சி நிறுவனத்துல 39 வகையான பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சியில பயனடைந்தவங்க மட்டும் இதுவரைக்குமே 10,236 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த பயிற்சியில் எல்லா வகையான பயிற்சி கொடுக்கிறோம். காஞ்சிபுரம் சுற்றுப்புற ஊரக கிராம பகுதியிலிருந்து நிறைய பெண்கள், ஆண்கள் எல்லாரும் வந்து இந்த பயிற்சியில கலந்து பயனடைஞ்சிருக்காங்க. இதற்கு வந்து மத்திய அரசும் இந்த இந்தியன் வங்கி ஊரக சுயவளர்ப்பு பயிற்சி நிறுவனமும் முக்கிய காரணம்.
2: இது குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில்,
4: என்னோட பேர் கோமதி, நான் காஞ்சிபுரம் சின்னயங்குளம் கிராமத்துல இருந்து வரேன். இந்தியன் பேங்க்ல வந்து சுயதொழில் நிறுவனம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஆரி சொல்லி தராங்க. ஆரியில ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஸ்டிச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தராங்க. இது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இந்தியன் வங்கிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசுக்கும் மிகவும் நன்றி.
5: என் பேர் வந்து சசிகலா. நான் வந்து இந்தியன் வங்கி தொழில் முயற்சி நிலையத்துல பயிற்சி கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது வந்து இலவச பயிற்சி. இதுல வந்து ஒரு தையல் தைச்ச பிளவுஸ்ல வந்து எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்றது, பிளவுஸ் டிசைன் எப்படி பண்றது ஆரியில அப்படின்றதெல்லாம் வந்து கத்துக் கொடுத்துருக்காங்க.
0: இதுவரை இடம்பெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
6: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் நலன் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத் துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ரியாத்தில் இன்று அந்நாட்டு அமைச்சர் திரு அகமது பின் சுலைமான் அல் ரஜியுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இந்த முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் திறன் மேம்பாடு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அமைச்சர் அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்கவுள்ளார். சவுதி அரேபியாவில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திரு கீர்த்தி வர்தன் சிங் சந்தித்து பேசவுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் அதிக அளவில் தங்கியிருந்ததாக கருதப்படும் இக்கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியுள்ள எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் 18 தீயணைப்பு வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து தில்லி துணைநிலை ஆளுநர்

0: திரு தரண்ஜித் சிங் சாந்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து மீட்பு பணியை விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் உள்ள கட்டடங்களில் வசிக்கும் மக்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர், இருவர் காயமடைந்தனர். அம்மாநிலத்தின் சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் கூட்டாக மேற்கொண்ட சோதனையின்போது ஐக்கிய குக்கி தேசிய படையைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த முகாம்களில் நடத்தப்பட்ட சோதனையின்போது AK-56 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள், சீருடைகள், தகவல் ஒளிபரப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளது. அப்பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கி உள்ளனரா என்பதை கண்டறிய மலையடிவார கிராமங்களில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்யாததால் அம்மாநிலத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை மறுத்துள்ளது. பஞ்சாபில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தாமதமின்றி நிலக்கரி எடுத்துச் செல்லும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பஞ்சாப் உட்பட நாடு முழுவதும் தடையற்ற மின் உற்பத்தி செய்ய ஏதுவாக போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்ய கோல் இந்தியா நிறுவனம் உறுதி பூண்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர், நகரமன்ற தலைவர் பதவிகளுக்கு நேரடி தேர்தல் நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான நெறிமுறைகளையும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாநகராட்சி மேயர், நகரமன்ற தலைவர், நகர பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கு நேரடி தேர்தலும், துணை மேயர், நகரமன்ற துணைத் தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தலும் நடத்தப்படும். இவர்களது பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஷெட்யூல்டு வகுப்பினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க ஏதுவாக வரும் 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்த பிரிவுகளைச் சேர்ந்த வாக்காளர் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தை போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத மாநிலமாக மாற்றும் வகையில் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களிலும் 7 நாட்களுக்குள் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவுகளை அமைக்க அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான உத்தரவை குஜராத் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர சிங் மாலிக் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்பான குற்ற வழக்குகளை இந்த பிரத்யேக பிரிவினர் விரைந்து விசாரிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் கடும் நடவடிக்கை காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 3700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5346 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குஜராத் காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மேலும் பலர் பந்தல்கன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சாகர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இம்மாநிலத்தின் சாகர் மாவட்டம் பந்தா தாலுகாவில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

0: கூறியுள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் செயல்பட்டு வந்த 6 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மதுபானங்களும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் இன்று கீவ் நகருக்கு சென்றுள்ளனர். அமெரிக்க பிரதிநிதிகள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜேரட் குஷ்னர் ஆகியோர் மாஸ்கோவில் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து யுக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க தயார் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியும் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மேற்குவங்கம், பீகார், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் நாளை வரை இதே நிலை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கட்டில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை தொடரும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் சியாங் யூ ஜீட்டிங் இணையை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஏஷாஸ் ரெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-12 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஜாகப் மசூரக்கை வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் தகுதிச் சுற்றில் இந்தியாவின் ஷீதல் தேவி முதலிடத்தை பிடித்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சே சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்தா முகர்ஜி, சிண்ட்ரலா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கீவ் நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8, நேரம் 7:25.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: இனி கேட்கலாம் வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17-19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 9-12 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். பட்டாணி பயிரில் ஃபுசேரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள

வேண்டும். கார்பன் டாசும் ஒரு கிலோவிற்கு 2 கிராம் விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் நனைக்க தெளிக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட்டில் நுற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோசிலியம் லிலாசினம் 1 ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். முட்டைக்கோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

உருளைக்கிழங்கு பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடை காலத்தில் ஒளிப்பொறியை நிறுவவும், தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும். இதன் மூலம் பறவைகள் அந்துப்பூச்சி புழுக்களை வேட்டையாடுவதற்கு ஏதுவாக அவற்றை வெளிப்படுத்தலாம். தாக்கப்பட்ட கிழங்கில் பெரிய குழிகள் உண்டாகி நாளடைவில் கிழங்கு அழுகிவிடும். ட்ரைக்கோடர்மா, பேசிலிஸ் மற்றும் மெட்டாரைசியம் போன்ற உயிர் பூச்சி கொல்லிகளை பயன்படுத்தி புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். செடிகளை நட்ட ஒரு நாள் கழித்து மாலை நேரங்களில் அவற்றின் கழுத்து பகுதியில் 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் குளோர்ஃபைரி ஃபோஸ் அல்லது குயினல் ஃபோஸ் மருந்தை நன்கு ஊற்றவும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பலம் அல்லது பேசிலிஸ் அப்டலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி அல்லது ஊதாநிற கருகல் நோய் ஏற்படுவதை தவிர்க்க மான்கோசிப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேர்களை வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

இன்றைய நிகழ்ச்சியில் பசுமாடு வளர்ப்பு குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

நிகழ்ச்சியின் துவக்கமாக பசுமாடு வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியைச் சேர்ந்த உழவர் சி மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.

0: வணக்கம், நமது ஆகாசவாணி நிலையத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திக்கீங்க.
1: வணக்கங்க, என் பேர் மணிவண்ணன், சோலூர் பகுதியிலிருந்து வந்திருக்கேங்க.
0: நீங்க எந்த வகை மாடு வச்சிருக்கீங்க, எத்தனை பசுமாடுகள் உங்ககிட்ட இருக்கு?
2: 5-6 மாடு இருக்குங்க, அதுல எச்எஃப் மாடு தான் அதிகமா இருக்குங்க. மலை

0: மாடை வந்து சாக்கை வச்சு தொடச்சி அது குளிர் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. அது ஏன்னா அது சூடாக இருந்தால் தான் அதுக்கு இல்லைன்னா ஜன்னி பிடிச்ச மாதிரி ஆயிருங்க கோல்ட் ஆச்சுன்னா.
1: மழை காலத்தில் வந்து எப்படி பாதுகாக்கிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க?
0: மழை காலத்தில் வந்துங்க மாடு மேய போயிட்டு வந்துச்சு, நாங்கள் அது வந்த உடனே ஒரு கோணி சாக்கு எடுத்து அது உடம்பு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தொடச்சிங்க, அதுக்கப்புறம் அதை தொழுவத்தில் கட்டி போட்டுங்க, அதுக்கான தலை தேகை அதெல்லாம் அடியில் விரிச்சிட்டுங்க, அதுக்கப்புறம் மாடை கட்டி போட்டு சூடான தண்ணியில் தீவனத்தை போட்டு கொடுத்தா அது ஜன்னி வராமல் இருக்குங்க.
1: சரிங்க, இப்போ இந்த பசுமாடு வளர்ப்பில் மழை காலத்தில் எப்படி பராமரிக்கணும்ன்ற சொல்லிட்டீங்க. இந்த வருஷம் மழை கம்மி, அதிகமான வெயில், வறட்சியாக இருக்குது, இந்த நேரத்தில் வந்து பசுமாடை வந்து எப்படி பராமரிக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
2: இந்த வருஷம் அதிகமாக வெயில் இருக்கிறதுனாலங்க மாடை வந்து மரத்து நிழலில் கட்டி போட்டுங்க, அதுக்கு தேவையான தண்ணி வச்சுட்டுங்க, நம்ம கிடைக்கிற புல்லை எடுத்துகிட்டு வந்துங்க அதுக்கு போட்டு பார்த்துக்கணுங்க, அடிக்கடி மாடை போய் பாதுகாப்பாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலங்க இந்த வருஷம் மழை காலத்தில் இருக்கிற மாதிரி இல்லைங்க, வறட்சியாக இருக்கிறதுனால மாடை கட்டி மரத்து நிழலில் கட்டி போட்டு தான் வளர்த்துட்டு இருக்கிறாங்க.
1: தீவன முறை பசுமாடில் வந்து தீவன முறை வந்து என்னென்ன கொடுக்குறீங்க?
0: தீவன முறையில் வந்துங்க பசுமாட்டுக்கு சீமை பில்லுங்க.
1: சரிங்க, இந்த வருஷம் அதிகமான வறட்சி ஏற்பட்டிருக்கு, மழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பசுந்தீவனம் கிடைக்குதுங்களா?
2: இந்த வருஷம் பசுந்தீவனம் கிடைக்கிறது இல்லைங்க, அதனால தாங்க உலர் தீவனத்தை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஏன்னா மழை இல்லை, வறட்சி அதிகமாக இருக்கிறதுனால உலர் தீவனங்களை மட்டும்தான் இப்போதைக்கு மாட்டுக்கு கொடுத்துட்ருக்குங்க. பசுந்தீவனம் இந்த வருஷம் கிடைக்கலங்க. அங்கங்கே ஏதோ ஒரு கேரட் தலையோ இல்லை பீட்ரூட் தலையோ ஏதோ கிடைச்சிச்சின்னா அதை கொண்டு வந்து அப்பப்போ அதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட வேண்டியதாக இருக்குங்க.
1: என்னென்ன நோய்கள் வந்து தாக்கும், அப்படி நோய்கள் தாக்குச்சுன்னா அதுக்கான முதலுதவி என்னென்ன செய்வீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: மாடுங்களுக்கு நோய் வந்து கோமாரி நோய் தாக்குங்க, அது நாக்குலேயும் உடம்புலாம் கொப்பு கொப்பளமாக வருங்க, அது முதலுதவி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மடி நோய்ங்க, அது ஒன்று இருக்குங்க, அதுக்கு என்ன பண்ணுன்றது சொல்கிறாங்க. கோமாரி நோய்க்கு வந்துங்க வாய்க்கு புண்ணுக்கு ஒரு முழு தேங்காய் எல்லாம் சுரண்டிங்க, ஒரு மஞ்சத்தூள் ஒரு 100 கிராமு, வெங்காயம் ஒரு 30 கிராமு, பனை வெள்ளம் அது ஒரு 200 கிராமு எல்லாம் கலந்து 2 நேரமும் கொடுத்துட்டு வந்தால் புண் ஆறிடுங்க. அதே காலு புண்ணுக்கு வந்துங்க மஞ்சத்தூள் உப்பு கலந்துட்டு அதில் தேய்ச்சி விட்டுட்டுங்க, தேய்ச்சதுக்கப்புறம் திருப்பியும் கழுவி மஞ்சத்தூளை தேய்ச்சி அந்த புண்ணாக இருக்க இடத்துக்கு வேப்பெண்ணை தேய்க்கணுங்க. வேப்பெண்ணை எதுக்காக தேய்க்கிறோன்னா அந்த புண்ணுங்களில் வந்து அந்த ஈங்கை வந்து உட்காந்து புண்ணை பெருசு பண்ணக்கூடாதுன்றதுக்காக வேப்பெண்ணை தேய்க்கிறாங்க.
1: வெயில் காலத்தில் வந்து என்னென்ன நோய்கள் தாக்கும் பசுமாட்டுக்கு, அதுக்கான பராமரிப்பு என்னென்ன பண்ணுறீங்க?
0: வெயிலில் நோய்ங்க அவ்வளோ தாக்குறதுக்கான வாய்ப்பு கம்மிங்க, மழை டைமில் தான் நோய்ங்க அதிகமாக தாக்கும், வெயில் டைம்லனா நோய்ங்க தாக்குறதுக்கு கம்மிங்க. வெயில் டைமில் வந்து மாட்டுங்களுக்கு வந்து இந்த ஈக்கள் தான் கடி ஜாஸ்தியாக இது பண்ணுங்க, அப்போ எப்போ பாரு வாழை ஆட்டிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு நம்ம வந்து டெய்லியும் குளிக்கப்பாட்டி மஞ்சத்தூள் தேய்ச்சி விட்டோம்னா அதுக்கு வந்து அந்த கொசுக்கள் ஈக்கள் வந்து தீண்டாதுங்க.
1: இந்த கோமாரி நோய் வாய்ப்புன்னு சொன்னீங்க இல்லைங்களா,
0: ஆமாங்க,
1: அதுக்கான தடுப்பூசிகள் வந்து போட வைக்கிறது இல்லைங்களா, இல்லை நீங்கள் பாரம்பரிய முறையில் வந்து ஏதாவது பண்ணுறீங்களா?
0: இல்லை நம்ம வந்து பாரம்பரிய முறையில் தான் பண்ணுறதுங்க. அந்த பாரம்பரிய முறையில் செஞ்சு நம்ம தெரிஞ்சது இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அது செஞ்சு சரியாகாமல் போனால்தான் நம்ம மருத்துவ டாக்டரை போய் அணுகி இந்த மாதிரி இருக்குங்க, எங்களுக்கு வந்து அந்த மாட்டுக்கு கொஞ்சம் முதலுதவி சிகிச்சை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன்னா பாரம்பரியமாக சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறது நம்ம நாட்டு வைத்தியத்தை முக்கியங்க, அது செஞ்சு குணமாகலைன்னா தான் நம்ம மருத்துவரை கூப்பிட்டு சார் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோங்க அதுக்கு சரியாகாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்து அவங்க தடுப்பூசியோ இல்லை வேறு ஏதாவது மருந்தோ பவுடரோ ஏதோ கொடுத்துட்டு போவாங்க.
1: சரி, இப்போ வந்து வாய்ப்புண்ணு நோய் கோமாரி நோய் சொல்லிட்டீங்க, பசுமாட்டுக்கு வந்து அந்த நோய்கள் மட்டும் தான் தாக்குங்களா இல்லை வேறு வேறு நோய்கள் வந்து தாக்குமா?
0: வேறு
1: மட்டும் இருக்குங்களா?
0: இல்லை நோய்ங்க இருக்குங்க. மடி நோயின்றது அது மாட்டுக்கு ஒரு முக்கியமான நோய்ங்க, அது மடி நோய். அது வந்துங்க நம்ம பால் சரியாக கறக்காமல் போனால் இல்லை நுண்ணுயிர்கள் அது தாக்குனாலும் மடியில் வந்து கட்டி இருக்கும், அப்படியே கட்டி மாதிரியா இருக்கும் மடியில். அதை வந்து எப்படி கரைக்கிறது, நாங்கள் சோற்று கத்தால ஒரு 1/4 கிலோங்க, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடிங்க, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு, சுண்ணாம்புனா நம்ம வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்புங்க, அது அதிகமாக இல்லைங்க, அதிகமாக எடுத்தால் அது வெந்துருங்க, அது ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 கிராமு அதை இடெல்லாம் எடுத்து ஆட்டங்கல்ல அரைச்சிங்க, டெய்லியும் 2 தடவை 3 தடவை தேய்ச்சிட்டே வந்தோம்னா அந்த மடி நோய் கம்மியாயிருங்க.
1: இப்போ வந்து மடி நோய் வர்றதுக்கான காரணம் வந்து என்னென்ன இருக்குங்க?
0: மடி நோய் காரணத்துக்கு வந்து அது தாங்க மடியில் நம்ம வந்து சரியாக பால் கறக்க முடியாத தெம்பு இல்லாமல் போயிடுது இல்லைங்களா. ஒரு சிலருக்கு மாடுக்கு பால் கறக்க முடியாதுங்க, எல்லா டைமும் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க, ஏன்னா ஒரு நாள் 5 மணிக்கு

0: வேலைக்கு வந்துருங்க. ஒரு ஒரு நாள் 7 மணிக்கு 8 மணிக்கு வருங்க. நமக்கு அந்த டைமில் வந்து அதுங்களுக்கு அதை பராமரிக்கிறது பார்க்குவோங்க. வந்த உடனே தொடச்சி விட்டு மாடை கட்டி பெடுத்தலாம் விரிச்சிட்டு கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் பீச்சுறதுக்கு தான் பார்ப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு பூச்சிங்க ஏதாவது பட்டிருக்கா அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்காது. 5 மணிக்கு வந்துச்சுன்னா நமக்கு டைம் இருக்குங்க. 7 மணி வரைக்கும் பால் கறக்கிற வரைக்கும் டைம் இருக்குங்க. அந்த டைமிங்கு வரைக்கும் என்ன மாட்டில் என்ன இருக்குது, உண்ணி ஏதாவது ஒட்டி இருக்குதா, வேறு ஏதாவது பூச்சிங்க இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கலாங்க. அந்த சாக்கில் துடைக்கக்குள்ளவே எல்லாம் தெரிஞ்சிருங்க. நமக்கு மாடுங்க தொழுவத்துக்கு வர்றதுக்கே டைம் ஆச்சுன்னா அதை நம்ம பார்க்குறதுக்கு டைமே இருக்காதுங்க. ஏன்னா கண்குட்டிக்கு பால் விடணுங்க. 5 மணிக்கு கொட்டாய்க்கு வந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்குங்க. நமக்கு அந்த மாடு வேலை பார்க்குறதுக்கு சரியாக இருக்குங்க. டைமிங்கு காட்டில் மேய்ஞ்சிட்டு வர்றது டைம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அதனால தான் இந்த மடி நோய் அதிகமாக வருதுங்க.
1: சரிங்க, அது எதனால் வருதுங்க? அது
0: அந்த நோய்க்குறி எதனால் வர்றதுக்கான காரணம் என்னங்க, கொட்டகை வந்து சுகாதாரமாக இல்லாததுனால ஒன்றுங்க. கொட்டகை அமைத்திருக்க இடம் வந்து சுகாதாரமாக இருக்காதுங்க. கொட்டகை வந்து இப்போ ஃபேக்ட்ரிங்க பக்கத்தில், கழிவு நீர் போகிற இடத்து பக்கத்தில், அங்கெல்லாம் கொசுங்க அந்த வாயு அது இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்தால் அது ஒரு காரணங்க. ரெண்டாவது, தவறான முறையில் பால் கறக்கிறதுங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான் கறப்பாங்க. வலது பக்கம் உட்காந்து கறக்கிறது தான் சரியான முறைங்க. சிலர் இடது பக்கம் உட்காந்து கறக்குவாங்க, சிலர் மாற ஒரு மாதிரி இழுப்பாங்க. அது மாற வந்து விளக்கெண்ணை போட்டால் நல்லா அப்படியே இழுத்தா வரணுங்க. நம்ம விளக்கெண்ணையை போடாமல் அப்படியே போட்டு இழுத்தா அதில் வர்றதுக்கு ஒரு அறிகுறிங்க. காம்பு அதிகமாக இழுத்தல் அதனாலேயே வர்றதுங்க. அது எதனால என்னங்க, காம்பு வந்து இழுத்தலைன்னா பால் அது எவ்வளோ தருதோ அவ்வளோத்தாங்க. நமக்கு தெரியுங்க, ஒரு மாடு ஒரு 5 லிட்டர் கறக்குதா பாத்திரத்தில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருங்க. நமக்கு 5 லிட்டர் கறந்துருக்கு இவ்வளோத்தா, அதுக்கு மேலேயும் இழுக்கிற வருமான்னு இழுக்கிற பாருங்க, அதுலேயும் அந்த மடி நோய் வர்றதுங்க.
1: ஒரு பசுமாடு வளர்ப்பில் இந்த நோய்களெல்லாம் சொன்னீங்க.
0: ஆமாங்க.
1: முக்கியமாக இந்த பண்ணை பராமரிப்பு, அதாவது கொட்டகை பராமரிப்பு எப்படி இருக்கணுங்க?
0: கொட்டகையும் பாதுகாப்பு எப்படின்னாங்க, கொட்டகை வந்து மாடுகள் இருக்கும் கொட்டகையை வந்து தூய்மையாக வச்சுக்கணுங்க. அதை தொடச்சி கழுவி தரையாக இருந்தால் நல்லா சுத்தமாக கூட்டி அதை எப்போவும் காஞ்ச மாதிரியே வச்சுக்கணுங்க. அடுத்து வந்துங்க, கொட்டாய் எப்போவும் சூரிய ஒளி இருக்கிற இடத்துல தான், மாடுகளுக்கு சூரிய ஒளி படுற மாதிரி தான் வைக்கணுங்க. அடுத்தது இந்த சாணமும் கோமியத்தையும் தேங்க விடக்கூடாதுங்க. அதனால் வந்து கொசு அதிகமாக வருங்க. டெய்லியும் நாளுக்கு நாள் ஏதாவது மஞ்சள் தண்ணியோ இல்லை நமக்கு வசதியாக இருந்த லைசாலோ ஏதோ தெளிச்சோம்னா உள்ள கொசுங்களோ இல்லை ஈயங்களோ இருக்காதுங்க. எப்போவும் மாடுங்களை வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு கொட்டகை சுத்தமாக இருக்கணுங்க. கொட்டகைன்றது வந்துங்க, அது வந்து எப்படி இருக்கணும்னாங்க, கொட்டகை வந்து களிமண்ணில் இந்த செம்மண் இருக்கிற இடத்துல கட்டக்கூடாதுங்க. கெட்டியாக மண் வந்து ஒரு சமமாக, அது சதுப்பு மண் அப்படி சொல்லுவாங்க. அது அந்த மண் இருக்கிற இடத்துல ஆனால் மாடுங்க அது மூத்திர பேஞ்சாலோ சாணி போட்டாலோ அது வந்து அந்த மண் வந்து உறிஞ்சக்கூட சக்தியாக இருக்குங்க. அது திருப்பி அந்த வழியாக மாடு நடந்தாலும் அது வந்து குழி மேடு ஆகாமல் இருக்குங்க. கொட்டகை வந்து அந்த மாதிரி பராமரித்து வச்சுக்கணுங்க. எப்போ டெய்லியும் மாடை குளிப்பாட்டணும்.
1: சரிங்க, இப்போ பசுமாடு வளர்ப்புன்னு சொல்லும்போது சினை பருவம் வந்து எப்படி கண்டறிகிறது, அது சினைக்கு வந்திருக்குன்ட்டு, அந்த சினை பருவத்தை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
0: பசுமாடு வந்து பருவத்துக்கு வர்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சில மாடுகள் கத்தும், சில மாடுகள் மாட்டின் மேல் தாவும், சில மாடு மற்ற மாடுகளை இதர் மேல் தாவ வச்சுக்கும். இது வந்து அந்த பருவ டைமில் இது நடக்கிறது. சில மாடுகள் கத்திக்கிட்டே இருக்கும், சில மாடுகள் தாவும், சில மாடுகள் தாவ வச்சுக்கும். இந்த சினை வந்து நிற்கிதா இல்லையான்றது வந்து நமக்கு 22 நாளில் திருப்பி தெரிஞ்சிடுங்க. திருப்பி அதே அறிகுறி, ஏதாவது கத்துதலோ இல்லை தாவுதலோ இல்லை தாவு கொள்ளுவதலோ, அதில் தெரிஞ்சிடுங்க. சினை வந்து அந்த டைமில் பாதுகாக்கணுங்க. சினை வந்து அது நிற்கிறதுக்கான காரணமும் இருக்குது, நிற்காமல் இருக்கிறதுக்கான காரணமும் இருக்குங்க. நிற்கிறதுக்கு காரணம் எல்லா சத்துமே கரெக்டாக இருந்தால் உடனே நின்றுங்க. அதுக்கு தீவனம் கம்மியாகவோ இல்லை மேய்ச்சல் கம்மியாகவோ இருந்தால் அது வந்து நிற்காதுங்க. அதுக்கு 22 நாளைக்கு தாண்டிருச்சுன்னா அது சினைக்கு இருக்குன்னு அர்த்தங்க. அது
1: சினை பிடிக்கணும்னா ஒரு பசுமாடு அதுக்கான என்னென்ன பண்ணுறீங்க?
0: ஒரு சினை மாடு சினைக்கு வர்றதுன்னா அதுக்கான சத்து அதிகமாக வேணுங்க. தீவனம், மேய்ச்சலுக்கு போகிற இடம், நம்ம வீட்டில் போடுற புல், அதெல்லாம் போட்டு அதை நல்லா தெம்பாக வச்சுருந்தா தான் அது சினைக்கு வருங்க. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அது ஒரு கன்று போடணுங்க. அது அப்படி போட்டால் தாங்க பால் உற்பத்தி அதிகமாகுங்க. இல்லைனா அது வருஷத்துக்கு ஒரு கண்குட்டி போடலைனாங்க பால் கம்மியாயிரும், செலவினம் அதிகமாகுங்க, பராமரிப்பு செலவு அதிகரிக்குங்க. அது எதனாலனா அது நம்ம செய்கிற தப்புங்க. அதுக்கு சரியாக பராமரிச்சிட்டா நமக்கு நஷ்டம் இல்லைங்க. சரியாக பராமரிக்கலைனா பாலில் நஷ்டம், சினத்துலேயும் நஷ்டங்க நமக்கு. அதே அந்த 22 நாள் சொன்னேன் இல்லைங்களா, அது 3 முறை சரியான டைமில் கொடுக்கலனா கருவூட்ட படலைனாங்க அது தற்காலிகமாக மலட்டுத்தன்மைன்னுவாங்க. அதுக்கு நம்ம தான் சாதகமாக நம்மளை பார்த்துக்கணுங்க மாடை. அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணா தான் அது சினை பிடிக்க முடியுங்க. இல்லைனா அது கஷ்டத்தாங்க. 2-3 வருஷம் ஆச்சுன்னா கஷ்டம் இருங்க.
1: சரிங்க. இப்போ சினை பிடிச்சு கன்றுக்குட்டி போட்ட பின்னாடி ஒரு பசுமாடை வந்து எப்படி பாதுகாக்கும்?
0: கன்றுக்குட்டி போட்டதுக்கப்புறங்க மாடை வந்து நல்லா கழுவிங்க, மஞ்சத்தூள் தேய்ச்சி அதுக்கு தீவனம் வச்சு கொண்டு போய் கொட்டகையில் கட்டி அதுக்கு பூஜை போட்டு அதுக்கப்புறம் கண்குட்டிக்கு பால் எல்லாம் விட்டுங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு 10 நாள் வரைக்கும் அது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கே அவுத்து விட்டாலும் வெளியில் போகாதுங்க. கண்குட்டி அசைக்கு இப்படியே போனாலும் கொட்டகையை சுற்றி சுற்றியே தான் வந்துட்டு இருக்குங்க. வெளியில் எங்கே மேய்ச்சலுக்கே போகாதுங்க. அந்த டைமில் கொட்டகையை சுற்றியே தான் இருக்குங்க. நம்ம தான் வந்து கொட்டகைக்கு பில்லு அதிகமாக தேவைப்படுங்க. அந்த 10 நாள் மாட்டுக்கு ஒரு செம போடுறோம்னா அந்த டைமில் 2 பேரும் செம தேவைப்படுங்க. ஏன்னா அது மேய்ச்சலுக்கு போகிறது இல்லைங்க. கொஞ்சம் மேய்ஞ்சாலும் உடனே கண்குட்டி மேன் கத்தின உடனே அது பக்கத்துக்கு ஓடி வந்துடுங்க. அதனால் அந்த டைமில் மலை பிரதேசம் வளர்க்காம ஒரே மட்டத்திலே இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணுங்க. அந்த டைமில் மாடுங்களை ஒரு 10 நாள் வரைக்கும்.
1: என்னென்ன தீவனங்கள் வந்து கன்றுக்குட்டி போட்ட பின்னாடி கொடுக்குறீங்க?
0: கன்றுக்குட்டி போட்ட பிறகுங்க பால் கறக்கிறதுக்காக சுரக்காங்க, அது புண்ணாறுறதுக்காக பனை வெள்ளங்க, அதுக்கப்புறம் இந்த நரி பயிறு இதெல்லாம் புண்ணாறுறதுக்குங்க. கொள்ளு மாட்டுக்கான அது ஈன்றதுக்கப்புறம் அதுக்கான புண்ணாக இல்லைங்களா வயிறில் அந்த புண்ணா ஆறுறதுக்காக பனை வெள்ளம், அந்த அழுக்கெல்லாம் உள்ளவே வயிற்றுலேயே நின்றுங்க. அதுக்காக அந்த பனை வெள்ளம் அந்த நரி பயிறு இதெல்லாம் போட்டுங்க. தீனியில் தீவனத்தில் கலந்து அவங்களுக்கு 2 நேரமும் கொடுக்கணுங்க.
1: பால் அதிகமாக கறக்கணும்னா என்னென்ன வழிகள் வந்து மேற்கொள்கிறீங்க பசுமாட்டில்?
0: பசு மாடு பால் அதிகமாக கறக்கணும்னா தீவனம் அதிகமாக வைக்கணுங்க, புல் அதிகமாக போடணுங்க, 2 நேரமும் தீவனம் வைக்கணுங்க. அது கட்டி போட்டு வளர்க்குற மாடுனா 3 நேரமும் தீவனம் வைக்கணுங்க. காலையில் மதியம் சாயந்தரங்க. அதாவது மேய்ச்சலுக்கு போகிற மாடுங்க பிரச்சனை இல்லைங்க. இப்போ எல்லா மலைப்பிரதேசத்தில் மழை பெஞ்சு எல்லாம் புல்லாக இருக்கிறதுனால நல்லா மேய்ஞ்சிட்டு வருங்க. அவ்வளோ 2 டைம் தீவனம் வச்சா போதுங்க. அந்த பில்லு நம்ம போடுற பில்லு அது மேய்ஞ்சிட்டு வர பில்லு போதுமாங்க. போதுமான அளவுக்கு பால் கறந்து கொடுக்கும்.
1: சரிங்க. இப்போ வந்து ஒரு பசுமாடு கன்றுன பின்னாடி அது பால் கறக்கணும்னா என்னென்ன பில் கொடுக்கணும் அதை பற்றி சொல்லிட்டீங்க. உலர் தீவனம் அதிகம் தரீங்களா, பசுந்தீவனம் வந்து அதிகமாக தரீங்களா?
0: நீலகிரி மாவட்டத்தில் வந்து பசுந்தீவனம் அதிகத்தாங்க. இருந்தாலும் உலர் தீவனம் வந்து இந்த தேங்காய் புண்ணாக்கு, கள்ள புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்குன்னு இருக்குங்க. அதை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அது கொடுக்கலனாலும் சரி இருக்காதுங்க. அது கொடுத்தா மாடு வந்து மெலியாதுங்க. நம்ம போடுற பில்லு வந்து மேய்க்கிற பில்லு நம்ம போடுற பில்லுலேயே சத்து இல்லைங்க. பசும் புல்லு நீங்கள் சொல்கிறது சரி தாங்க, பசும் புல்லையே வராதுங்க. குச்சி புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, கள்ள புண்ணாக்கு, இந்த பருத்தி கொட்டைங்க அதெல்லாம் போட்டு கொடுத்தா மாடு நல்லா பால் கறக்குங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குங்க. பால் பருத்தி கொட்டை போடுறதுனால பால் கொஞ்சம் திக்காக வருங்க.
1: ரொம்ப நன்றிங்க. பசுமாடு வளர்ப்பை பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: இதுவரை பசுமாடு வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியைச் சேர்ந்த உழவர் சி மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு.

0: இதுவரை கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: இனி தகவல் களஞ்சியம்.
0: தகவல் களஞ்சியத்தில் வாழையில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்து தகவல்களை கேட்கலாம். இந்தியாவில் வாழை ஒரு முக்கியமான பழப்பயிராகும். உலக அளவில் வாழை 150 நாடுகளுக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டு 135 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் இந்தியாவின் பங்கு 25.51%. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் வாழை சாகுபடியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அறுவடை, சிப்பமிடுதல், சேமிப்பு, தரம் பிரித்தல், போக்குவரத்து போன்றவற்றில் போதுமான அறுவடை பின்சார் மேலாண்மை உத்திகளை பின்பற்றாததால் வாழையில் கிட்டத்தட்ட 20-25% இழப்பு ஏற்படுகிறது. எனவே அறிவியல் சார்ந்த அறுவடை பின்னர் மேலாண்மை முறைகளை கையாள்வதன் மூலம் வாழையில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதுடன் நீண்ட தூர உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கான வாய்ப்பினை அதிகரிக்கின்றது. அறுவடை. அறுவடையின் போது காய் அடிபடாமல் பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும். இல்லையில் பழுத்த பின்பு கருமை நிறம் அடைந்து விரைவில் அழுக ஆரம்பித்துவிடும். குழை அறுவடை செய்யும் பொழுது முதல் சீப்பிலிருந்து 30 சென்டிமீட்டர் விட்டு தாரினை வெட்ட வேண்டும். அறுவடை நேரத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே நீர் பாய்ச்சுவதை நிறுத்த வேண்டும். வாழையின் முழு தன்மை பெற முழு முதிர்ச்சியின் பின் அறுவடை செய்ய வேண்டும். முழு முதிர்ச்சியினை வாழைக்காயின் அளவு, வளவளப்பு தன்மை, காய் பிடித்ததிலிருந்து காலம், சுண்டி பார்த்தல், எழும் சப்தம் மற்றும் வாழைப்பழத்தின் இளம்பச்சை நிறத்தோல் ஆகியவற்றை கொண்டு கணக்கிட வேண்டும். விற்பனைக்கு கொண்டு செல்லும் இடத்தினையும் தூரத்தினையும் பொறுத்து அறுவடைக்குரிய முதிர்ச்சி நிலை கணக்கிடப்படுகிறது. உள்ளூர் சந்தைகளுக்கு முழு முதிர்ச்சி பரிந்துரை செய்யப்படுகிறது. உள்நாட்டு விற்பனைக்கு 90% முதிர்ச்சியும் வெளிநாட்டு சந்தைகளுக்கு 75% முதிர்ச்சியும் பரிந்துரைக்கப்படுகிறது. கையாளுதல். வாழைத்தாரினை சேகரிப்பு மையத்திற்கோ சிப்பம் காட்டும் நிலையத்திற்கோ கொண்டு செல்கையில் அடிபடாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயலிலேயே வாழைத்தார் மீது சூரிய நேரடி ஒளிக்கதிர்கள் படும் வகையில் இருந்தால் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே பழுத்துவிடும். மேலும் அதன் சேமிப்பு திறன் குறைந்துவிடும். அதிக வெப்பம் ஈரப்பதத்தை குறைய செய்து பழப்பழக்கும் தன்மையை இழக்க செய்திடும். அறுவடை செய்யப்பட்ட தார்களை கயிறில் கட்டி சிப்பமிடும் இடத்திற்கு இழுத்து செல்வதன் மூலம் அடிபடாமல் பாதுகாக்க முடியும். பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்ட கத்தி கொண்டு தாரிலிருந்து சீப்புகளை பிரித்தல் வேண்டும். ஓடும் தண்ணீரில் சீப்புகளை கழுவி குளிரூட்டப்பட்டு காற்றில் காய வைத்தல் வேண்டும். இதன் மூலம் பழங்களின் மேலும் ஒட்டி உள்ள அழுக்கு அகற்றப்பட்டு அதன் மூலம் பரவ வாயுள்ள நோய்களை பரவாது தடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு சீப்பினில் உள்ள பழங்களின் எண்ணிக்கைகளை கொண்டும் பழங்களின் அளவுகளை கொண்டும் தரம் பிரித்தல் வேண்டும். அதிகமாக பழுத்த பழங்களை அடிப்பட்ட பழங்களையும் அகற்றிவிட்டு பின் வாழை சீப்புகளை சந்தைக்கு அனுப்ப வேண்டும். சிப்பமிடல். காய்ந்த சருகுகள் கொண்டு மெத்தை விரிப்பை போல் செய்தும் தார்களுக்கு இடையே அவற்றை வைத்தும் சாலை போக்குவரத்தினால் ஏற்படும் இழப்புகளை கட்டுப்படுத்தலாம். தொலைவில் உள்ள சந்தைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டுமானால் பாலித்தீன் பைகளில் போட்டு துளையிட்ட அட்டை பெட்டிகளில் அடுக்கி கொண்டு செல்ல வேண்டும். தொலைதூர போக்குவரத்தின் போது பாலித்தீன் பையுக்குள் எத்திலீன் வாயு உறிஞ்சான்கள் வைத்தால் பழுக்கும் நாட்களை தள்ளி போடலாம். போக்குவரத்து. உள்ளூர் சந்தைக்கு எடுத்து செல்வதாக இருந்தால் அறுவடை செய்த நாளே கொண்டு செல்ல வேண்டும். பண்ணையிலேயே பழுப்பதை தடுப்பதற்கு எத்திலீன் வாயு உறிஞ்சானை உபயோகிக்கலாம். தொலைதூர போக்குவரத்திற்கு குளிர்பதன வேன்கள் பரிந்துரைக்கப்படுகிறது. எக்காரணம் கொண்டும் வாழை சீப்புகள் அடைக்கப்பட்ட அட்டை பெட்டிகளை அடைக்க வேண்டுமே தவிர தூக்கி போடக்கூடாது. மேலும் கீழே விழுவதையும் தலைகீழாக வைக்கப்படுவதையும் தவிர்க்க வேண்டும். போக்குவரத்தின் போது முழுவதுமாக 13 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பராமரிக்கப்பட வேண்டும். இறக்குமதியாகும் இடத்தில் சிறுபொழுதும் கூட வெயிலில் பட அனுமதிக்கப்படக்கூடாது. முடிந்தால் ஏற்றுமதியாகும் இடத்திலும் இறக்குமதியாகும் இடத்திலும் குளிர்பதன கிடங்குகள் இருப்பது நல்லது. சேமிப்பு. சேமிக்க உகந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்நிலையில் சேமிப்பு திறன் அதிகரிக்கப்படுகிறது. பழங்களை பாலித்தீன் பை கொண்டு மூடுவதால் பழங்களிலிருந்து நீர் இழப்பு தவிர்க்கப்படுகிறது. மேலும் 12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குறைவாக சேமிக்கும் பொழுது தோல் கருத்தும் குளிர்காயம் ஏற்பட்டு பழங்கள் பாதிக்கப்படும். பழுக்க வைத்தல். பழுக்க வைத்தலுக்கு ஏற்ற வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 2 டிகிரி செல்சியஸ் ஆகும். பண்டைய முறையான புகையிடுதல் முறைப்படி பழுக்க வைக்கும் போது வாழைப்பழங்கள் பல்வேறு நிறத்திலும் தரத்திலும் கிடைக்கும். பழங்களை பழுக்க வைக்கும் அறைகளின் அமைப்பு மிக முக்கியமானதாகும். பழங்களை பழுக்க வைக்க தேர்ந்தெடுக்கும் முறை அறையானது காற்று புகாதபடி அடைப்புகள் கொண்டிருக்க வேண்டும். அது அறையிலிருந்து எத்திலீன் வாயு வெளியேறுவதை தடுக்கும். வெளி வெப்பத்தால் பாதிக்காதவாறு வெப்பத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பை கொண்டிருக்க வேண்டும். தேவையான அளவு குளிரூட்டப்பட்டிருக்க வேண்டும். வாழை பழுக்கும் போது அதிக அளவில் வெப்பத்தை வெளியிடும். எனவே குளிரூட்டும் கருவி அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தும் அளவு போதுமான திறன் கொண்டிருக்க வேண்டும். குளிர்காலங்களில் அறையை சூடாக்க வெப்பமூட்டும் கருவி இருக்க வேண்டும். இதுவரை தகவல் களஞ்சியத்தில் வாழையில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்களை கேட்டீர்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றங்களை கண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். குவஹாத்தியில் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 44 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு குடும்பங்களின் மருத்துவ செலவை வெகுவாக குறைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 1,89,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீரை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளின் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதைவிட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு மாற்று திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் பூர்வாஞ்ச் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி தட்லா ராஜு இணையும் வெண்கலப்பதக்கம் வென்றனா்.
இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. 8:00

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலையிலும் இணையவழியிலும் பேப்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி. மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். அழகழகான பாடல்கள், உங்க விருப்பமான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில வளம் வர கேட்கலாம். அதற்கு நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் உள்ளூர் நேர்கள் 9344901018 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேர்கள் 9342901018 என்ற எண்ணுக்கும், புதிய நேர்கள் 8300019101018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழியாக வர இருக்கும் நேர்கள் 8300019101018 என்ற இந்த எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை டைப் செய்து அனுப்பி உங்களுடைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வருகிறது உங்களுக்காக. ஏசுதாஸ் பாடியது இளையராஜாவின் இசை அமைப்பில்.
1: கடவுள் உனக்கு நல்ல வாய்ஸை கொடுத்துருக்காருப்பா. இந்த பாட்டை மட்டும் நான் நினைக்கிற மாதிரி நீ பாடிட்டேனா அந்த பொண்ணு உன் காலடியில் தான்.
2: சரி சார்.

0: గమ పని సగసని పని మ పని
1: ఇప్పుడు

0: என்ன சார், ரொம்ப பிரமாதமா இருக்கு.
1: பாடுவா, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாடு.
0: அந்த நீர் வீராகம்
1: ஐயம்
0: பாடுவா,
1: ஃபர்ஸ்ட் கிளாஸ்.

0: மௌனமே நெஞ்சில் நாணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான பாடல். இயேசுதாசருடைய ஒரு மதிமயக்கும் குரலில் ஒரு அற்புதமான பாடல் கேட்டு ரசித்தோம். சண்டே ஈவினிங் அதுவுமா இந்த மாதிரியான நினைவோட பாடல்களை கேட்குறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங், சொல்லி விவரிக்க முடியாத ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் இணையறதுக்காக காத்திருக்க முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம் நிகழ்ச்சியில?
1: நம்ம நேர்களுக்கு எல்லாருக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காக எங்க ஒரு பாட்டுக்காக வந்து செம்பகமே செம்பகமாக பாட்டு.
0: ஓகே, கொடுத்துடலாங்களா பாடல்?
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க.

நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களை. 8:20 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இன்னைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைய போகும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க?
1: காண்டல் இருந்து சாந்தா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நிலத்துல எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க சார்.
0: நிச்சயமாகமா, நிச்சயமாக.
1: ஓகே சார்,
0: சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சியில் என்ன பாடல்?
1: மௌனம் சம்மதம் சார் படம். காய்ச்சாத தெரிஞ்ச கல்யாணம் நெல், அந்த பாட்டு போடுங்க சார். எனக்கு
0: எதனால இந்த பாடல் ரொம்ப பிடிக்குங்க?
1: எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குங்க சார். நைட் இப்படி படுத்து கேக்குறதுக்கு ரொம்ப இதமா இருக்குங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் சார்.
0: ஓகே ஓகேம்மா. பாடல் விருது கேட்போம். மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடியது இளையராஜாவின் இசையில்.

0: ஒரு அற்புதமான பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:25 நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே நினைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 அழகான இரவு நேரத்திற்கு ஏற்ற மாதிரியான பாடல்களை வந்து நேர்கள் சூஸ் பண்ணி கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு அழைப்பாளர், வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்திலிருந்து ஜோதிமணி வீணதயாளன்.
0: எப்படி இருக்கீங்க ஜோதிமணி?
1: நல்லா இருக்குங்க சார். நீங்க அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், எல்லாம் நலமா இருக்கும். உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க சார்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: காக்கி சட்டையில இருந்து பட்டுக்கண்ணம்.
0: எதனால பட்டுக்கண்ணம்?
1: அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சார். இசையும் நல்லா இருக்கு கேக்க.
0: நிச்சயமா
1: என்ன
0: மாதிரி கனெக்ட் பண்ணிங்க பாருங்க, அதுக்கே உங்களை பாராட்டணும்.
1: நன்றிமா.
0: நன்றி. ஒரு சில பாடல்களுக்கு அந்த இன்ட்ரோ பிஜிஎம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அது சில பாடல்களுக்கு வந்து என்ன இப்படி ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டால் அந்த பிஜிஎம்லேயே வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு மியூசிக் ட்ரீட்மெண்ட், ஒரு இன்ட்ரோ மியூசிக் ட்ரீட்மெண்ட் வந்து இளையராஜா அவர்கள் வந்து கொடுத்துருப்பார். அப்படியே மெதுவாக டிக் டிக் டிக் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி ஒரு ஹம்மிங் வந்து போகும். அருமையான பாடல் உங்களுடைய செவிக்கு விருந்தாக வருது. காக்கிச்சட்டை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா இணைந்து பாடியது இளையராஜாவின் இசைமிட்டல். ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டேடியூன்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக அடுத்த பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க. பாம்பே கேஸ்டல் சாந்தகுமார், உதகை மார்க்கெட் ராமகிருஷ்ணன், மஸ்னகுடி சபாபதி மற்றும் டிஆர் பிரஜாஷ் ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அற்புதமான பாடல் அதர்மம் திரைப்படத்திற்காக கேட்டிருக்காங்க. இந்த பாடல் உங்கள் சேவைக்கு விருந்தாக கேட்போம், ரசிப்போம், இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ഗുഡ് മോർണിംഗ് നീൽഗിരീസ്.
1: குட் மார்னிங். நீலகிரிஸ்க் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். அழகழகான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நம்மோடு இணைய போகும் இனிய நேயர், வருக வணக்கம்.
2: அழகான இரவு வணக்கம் அன்பு சகோதரருக்கு. ராஜு ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சகோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலம் சகோதரமே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க கூட உரையாடு வந்து மனத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது.
0: அது என்ன சொல்றது, சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியை தருது சகோ.
2: கண்டிப்பா வெளியில போயிட்டு வந்த பிறகு உங்க குரலை கேட்டது ரொம்ப ஆசையா இருந்தேன்.
0: ஓகே,
2: லைனும் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம்.
0: நிச்சயமா நிச்சயமா. எப்படி போயிட்டு, எப்படி போச்சு சண்டே?
2: இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. மாதாவுடைய பிறந்த நாள் மாதமாச்சுங்களா?
0: ஆஹ்,
2: பத்தில எல்லாம் ரொம்ப விசேஷம். மரியன்னை குன்று.

0: அதனால மாதா திருவிழா இருக்கு. இந்த மாசம் ரொம்ப விசேஷமான மாசம்,
1: ஓகே ஓகேங்க.
0: அதனால சர்ச்சைகள ரொம்ப பிஸி.
1: ஓகே, அப்படி பிஸி டைம்ல அப்படியே ஒரு பாடலும் கேட்கலான்னு வந்திருக்கீங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில?
0: எனக்கு வந்து சொல்ல துடிக்குது மனசு.
1: என்னன்னு சொல்ல துடிக்குது?
0: ஆமா, பாடல் கிடைச்சதுன்னு சொல்ல துடிக்குது மனசு.
1: என்ன பாடல்
0: கிடைச்சதா? பாடல் வந்து தேன்மொழி. இது எப்பவும் பிரெஞ்சு குடும்பத்தாருக்கும், ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும், தங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் இரவு நேரத்தில் பண்புகளில் இணைந்த அனைத்து அன்புலங்களுக்கும் இந்த பாடல் ஒளிபரப்பும்.
1: அதாவது தேன்மொழின்னு சொல்ல துடிக்குது மனசுனா வை,
0: அது எப்படியோ ஒரு ஆசை. அது ரொம்ப நாள் ஆச்சு மனோஜ் சார் வாய்ஸ்ல கேட்ட அந்த பாட்டு.
1: ஓகே, கேட்போமா?
0: அது வந்து ராஜேந்திர சார் வரும்போதுதான் இந்த மாதிரி பாடலாம் கேட்க தோணும்.
1: அடடடா, அதனாலதான் தேன்மொழி கேப்புறீங்களா? ஓகேங்க, ஓகே ஓகே, நன்றி. அழைத்தமைக்கு பாடல் கேட்போம். சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திற்காக மாணவ பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்புல ரொம்ப ஒரு இந்த நேரத்தில் கேட்கறதுக்கு ஒரு மைல்டான ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக உங்கள் செவிக்கு விருந்தாங்க.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு. எட்டு மணி 45 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தால இனிக்கும். ரொம்ப அற்புதமான பாடல்கள் கேட்டுட்டே இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு அழைப்பாளர், வருக. வணக்கம்.
1: வணக்கம். பாச பண்பலைக்கு இனிய இனி இரவு வணக்கம் கூறி இணைவது பல்நகில் பிடியிலிருந்து கமலா வேணிங்க.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். எப்படி இருக்கு ஊர்லாம்?
1: எங்க ஊரு இப்ப செப்டம்பர் மாசம்னால மே மாசம் போல இருக்குதுங்க.
0: ஆஹா, இப்ப பரவாயில்ல, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கோடை காலம் மாதிரி.
1: ஆமா, மே மாசத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உதகை பண்பலையில இப்ப லயன் பிடிக்கிறது குதிரை கொம்பா ஆயிடுச்சு போங்க.
0: ரொம்ப
1: அதிகமாயிட்டாங்க.
0: அப்ப இந்த நாள்ல வந்து குதிரை கொம்பை பிடித்த பெருமை உங்களை சேரும்.
1: ஆமாங்க, ரொம்ப நாளுமே ஆச்சு உதகையில பேசி லயனை பிடிக்க முடியறது இல்ல.
0: ஓகே ஓகே, பரவாயில்ல.
1: பண்பலைக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடல. அப்ப நேயர்கள் அதிகமா கிடைக்கிறதுக்கு ஒரு பண்பலைக்கு ஒரு சிறப்பு தானுங்களே.
0: நிச்சயமாக, இந்த ஒரு பார்வை தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். மற்ற புதிய நேயர்கள் வரணும் அப்படின்ற அந்த ஒரு வரவேற்பான ஒரு விஷயம்.
1: ஆமா, இப்ப நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு லிஸ்னர் ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு தடவை பேசணுங்கிறதுக்கு வந்து ரொம்ப புதிய நேயர்களுக்கு ரொம்ப வழி கிடைக்கிது. இப்ப எப்பவும் பண்பலைனா நான் ரொம்ப காலத்து நேயர்னாலுமே ஒரு லிஸ்னர் திரும்ப திரும்ப பேசுறப்ப பேச ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு லைன் பிடிக்கிறது ரொம்ப சிரமம். அது என்னன்னா ஒரு சாதாரண விஷயமாவே அவங்களால இதை எடுத்துக்க முடியாது லிஸ்னர்கள்னால. அதனால எங்களை மாதிரி லிஸ்னர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில ஒரு தடவை பேசுறோமா ஓகே அப்படின்ட்டு மற்ற நேயர்களுக்கு வழி விட்டோம்னா நிறைய அறிமுக நேயர்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு.
0: நிச்சயமாங்க, நிச்சயமாக இந்த புரிதல் எல்லாருக்குமே அப்படியே நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையான நல்ல விஷயம்னு சொல்லலாம். சொல்லுங்க, என்ன பாடல்
1: நிகழ்ச்சி? ஏத்துக்கணும். படம் வந்து காதல் என்னும் நதியிலே, பாடல் வந்து உள்ளம் உள்ளம் இன்பத்தில் திரும்ப திரும்ப, அந்த பாடல் வேணும்.
0: ஓகே, மிக்க நன்றிங்க. நாளைக்கு இந்த பாடல் கேட்கலாம், உங்களுக்கும் எல்லாருக்காகவும்
1: நன்றி.
0: காதலினும் நதிநீளை திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சித்ரா இணைந்து பாடியது மனோஜ் கியானின் இசையமைப்பில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் ஊட்டி எஃப்எம் 101.8.

ரொம்ப அற்புதமான பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:51 ஆயாச்சு. நேர நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேர் வந்து பாடல் கேட்டிருக்காரு. ஹரியானா ஃபரிதாபாத் அப்படின்ற இடத்துலேருந்து, தொலை தூரத்துலேருந்து உமாசங்கர் அப்படின்ற நேர் வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்திற்காக உறவேணும் புதிய வானம் அப்படின்ற இந்த பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்காரு. ஸோ புதிய நேராக இருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். இவ்வளோ தூரத்துலேருந்து, தொலை தூரத்துலேருந்து வானொலியை கேட்டு உங்களுடைய விருப்ப பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கீங்க. உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வருது. இளையராஜாவின் இசை மெட்டல் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியோ உண்டு.

0: ரொம்ப அற்புதமான பாடல்கள் அப்படியே கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் அந்த வரிசையில நிறைவு நேரத்தை பேச போறோம். வருக வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சார், நான் பணப்பள்ளி ஆணைக்கட்டிலிருந்து பேசுறேன் சார்.
0: ஆணைக்கட்டிலிருந்து பேசுறீங்க, உங்க பேர்?
1: ஆமாங்க சார். சார், குணசேகரன்.
0: இதான் நிகழ்ச்சிக்கு முதல் முறை வரீங்களா குணசேகரன்?
1: ஆமாங்க சார், முதல் முறையே வர்றேங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்ங்க.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள், முயற்சி பண்ணி வந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார்.
0: ஓகேங்க, சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல்?
1: ராஜாதிராஜ பாடத்துல இருந்துங்க. மீனம்மா மீனம்மா பாடல் போதும்.
0: எதனால இந்த பாடல் விரும்பி கேக்குறீங்க?
1: ஆமாங்க சார்,
0: எதனால இந்த பாடல் விரும்பி கேக்குறீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்குங்க சார், நல்லா இருக்குங்க.
0: அதனாலயா? ஓகே ஓகே ஓகே.
1: ஆமாங்க சார்.
0: ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு வாங்க, நிறைவு நேராக வந்துட்டீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு வாங்க, மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு.
1: ஓகே சார், தேங்க்யூ.
0: ஓகேங்க, பாடல் கேட்போம், நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பாடல் ராஜாதிராஜா திரைப்படத்திற்காக மனோ சித்ரா இணைந்து பாடியது இளையராஜாவின் இசையில்.

நேரம் 9:31. ஆகாஷ்வாணி திரைக்காணம் தொடர்கிறது. உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியுள்ள பாடல் தம்பி திரைப்படத்திற்காக.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சுழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். மழைக்காலம் சவால்களும் வாய்ப்புகளும் எழுதி வழங்கியவர் வி. திவ்ய பாரதி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7:00. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலம். வேளச்சேரியில் மீண்டும் ஆதார் சேவை மையம். எஸ். அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசையில் திருவாரூர் எஸ். கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். BVS முராரி அவர்கள் வயலின், கே. அருண்பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். தாடைப்பள்ளி வீணா காயத்ரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழில். சுயதொழில் முனைவோர் கே. புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி. உடன் உரையாடுபவர் கே. பரமேஸ்வரி அவர்கள். 2:15 திரைக்காணம். 2:40 ஹிந்தி மொழி பாடம். கற்பிப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா. 2:55 வானிலை. 5:30 திரைக்காணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெறும். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என். முருகேசன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 இசை பேருரை. விநாயகர் நான்மணி மாலை. வழங்குபவர் பாரதி திருமகன் அவர்கள். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர். விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேர்களை.